இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

தாம் இன்பமடைவதாகிய கல்வியினாலே உலகத்தாரும் இன்பமடைவதைக் கண்டு கற்றறிந்தவர் மென்மேலும் தாம் கற்பதையே விரும்புவார்கள்.

நேயர்களினை கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்றைய மழலையாக நம்மோடு இணையவுள்ளார் ஆர் விஜயசாந்தி. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர் கேட்கலாம். தொடர்ந்து தர்மபுரி உழவ சந்தையின் காய்கனி விலை நிலவரம் இடம்பெறும். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானாமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சின் இனிய சொல்லமுது. 9:05 வானலையில் வசந்தம். இன்று உடல் நலத்தை உறுதி செய்யும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் காரிமங்கலம் அரசு சமுதாய உடல்நல மைய இயற்கை மற்றும் யோக மருத்துவர் டாக்டர் ஆர் சுமதி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம். 10:05 தர்ம அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தர்மபுரி குமாரசாமி பேட்டை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை இடம்பெறும். 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 கல்லூரி கலாட்டா இன்று வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரடியாக வளம் வர கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 சிவரஞ்சனி நாடகம் கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம் மெல்லிசை தொடர்ந்து அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை

0: வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் வேளாண்மையில் உயிர் வேளியின் பங்கு என்ன என்பது குறித்து விளக்குகிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி, 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல் நிகழ்ச்சி, 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலா கேட்கலாம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. 8:00 இளந்தென்றல் என்ற இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மார்த்தி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். பண்பலையினை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashwani, the news read by Ajay Kumar. India has stepped up efforts to trace and rescue Indian nationals stranded in Nepal due to the flash flood tragedy. Death toll in the massive flash floods in Nepal has reached 389 as authorities race against time to find thousands of missing people, including 290 Indians. Authorities in Tibet and Nepal have reported over 1,500 people missing. Out of these, many are foreigners. Both authorities reported that people from more than 30 countries are missing. The External Affairs Ministry has said that 84 Indian nationals have been rescued so far in Nepal. These include 63 workers of the Trishuli 1 project as well as 21 people from Tamil Nadu. The ministry said that contact with 290 Indians have not been established so far. Advising media in New Delhi, External Affairs Ministry spokesperson Randeep Jaiswal said the Indian embassy in Kathmandu is in touch with the project authorities to collect information as communication links in the affected area have been disrupted. Mr. Jaiswal said India has sent more than 47 tons of emergency relief supplies aimed at supporting Nepal's ongoing rescue and relief operations. The Ministry of External Affairs has set up a round-the-clock control room in New Delhi to assist people. The control room can be contacted at +9111-2308-8718, +9111-2308-8719. For WhatsApp calls and messages, +9199-6829-1988 can be contacted. The emergency contact numbers of the Indian Embassy in Kathmandu are +9779851316807, +9779709107500 and 9779810326117. Prime Minister Narendra Modi will visit Uzbekistan tomorrow. He will be on a two-day visit to the Central Asian country. Prime Minister will visit Tashkent at the invitation of the President of Uzbekistan, Shavkat Mirziyoyev. During the visit, Prime Minister will hold delegation-level talks with President Mirziyoyev to further strengthen the strategic partnership between the two countries. The Pradhan Mantri Jan Dhan Yojana has completed 12 years today, marking a significant milestone in transforming country's financial inclusion landscape. The scheme was launched by Prime Minister Narendra Modi on this day in 2014. Under the Pradhan Mantri Jan Dhan Yojana, more than 59 crore accounts have been opened so far, with total deposits amounting to 3,17,000 crore rupees. Raksha Bandhan, the festival of special bond between brothers and sisters, is being celebrated today across the country. On this occasion, sisters tie colourful rakhi around the wrist of their brothers and pray for their prosperity, health and well-being. In return, brothers pledge to protect and support their sisters and present them gifts.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையே பலம் என்பது நம் முன்னோர்கள் வகுத்த ஆணிவேர் சிந்தனை. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பது மனித சமூகத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் ஆதாரமான ஒரு பொன்மொழியாகும். ஒரு குடும்பத்திலோ சமூகத்திலோ ஒற்றுமை நிலவும் போது அங்கு அன்பு விட்டு கொடுத்தல் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவை மேலோங்கி காணப்படும். நம்மில் ஒற்றுமை நிலவினால் வீடும் சமூகமும் உயர்வடையும். ஒற்றுமையே வலிமை என்பதற்கேற்ப ஒரு கூட்டாக செயல்படும் போது பெரிய இலக்குகளை கூட எளிதில் அடைய முடியும். தனிநபர் வளர்ச்சியை காட்டிலும் ஒரு சமூகம் அல்லது நாடாக ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் ஒட்டுமொத்த தேசமும் வளர்ச்சியடையும். இயற்கை நமக்கு சொல்லும் பாடமும் இதுவே. எறும்புகள், தேனீக்கள் போன்ற உயிரினங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து தங்கள் உணவுகளை சேகரிக்கின்றன. தங்களை விட பெரிய எடையுள்ள உணவை சுமந்து இழுத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். நாம் பல்வேறு சமூக கலாச்சார பின்னணிகளை கொண்டிருந்தாலும் நம் நாட்டில் இறையாண்மை மற்றும் முன்னேற்றத்திற்காக ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும். ஒற்றுமை என்பது முக்கியம். சாதிகள் இல்லடி பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார் பாரதி. 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புற ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி கூறினார். ஆகவே எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் பாரத தாயினுடைய புதல்வர்கள் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். தனிமரம் தோப்பாகாது, அதுபோல தனித்திருந்தால் வெற்றி கிடைக்காது. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே உயர்வு கிடைக்கும். மகாகவி பாரதியார் தனது வந்தே மாதரம் பாடலில் ஒற்றுமையின் அவசியத்தை மிக அழகாக வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தங்களின் சாதி மத வேறுபாடுகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதை அவரது கவிதைகளில் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ? நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் மட்டுமே வாழ்வில் மேன்மையடைய முடியும் என்பதை மிகவும் அழகாக பாடியுள்ளார். பறவைகள் கூட்டமாக பறந்து சென்று தங்கள் இலக்கை அடைகின்றன. சிறு சிறு மலை தூறலால் நீர்நிலைகள் உயர்கின்றன. அணைக்கட்டுகள் நிரம்புகின்றன. மரவேர்களின் ஒற்றுமையே மண்ணரிப்பை தடுக்கின்றன. தனித்தனியாக உள்ள சிறு குச்சிகளை எளிதில் முறித்து விடலாம். சிறு சிறு குச்சிகள் சேர்ந்து ஒரே கட்டாக சேர்க்கும்போது அதை முறிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். முறிக்கவோ உடைக்கவோ முடியாமலே கூட போய்விடும். ஒற்றுமையே பலம். ஊருடன் கூடி வாழ். ஒற்றுமை இல்லா குடும்பம் ஒருமிக்க கெடும். ஊருடன்

0: பகைக்கின் வேறுடன் கெடும், கூடி தொழில் செய், தேசத்தோடு ஒத்துவாள் போன்ற மூத்தோரின் பலிகளை கேட்டு பேரிடர் காலங்களில் மட்டுமே விழிப்புணர்வுடன் செயல்படுகிறோம். இதனை விடுத்து நாம் அனைவரும் சாதி, மதம், மொழி, இன பேதங்களை கடந்து ஒருமித்து செயல்படும் போதுதான் நாம் நம் சமுதாயத்தை வேகமாக வளர்ச்சியடைய செய்ய முடியும். பழம்மிகு பாரதம், புகழ்மிகு பாரதமாக மாறும். கூட்டு முயற்சியே எந்த ஒரு கடினமான இலக்கையும் எளிதாக அடைய உதவும். எனவே ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பதை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்போம் என்று உறுதியேற்போம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது முதல் பாடல், எல்லார் ஈஸ்வரி குரலில்.

இறைவனின் திருநாமத்தை நினைத்தாலே மனதிற்கு நிம்மதியும் உள்ளத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையும் பிறக்கும். அந்த இறை அருளோடும் இனிய பக்தி உணர்வோடும் அடுத்த பாடலாக பக்தி மாலை நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது நாகூர் ஈயம் அனிஃபா குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.

உங்களது எங்களை இறை பாக்களால் இதமாக்கி கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒழிக்க வருகிறது அடுத்த பாடல்.

ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

நேரம் காலை 6:30. உங்கள் இதயங்களை இருப்பாக்களால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது நிறைவு பாடல் SB பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35 இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர் நற்செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாக நீல அவரி செடியினுடைய பசும் இலை மற்றும் உலர் இலைகளுக்கு சந்தை வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. இதனுடைய அறிவியல் பெபேசி குடும்பத்தை சார்ந்தது. இதனுடைய ஆங்கில பெயர் ட்ரூ இண்டிகோ. இது இரவையாகவும் மானாவரியாகவும் பயிரிடலாம். இதற்கு அவரி, நீலி, கருநீலி, இந்தியன் இண்டிகோ எனவும் பெயர் உண்டு. இது எப்படி சாகுபடி செய்கிறது? அனைத்து பகுதிகளிலும் வளரக்கூடிய தாவரம் இது. இது கரிசல் மற்றும் செம்மண்ணில் சிறப்பாக வளரும். ஈர களிமண்ணில் வளராது. விதை அளவு ஏக்கருக்கு 10 கிலோ. 1 கிலோ 390 ரூபா முதல் 430 ரூபா வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சில இடங்களில் ஒப்பந்த சாகுபடியாகவும் பயிரிடப்படுகிறது. அடி உரம் ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் போட்டு நன்றாக புழுதி உழவு செய்யணும். 10-20 நாட்கள் வரைக்கும் ஆடு மாடுகளால் செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதற்கு பிறகு இலைகளில் கசப்புத்தன்மை வருவதால் ஆடு மாடுகள் இலையை தொடாது. மழைக்காலத்தில் மானாவரியாகவும் விதைக்கலாம். இரவில் சாகுபடி செய்தால் 15 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாசனம் செய்யணும். பூச்சி நோய் தாக்குதல் அவ்வளவாக தாக்காது. விதைத்த 120வது நாளில் அறுவடை செய்யலாம். தரையிலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் விட்டு அதற்கு மேல் பகுதியை அறுவடை செய்து இலைகளை பிரித்தெடுக்கலாம். வேர்பகுதி மீண்டும் துளிர் விட்டு வளர தொடங்கும். இதை 1 மாதம் கழித்து 2வது அறுவடை செய்யலாம். இது போல 3-4 முறை இலைகளை பறிக்கலாம். மகசூல்னு பார்த்தோம்னா 5000 கிலோ பச்சை இலைகள் கிடைக்கும். அவற்றை வெயிலில் உலர்த்தினால் ஏறக்குறைய 1/3 காய்ந்து போன உலர்ந்த இலை, அதாவது 1150 கிலோ முதல் 1650 கிலோ வரைக்கும் கிடைக்கும். மானாவரியில் 1500-2000 கிலோ வரைக்கும் பச்சை இலை கிடைக்கும். இது பச்சை இலையாக விற்பனை செய்யாமல் உலர்ந்த இலைகளாக விற்பனை செய்தால் கூடுதலாக விலை கிடைக்கும். தற்போதைய சந்தை நிலவரப்படி 1 டன் பச்சை இலைகளுக்கு குறைந்தபட்சம் 15,000 முதல் 25,000 வரைக்கும் விலை கிடைக்கும். உலர்ந்த இலை டன் 1க்கு 80,000 முதல் 120,000 வரைக்கும் விற்பனை செய்யலாம். விலையானது இலைகளின் தரம் மற்றும் சந்தையின் தேவையை பொறுத்து நிர்ணயிக்கப்படும். விழுப்புரம், திண்டிவனம், தருமபுரி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அவரிய கொள்முதல் செய்ய வியாபாரிகள் நிறைய உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வறட்சியான இந்த எல்நினோ காலகட்டத்தில் தரிசாக போடாமல் மழைக்காலத்தில் அவரிய சாகுபடி செய்யலாமே. அடுத்து இந்த மாற்று சாகுபடி மூலம் உழவர்களின் வருமானத்தை பெறுகிறது எப்படி? தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் விரிவாக்க கல்வி இயக்குனர் குறுகிய காலத்தில், அதாவது சூப்பர் எல்நினோ விளைவுகளை கருத்தில் கொண்டு விவசாயிகள் காலத்திற்கு ஏற்ப குறுகிய கால பயிரிடங்களை உடனடியாக தேர்ந்து பயிரிட வேண்டும். நோய் தாக்குதலை தவிர்த்து நல்ல லாபம் பெற விதை நேர்த்தி செய்து விதைக்கும் முறையை கட்டாயம் பின்பற்றணும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய உயர் ரக விதைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி அதிகப்படியான மகசூலை பெறணும். நீர் மேலாண்மை உறுதி செய்ய சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசன உத்திகளை தீவிரமாக பயன்படுத்தணும். வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக நாள்தோறும் நவீன தொழில்நுட்பங்களை உழவர்கள் எளிதில் அறிய கிசான் சாரதி செயலில் தங்களை இணைத்து கொள்ள ஊக்குவிக்கணும். இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு உளுந்து விதைகள் வழங்கப்பட்டதோடு மிளகாயினை தரமாக உலர்த்தி மதிப்பு கூட்ட செய்யும் வகையில் நவீன சூரிய மின் உலர்த்திகளும் வழங்கப்படணும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி. உழவர்களுக்கான தகவல்களை தொடர்ந்து வழங்குகிறார் பி சின்னசாமி.
1: அடுத்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. ஆனால் இந்த ஆண்டு விதை தேடும் காலத்திலேயே தமிழக விவசாயிகளுடைய பார்வை வானத்தை நோக்கி திரும்பியிருக்கிறது. இதற்கு காரணம் மழையை எதிர்பார்க்கும் நிலைதான். தற்போது இந்தியாவின் தென்மேற்கு பருவமழையின் போக்கு இந்த ஆண்டு கவலை அளிப்பதாக உள்ளது. தென் மாநிலங்களில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாகவே உள்ளது. வழக்கமாக குறுவை சாகுபடிக்கு மேட்டூரான ஜூன் 12 திறப்பது வழக்கம். இந்த ஆண்டில் போதிய நீர் இல்லாத காரணத்தினால் அணை திறக்கவில்லை. இதனால் டெல்டா மாவட்டங்களில் 2,00,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி நடக்கவில்லை. இதற்கான பின்னணியில் இருப்பது எல் நினோ என்பது குறிப்பிடத்தக்கது. எல் நினோ பெயர் எப்படி வந்தது? எல் நினோ என்ற பெயருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது. பெரு நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் பல ஆண்டுகளாக கடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து வந்தனர். கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட வெப்பமாக மாறுவதையும் அதன் பிறகு மீன்களின் வரத்து குறைவாக இருப்பதையும் கவனித்து வந்தனர். அதற்கு இந்த மாதிரியான நிகழ்வு கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தில் ஏற்படுவதால் ஸ்பானிஷ் மொழியில் இதற்கு எல் நினோ என்று பெயர் வைத்தனர். எல் நினோ என்பதற்கு குழந்தை என்று அர்த்தம். இதுவே காலப்போக்கில் இந்த பெயர் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் குறிப்பிட்ட கடல் வளிமண்டல மாற்றத்தை குறிக்கும் பெயராக மாறிவிட்டது. கடலில் என்ன மாற்றம் நடக்கிறது? பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் வடக்கு பகுதியில் கடல் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிகமாக வெப்ப நிலை உருவாவதை எல் நினோ என்கிறோம். கடலில் ஏற்படும் மாற்றம் கடலோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. இந்த மாற்றம் மழை பெய்யும் அளவையும் இடங்களையும் பாதிக்கிறது. கடலின் மேற்பரப்பில் நீர் வழக்கத்திற்கு மாறாக 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பமடையும் போது ஏற்படும் நிகழ்வு தான் எல் நினோ. அதுவே 2 டிகிரியாக வெப்பநிலை எட்டினால் அது சூப்பர் எல் நினோ. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில், அதாவது அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், ராமநாதபுரம், விருதுநகர், இந்த மாவட்டங்களில் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வறட்சி குடிநீர் பிரச்சனை உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கான தொழில்நுட்ப திட்டங்களை தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் தயாரித்து விவசாயிகள் பயிற்சி அளித்து வருகிறது. தமிழக அரசும் எல் நினோ பாதிப்பை கண்டறிய நிபுணர் குழுவை அமைத்து கண்காணித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக பெய்தாலும் பிரச்சனை தான், அதிகமாக பெய்தாலும் பிரச்சனை தான். நிறைய பாதிப்புகள் விவசாயத்தில் ஏற்படும். விவசாயம் என்பது ஒரு சூதாட்டம் போல, வெற்றியோ தோல்வியோ என்பதை கடைசி வரைக்கும் தெரிந்து கொள்ள முடியாத நிலை. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் ஒரு வெப்ப மாற்றம் 1,000,000,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழகத்தையும் விவசாயத்தையும் பாதிக்கக்கூடிய நிலை தான். இதனால் பல உலக நாடுகளில் உணவு பஞ்சம் ஏற்படும் என்ற அச்சம் உள்ளது. எனவே தமிழக விவசாயிகள் இந்த எல் நினோ காலகட்டத்தை ஒரு சவாலான நிகழ்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசு வழங்கும் நெறிமுறைகளை வழிகாட்டுதலை பின்பற்றணும்.
0: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நேயர்களின் மேடையாய்.

விவசாயிகளின் ஊற்று தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய்.

0: மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்காக. பண்பேளினை தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் T-72 T-90 ரக பீரங்கிகளை பழுதுபார்க்கும் நவீன மையத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நவீன போர்க்கள சூழலுக்கு ஏற்ப இந்தியா தனது ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாக கூறினார். துல்லியமான ஏவுகணைகள், ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் போர் முறை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருந்தாலும் பீரங்கிகளின் தேவை இன்னும் குறைந்துவிடவில்லை என்று கூறினார். சவாலான நிலப்பரப்புகளில் பாதுகாப்பாக செயல்பட இராணுவத்திற்கு பீரங்கிகள் தேவை என்றும் அவர் கூறினார். ஏவுகணைகள், பீரங்கிகள், ட்ரோன்கள் என அனைத்து வசதிகளையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதே நாட்டின் தற்காப்பு கொள்கையாக உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், நாட்டில் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உள்நாடு மற்றும் சர்வதேச சந்தைகளில் முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் மயமாக்கல், உள்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் இலக்கு சார்ந்த கொள்கை ஆகியவை இந்தியாவில் நீண்டகால முதலீட்டு சூழலை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள பன்னாட்டு நிதி தொழில்நுட்ப நகரிலும் பன்னாட்டு நிதி சேவைகள் மையத்திலும் கனடா நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2030 இருதரப்பு வர்த்தகத்தை $70 பில்லியன் உயர்த்தும் லட்சியத்துடன் முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை மற்றும் நிதி சேவைகள் போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று கனடா தொழில் நிறுவனங்களிடம் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக மூத்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் நேற்றிரவு சென்னையிலிருந்து தில்லி புறப்பட்டுச் சென்றனர். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்கவும் IAS அதிகாரி ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழுவை காத்மண்டுவுக்கு அனுப்ப முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் குடிநீர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளில் குடிநீர் மற்றும் தூய்மை இந்தியா 2 திட்டத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, குடிநீர் ஆதாரங்களை புனரமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கிராமப்புறங்களில்

0: குடிநீர் மற்றும் சுகாதாரம் சார்ந்த திட்டங்களை கிராம வளர்ச்சித் திட்டங்களுடன் தொழில்நுட்ப ரீதியாக இணைத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் நீர்வளத்துறை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை வலியுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீர்வளத்துறை தொடர்பான 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொள்ள மாநில அரசு கோரியுள்ள ஒப்பந்த புள்ளியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முறைகேடுகளை ஆய்வு செய்து ஆன்லைன் ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக நீர்வளத்துறை ஒதுக்கியுள்ள 42 கோடி ரூபாய் மதிப்பிலான 202 பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் குறுகிய கால அவகாசத்தில் வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு 2 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கியது ஏன் என்றும் இந்த ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்து மறு ஒப்பந்த புள்ளிகள் கோர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கணக்கெடுப்பில் தங்களது குடும்பம் விடுபட்டிருந்தால் மண்டல வாரியாக மாநகராட்சி அறிவித்துள்ள தொலைபேசி எண்களில் பொறுப்பு அலுவலரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கிடையே கத்தார் பிரதமர் திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான் தெஹ்ரானில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் 35 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கணக்கு தணிக்கைத்துறையின் தலைமை அலுவலகமும் சென்னை ஐஐடியும் இணைந்து டிஜிட்டல் அமைப்புகளின் தணிக்கைக்கான திறன் மேம்பாடு குறித்த சான்றிதழ் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டத்தில் கைரேகை அல்லது கருவிழி பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்களுக்காக நாளை சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தரமான ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தரமான காலணிகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அலுவலகம் நேற்று நடத்தியது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சக நாட்டு வீரரான வீர் சோத்ரானியை 3-2 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். இறுதிப் போட்டியில் வேலவன் ஹங்கேரி நாட்டின் பலாஸ் ஃபர்காஸை எதிர்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில்

இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டித் தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் காலை 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழிகள் நம்மோர் இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை ஆர் விஜயசாந்தி. வணக்கம் விஜயசாந்தி.
4: வணக்கம்.
3: விஜயசாந்தி எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கீங்க, மென்மையா இருக்கீங்க. ஏன் இப்படி மென்மையா பேசுறீங்க? சத்தமா பேச மாட்டீங்களா?
4: பேச மாட்டேன்.
3: பேச மாட்டீங்க? எப்பயுமே இப்படிதான் மென்மையா சாஃப்டா பேசிட்டு இருப்பீங்களா?
4: எஸ் சார்.
3: என்ன கையில ஏதோ பாக்கெட்லாம் வச்சிருக்கீங்க, துணி மாதிரி இருக்குது, என்னது
4: இது? கச்சி.
3: கச்சிப்பா, பயங்கரமா வச்சிருக்கீங்க கச்சிப்பெல்லாம். எதுக்காக கச்சி வச்சிருக்கீங்க, எதுக்காக பயன்படுத்துவீங்க?
4: கை தடுக்க.
3: வேர் வெள்ளம் வரும், அதெல்லாம் துடைச்சிட்டு நீட்டா இருப்பீங்களா பள்ளியில?
4: எஸ் சார்.
3: சரி, இருக்கட்டும். எங்க பூவே வைக்கல நீங்க? பூ என்னாச்சு?
4: எங்க அம்மா வச்சு விடல.
3: வச்சு இல்லையா? பூ வச்சா என்ன பூ வைப்பீங்க நீங்க?
4: மல்லிகைப்பூ.
3: சரி, விஜய் சாந்திக்கு என்ன தெரியும்?
4: பாட்டு
3: பாடுங்க சத்தமா.
4: குட்டி பாப்பா வா வா.

0: QRST.
1: பாடிட்டீங்களா?
0: எஸ் சார்.
1: இப்போ ஆகஸ்ட் 15 போச்சுல்ல, சுதந்திர தினம். சுதந்திர தினம் என்ன பண்ணீங்க நீங்க?
0: மிட்டாய் குடிச்சாங்க, கொடி ஏத்துனாங்க.
1: அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க?
0: டான்ஸ் ஆடிட்டீங்க.
1: ஓ, டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா? சரிங்க விஜய் சாந்தி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: டீச்சரா என்ன பண்ணுவீங்க?
0: சொல்லி தருவேன்.
1: சரிங்க விஜய் சாந்தி, நீங்கள் படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியகமாக தருமபுரி பொம்பளை 102.5, ஏற்காடு பொம்பளை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இணையினே, இன்றைய மலாலய மலேசர் சிறப்பித்தார் ஒரு ஆட்சொண்டிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை ஆர் விஜயசாந்தி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.

0: ஐந்து ஏற்காடு பண்பலை 103.7 என கேட்கலாம்.
1: வைஷ்ணவ ஜன தோட்டே கஹியே ஜே பீட பராய.
2: காந்தி அஞ்சலி.
1: ஜானே ரே.
2: அண்ணல் காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
3: இந்தியாவின் தென்பகுதியிலிருந்தும் பீகாரிலிருந்தும் வந்திருந்த இந்தியர்கள் வழக்கின் பொருட்டு எப்போதும் என்னை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் அமைத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் மூலம் தங்களின் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள எண்ணினார்கள். இந்த சங்கத்தின் தலைவராக ஜெயராம் சிங் பொறுப்பு ஏற்றிருந்தார். அடுத்ததாக இருந்தவர்தான் பத்ரி. கபடம் இல்லாத தம் சமூகத்திற்காக அயராது உழைக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். பத்ரி என்பவர் என்னுடன் நெருக்கமான நட்பு கொண்டிருந்தார். சத்தியாகிரகத்தில் பெரும் பங்கு எடுத்து கொண்டார். அவர் மூலமாகத்தான் பெரும்பான்மையான இந்தியர்களோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் அவர்களில் ஒருவராகவே என்னை நினைக்க தொடங்கினார்கள். என் பெயரை சொல்லி அழைக்க விரும்பவில்லை அப்துல்லா சேத். எனவே பாய் என்றே அழைத்து வந்தார். பாய் என்றால் சகோதரன் என்று பொருள். அதிலிருந்து நான் அனைத்து இந்தியருக்கும் பாய் ஆனேன். இந்தியர்களின் வசிப்பிடத்தை நகரசபை வாங்கி கொண்டது. ஆனால் அவர்களுக்கான மாற்று இடத்தை இன்னும் தயார் செய்த பாடில்லை. இதனால் அங்கேயே அம்மக்கள் வாடகைக்கு குடியிருக்க வேண்டியவர்களாக ஆனார்கள். அந்த இருப்பிடமோ முன்னிலும் அதிகமாக சுகாதார சீர்கேடோடு இருந்தது. முன்போ அவ்விடத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். தங்களால் இயன்ற வரையிலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள முயன்றனர். இப்போது குடித்தனக்காரர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிவிட்டது. அசுத்தமும் பெருகிவிட்டது. முன்னை விட அலட்சியமாக இருந்தது நகரசபை. திடீரென்று அந்த பகுதியில் பிளேக் நோய் பரவத் தொடங்கியது. இது மிக பயங்கரமான உயிர்கொல்லி நோயும் கூட. இந்த நோய் பரவியதற்கு காரணம் இந்தியர்களின் வசிப்பிடம் அல்ல, தங்கச் சுரங்கமே இந்த நோய் தொற்றுக்கு காரணமாக இருந்தது. இந்த பகுதியில் குடியிருந்தவர்கள் அச்சுரங்கத்தில்தான் பணியாற்றுகிறார்கள். அங்குதான் அவர்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டிருந்தது. அந்த சுரங்கத் தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் நீக்ரோக்கள். அவர்களின் சுகாதாரத்தில் அக்கறை கொள்ள வேண்டியவர்கள் சுரங்கத்தின் அதிபதியான ஆங்கிலேயர்களே. அங்கே பணிக்கு சென்ற 20க்கும் மேற்பட்ட இந்தியர்களையும் இந்த நோய் தொற்றிக்கொண்டது.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று August 28.
7: இயற்பியலாளர், இந்திய விண்வெளித்துறையின் ஆலோசகராகவும் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்தவர்.
8: காஸ்மிக் கதிர்கள் பற்றிய ஆய்வுகள் செய்தவர்.
7: இந்திய பிரதம அமைச்சருக்கு அறிவியல் ஆலோசகர், அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் கல்வித்துறையின் மத்திய இணை அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர் என பல பதவிகளை வகித்தவர்.
8: பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பல விருதுகளை பெற்றவர்.
7: 2008 இவரை பெருமைப்படுத்தும் விதமாக நூன்கோல் ஒன்றிற்கு 7564 கோகுமேனன் என பெயர் சூட்டப்பட்டது.
8: இந்தியாவின் மங்களூர் பகுதியை சார்ந்த MGK மேனன் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1928. திரைப்பட பின்னணி பாடகி மற்றும் நடிகை.
8: தெலுங்கு, தமிழ் ஆகிய மொழி படங்களில் நடித்தவர்.
7: அகில இந்திய வானொலியில் முதன் முதலில் மெல்லிசை பாடல்களை பாடியவர் இவரே.
8: தெலுங்கு திரைப்படங்களில் முதன் முதலில் பின்னணி பாடிய நடிகையும் இவரே.
7: பிரபலமான இசையமைப்பாளர்களுடனும்

0: ஆந்திர பிரதேசம் வேங்கடகிரி பகுதியை சார்ந்த ஆர் பாலசரஸ்வதி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1928.
0: உயர் இயற்பியல் வேதியியலாளர், கர் உயிர் வேதியியலாளர் மற்றும் பேராசிரியர்.
1: இந்திய அறிவியல் அகாடமியின் முன்னாள் தலைவராக இருந்தவர்.
0: ஸ்டெம் செல் ஆராய்ச்சிக்கான பணிக்குழுவின் தலைவர், உலக அறிவியல் அகாடமியின் பொது செயலாளர் போன்ற பல்வேறு பதவிகளை வகித்தவர்.
1: பத்மஸ்ரீ விருது, பிரான்ஸ் நாட்டின் நேஷனல் ஆர்டர் ஆஃப் மெரிட், சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர்.
0: புரதங்கள் மற்றும் பாலிபெப்டைட்களின் கட்டமைப்பு கண்புரை எவ்வாறு ஏற்படுகிறது,
1: கண்புரை பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கான தடுப்பு ஆகியவற்றை பற்றி ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டவர். தமிழகத்தை சேர்ந்த பேராசிரியர் பாலு என்று பிரபலமாக அறியப்படும் துரைராஜன் பாலசுப்ரமணியம் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1939.
2: சகோதர சகோதரிகளின் அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டும் விதமாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது.
3: இந்நாளில் சகோதரிகள் சகோதரர்களின் கையில் ராக்கி கட்டி அவர்களின் நலனுக்காக வாழ்த்துகின்றனர்.
2: சகோதரர்கள் தங்கள் சகோதரிகளை என்றும் பாதுகாப்பதாக உறுதியளித்து பரிசுகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றனர்.
3: சகோதர சகோதரி தினம் என்று அழைக்கப்படும் ரக்ஷா பந்தன் இன்று.
4: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
6: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
7: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
12: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
15: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
2: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
16: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
13: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
17: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
18: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10. இனிது இனிது.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
3: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு வாரிசுகள் இல்லை. தனக்கு அடுத்தது இந்த நாட்டை யார் ஆள்வது? நல்ல ஒரு நபரிடம் கொடுத்து விட்டு போக வேண்டும். ஆனால் நமக்கு வாரிசு இல்லை. அவன் நல்லவனாகவும் தூய்மையான மனம் கொண்டவனாகவும் தூய்மையான குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்தார். ஒரு அறிவிப்பு செய்தார். அரண்மனையில் நான் வைக்கக்கூடிய தேர்வில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ராஜ்யம், எனக்கு அடுத்தது அவர்கள்தான் இந்த நாட்டை ஆள முடியும் என்று அறிவிப்பு கொடுத்தார். இந்த அறிவிப்பு காட்டு தீயை போல எல்லா இடங்களிலும் பரவியது. ஒரு கிராமத்துக்கும் அது சென்று சேர்ந்தது. அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் ஓடோடி சென்று ஒரு இளைஞனை பார்த்தார்கள். எனப்பா, நீ இந்த கிராமத்தில் பலருக்கு பல உதவிகள் செய்து வருகிறாய், நீ இந்த தேர்வுக்கு அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு, எனக்கு அரசனாகும் ஆசையெல்லாம் இல்லை, வேண்டாம், விட்டு விடுங்கள் என்றான் அந்த இளைஞன். அந்த கிராம மக்களே ஒன்று கூடி, இல்லை நீ சென்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த, சரி போகிறேன் என்று சொல்லிவிட்டான். ஆனால் அரண்மனைக்குள் போக வேண்டுமானால் நல்ல உடை இருக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்தான். கடுமையாக உழைத்தான். ஒரு நல்ல ஆடையை வாங்கி உடுத்தி கொண்டு அரண்மனைக்கு போனான். அரண்மனைக்குள்ளே போனவுடன் ஒரு வயதான முதியவர் குளிர் தாங்க முடியாமல் உடம்பில் ஆடை இல்லாமல் நடுங்கிக் கொண்டிருந்தார். இவனுடைய மனம் தாங்கவில்லை. என்ன செய்வது, பாவம் இந்த பெரியவர் என நினைத்து அவன் தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆடைகளை கலற்றி அந்த முதியவருக்கு அணிவித்துவிட்டு தன்னுடைய பழைய ஆடைகளை, அழுக்கு ஆடைகளை அணிந்து கொண்டு மன்னன் இருக்கக்கூடிய அறைக்கு உள்ளே போனான். வா மகனே, வா என்று சொன்னார் அந்த மன்னன். அப்போதுதான் அந்த இளைஞனுக்கு புரிந்தது, அந்த வயதான மனிதர் வேடத்தில் மன்னன்தான் தன்னை சோதித்தார் என்று. அந்த இளைஞன் அந்த நாட்டின் அரசனானான். ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எப்போது தேவநிலைக்கு செல்கிறான் என்றால், தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது, அந்த தயாள குணம் அவனுக்கு வருகிற போது, சாதாரண மனிதனாக இருப்பவன் தேவநிலைக்கு உயர்த்தப்படுகிறான் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
5: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
6: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
8: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
9: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
10: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜன்.

0: டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: நெகை இன்று காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே கேட்கலாம். AM30 பொது அறிவு வினாவிடையுடன் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. 8 மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் கேட்கலாம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். திபெத் மற்றும் நேபாள அரசு அதிகாரிகள் அளித்த தகவலின்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு 1500 மேற்பட்டோரை காணவில்லை என்றும் இவர்களில் 30 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவரும் அடங்குவர் என்றும் கூறினார். நேற்று வரை 84 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் திரிசூலி 1 மின்திட்டத்தில் பணிபுரியும் 63 தொழிலாளர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேரும் அடங்குவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 290 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தகவல்களை திரட்ட காத்மண்டுவில் இந்திய தூதரக அதிகாரிகள் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக கூறினார். இதற்கிடையே வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 389 உயர்ந்துள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் மீட்புப் பணிகளில் உதவுவதற்காக 47 டன்னுக்கும் அதிகமான அவசரகால நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் இன்று முதல் 6 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். சிகாகோ, நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் முன்னணி முதலீட்டாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன தலைவர்களுடன் நடைபெறும் வட்டமேஜை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவு மற்றும் புதுமை மையத்தை அவர் பார்வையிட்டு புத்தொழில் மற்றும் புதுமை சூழல் குறித்து அங்குள்ளவர்களிடம் விவாதிக்கவுள்ளார். இந்திய வம்சாவளி மக்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லே நகரில் வரும் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். மாயமானவர்களை கண்டறிவதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து மனிதநேய உதவிகளை வழங்குவதுமே தற்போதைய முதன்மை குறிக்கோளாக கொண்டு இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் இதற்காக எந்த முயற்சியையும் கைவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும்

0: காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சகோதரர்களின் கைகளில் வண்ணமயமான ராக்கி கயிறுகளை சகோதரிகள் கட்டி அவர்களின் நல்வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக பிரார்த்திப்பார்கள். இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையுடன் கைகளில் கட்டப்படும் ராக்கி கயிறு பாதுகாப்பின் புனிதமான பந்தமாக கருதப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே அன்பு, மரியாதை மற்றும் பரஸ்பர பொறுப்புணர்வை இப்பண்டிகை வெளிப்படுத்துவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ரக்ஷா பந்தனையொட்டி குடியரசுத் தலைவர் இன்று மக்கள் மாளிகையில் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார். மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் இன்று முதல் மாநிலம் முழுவதும் அமலுக்கு வரவுள்ளது. பலவந்தமாகவும் மோசடி மற்றும் கட்டாய திருமணம் ஆகியவற்றின் மூலமாகவும் செய்யப்படும் மதமாற்றங்களை தடுக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக இக்கோவில் வரும் செப்டம்பர் 16 மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும். ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை ரக்ஷா பந்தன் திருநாளை முன்னிட்டு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த ஜூலை 3 தொடங்கிய இந்த யாத்திரை 57 விமரிசையாக நடைபெற்றது. பஹல்காம் மற்றும் பல்டால் ஆகிய இரு வழிகள் வழியாகவும் இவ்வாண்டு 4.8 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித்தை சந்தித்து பேசினார். பாதுகாப்புத் துறையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் இலங்கை ஆர்வமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடற்படை உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசிய இலங்கை வைஸ் அட்மிரல் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி மற்றும் தொழில் முறையிலான நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுதல் குறித்து விவாதித்தார். இலங்கை புறப்படும் முன்பு அவர் கொச்சிக்கு சென்று இந்திய கடற்படை பயிற்சி மையத்தையும் தென்னிந்தியாவிற்கான கடற்படை தலைமை தளத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். காசா நகரில் 2 நடைபெற்ற தாக்குதலில் 1 உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 1 உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பினரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இதற்கிடையே ஐநா சபை கூட்டத்தில் இன்று பேசிய சர்வதேச அமைதி அமைப்பின் தலைவர் திரு நிக்கோலே மெட்டன்டூ இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபரின் அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேல் உறுதுணையாக இருப்பதாகவும் அத்திட்டம் அமலாவதற்கு முன்பு ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இஸ்ரேல் துணை தூதர் திருமதி நோவா ஃபர்மன் கூறினார். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கும் முயற்சியாக கத்தார் நாட்டின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் நேற்று தெஹ்ரானில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். பிராந்திய நிலவரங்கள், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து இருவரும் விவாதித்தனர். ஈரான் மற்றும் கத்தார் இரண்டும் நட்பு மற்றும் சகோதர நாடுகள் என்றும் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் புரிந்துணர்வு மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியன் தெரிவித்தார். மேலும் ஈரான் போரை விரும்பவில்லை என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண விரும்புவதாகவும் அவர் கூறினார். சமீபத்திய நிகழ்வுகள் இருந்தபோதிலும் கத்தாருக்கும் ஈரானுக்கும் இடையே ஆழமான பரஸ்பர மரியாதை உள்ளது என்று அந்நாட்டின் பிரதமர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்கள் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பயணத்தின்போது ஹோர்முஸ் நீரிணையில் தற்காலிக கூட்டு போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்குவது மற்றும் அங்குள்ள கண்ணிவெடிகளை அகற்றுவது தொடர்பாகவும்

கத்தார் பிரதமர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்கியை சந்தித்து பேசினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வினில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயலதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும். இல்ல
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
10: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: தருமபுரி துரைசாமி நாயுடுதுரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடுதுரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
14: நோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
15: நான் சொன்ன கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸை அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் கொழுப்பு சத்தானது, எண்ணெய் பொருள், ஸ்பைசஸ்ஸு, அந்த கரம்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் வந்து எல்லா ஒரு கேன்சருக்குமே வழிவகுக்கும். பட் ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொன்னீங்கன்னா, நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, ஃபைபர் ரிச் ஃபுட்டு, வெஜிடபிள்ஸு. நான்வெஜ் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. பட் ஆனால் அதுலேயே ரெட் மீட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் மீட், ஒயிட் மீட், லீன் மீட் இருக்கு இல்லையா, ரெட் மீட் வந்து மட்டன், பீஃப், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ஜென்ரலாகவே நல்லது. நாட் ஒன்லி ஃபார் பிரஸ்ட் கேன்சர், கொலோரெக்டல் கேன்சர், அதர் நிறைய இருக்கு. பட் லீன் மீட்னா சிக்கன், அதெல்லாம் லீன் மீட். ஃபிஷ் இஸ் வெரி குட். நான் ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி பீப்புள் நோ திஸ், பட் ஃபிஷ் இஸ் எ வெரி ஹெல்த்தி திங். நான்வெஜில், சீ ஃபுட்டில் ஃபிஷ் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி. ஏன்னா நிறைய கேன்சர்ஸ் இட் கேன் ஆக்சுவலி ப்ரிவென்ட். இட்ஸ் காட் Omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் சோ மெனி அதர் திங்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் இந்த மாதிரி ஈட் ஹெல்த்தி அப்படின்னும் போது

இதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும். சாப்பிட்டுட்டே இருந்தாலும் பிரச்சனை, சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், அப்பதான் யூ கேன் ஸ்டே இன் ஷேப். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஜென்ரலா மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர் வந்து போஸ்ட் மெனோபாசல் விமன்ல தான் காமன், இட்ஸ் கால் மெனோபாசல் இல்லையா. அது எனிவேர் ஃப்ரம் 45 55 இட் கேன் ஹேப்பன் டு சம் பீப்புளுக்கு ஆஸ் ஏர்லி அஸ் 40 கூட வந்துடும். அந்த மெனோபாசல் விமன் மெனோபாஸ் நின்றுச்சுன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட் நிற்கும். ஆக்சுவலாக அந்த ஓவரிஸ்லாம் தே ஸ்டார்ட் தே டோன்ட் ஃபங்க்ஷன் எனிமோர் இல்லையா. ஸோ அந்த போஸ்ட் மெனோபாசல் விமனில் தான் காமன். ஈவன் தோ ஐ சட் இல்லை இட்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ட்ரிவன். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ரிஸ்க்கு எவ்வளோ ஹைனா, வயதுக்கு அட்டைன் பண்ணுறாங்கல்ல ஒரு 14 இயர்ஸ் எல்லாம் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வருது. அண்ட் அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அந்த பெண்ணோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கோஸ் ஆன் டில் மெனோபாஸ். ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஏர்லி மெனார்கி, மெனார்கி தான் பியூபர்ட்டி அண்ட் லேட் மெனோபாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 13 வயசில் மெனார்கி அட்டைன் பண்ணிட்டு 53 இயர்ஸில் தான் மெனோபாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 வருஷம் தட் லேடிஸ் எக்ஸ்போஸ் டு அன்அப்போஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரஜன். ஸோ அதுதான் ரிஸ்க்கு. வேற இன்னொரு லேடி வந்து 15 இயர்ஸில் மெனார்கி அட்டைன் பண்ணி

0: அந்த பெண்ணோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கோஸ் ஆன் டில் மெனோபாஸ். சோ அதனால தான் சொல்றோம் ஏர்லி மெனார்கி, மெனார்கி தான் பியூபர்டி, அண்ட் லேட் மெனோபாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 13 வயசுல மெனார்கி அட்டைன் பண்ணிட்டு 53 இயர்ஸ்ல தான் மெனோபாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 வருஷம் தட் லேடிஸ் எக்ஸ்போஸ் டு அன்அப்போஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரஜன். ஸோ அதுதான் ரிஸ்க். வேற இன்னொரு லேடி வந்து 15 இயர்ஸ்ல மெனார்கி அட்டைன் பண்ணி 40 இயர்ஸ்லேயே வந்து மெனோபாஸ் அட்டைன் பண்றாங்கன்னா அவங்களோட ஈஸ்ட்ரஜன் எக்ஸ்போஷர் டைம் வந்து கம்மி. ஆனா காமனா வர்றது வந்து போஸ்ட் மெனோபாஸல் விமன்ல வரும். பட் ஹேவிங் செட் தட், யங்கர் விமன்ல வரும் வராதுன்றது கிடையவே கிடையாது. யங்கர் விமன்லயும் வரும், ஃபேமிலி ரிஸ்க் இருந்தா, ஃபேமிலி ரிஸ்க் இல்லைனாலும் வரும். அங்கதான் டிசீஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கும், டக்கு டக்கு ஸ்ப்ரெட் ஆகும் யங் விமன்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களின் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம். தருமபுரி உழவு சந்தையினுடைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி 20 ரூபாய், கத்திரி 26 ரூபாய், வெண்டைக்காய் 24 ரூபாய், அவரைக்காய் 35 ரூபாய், கொத்தாவரை 26 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், பெரிய வெங்காயம் 57 ரூபாய், கேரட் 70 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், பீன்ஸ் 92 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 230 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், எலுமிச்சை பழம் 198 ரூபாய். இவையாவும் கிலோ 1க்கான விலை நிலவரம். உழுவ சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

காலை நேரம், இனிமையான மிதமான காலை நேரம், கையில் ஒரு கப் ஆஃப் டீ, மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, இதை விட அழகான ஒரு தொடக்கம் இருக்குமா? உங்கள் காலையை இசையோடு இனிமையாக்க இதோ சந்தோஷ சாரல். இன்னைக்கு சந்தோஷ சாரலுடைய பொது அறிவு கேள்வி, 2026 SCO உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? SCO உச்சி மாநாடு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும், ஷாங்காய் கமிஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த உச்சி மாநாடு இந்த வருடம் எங்க நடக்க போகுது? சந்தோஷ சாரல முதல் பாடலாக தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில், கங்கை அமரன் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, மனோ குரல்களில்

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் கோ.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகியுள்ளது.
2: தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 6500 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது.
3: முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: சந்தோஷ சாரல்ல அடுத்ததாக மாநகர காவல் திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் வாலி பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா குரல்களில்

0: வாரதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவிட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் உதயகுமார் பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் குரலில்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: சந்தோஷர்களான நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கேட்டிருந்த பொது அறிவு கேள்வி, SCO உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருந்தோம். ஒவ்வொரு வருடம் நடக்கக்கூடிய ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய உச்சி மாநாடு இந்த வருடம் எங்க நடைபெற உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா, கிர்கிஸ்தான்ல தான் நடக்க போகுது. SCO உச்சி மாநாடு கிர்கிஸ்தானில் நடைபெற உள்ளது. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று ஆகஸ்ட் 28, இந்திய திருநாடு எண்ணற்ற ஞானிகளையும் தத்துவ மேதைகளையும் ஈன்று பிறந்தந்த பெருமைக்குரிய புண்ணிய திருநாடு. நாட்டில் எங்கெல்லாம் குறைபாடு நேர்கிறதோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்து நேர்பட அமைத்து வழிநடத்தக்கூடிய ஞான குருமார்கள் தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதன் அடையாளத்தை இலக்கிய வரலாற்றில், சமூக வரலாற்றில் நாம் நெடிது காண முடியும். அப்படித்தான் ஒரு காலத்தில் கேரளாவில் ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனைகளும் ஜாதி சமய தாக்கங்களும் அதிகரித்து மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் சீர்திருத்த செம்மலாக சிறந்த ஞானியாக அவதாரம் செய்தவர் ஸ்ரீ நாராயண குரு. 1854 ஆகஸ்ட் 28 இதே 28 கேரளாவில் தோன்றிய அந்த பெருமகனார் ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் என்கிற தாரக மந்திரத்தை உபதேசித்தார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சங்கம் என்கிற அமைப்பினை தோற்றுவித்தார். ஜாதியை கேட்காதே, சொல்லாதே, நினைக்காதே என்று மக்களிடத்தில் கற்பித்தார். தெய்வ பக்தியின் மூலமாக கல்வி பணியை நிலைநிறுத்தி மக்களுக்குள்ளே ஒரு ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உருவாக்கி தந்தார். மரணம் மனிதர்க்கு நிகழும், ஆனால் ஆத்மாவிற்கு அழிவில்லை. இறைவனால் இந்த உலகத்தில் தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சகோதரத்துவம் வாய்ந்தவர்கள் என்கிற உண்மையை அவரை அடையாளப்படுத்தினார். அண்ணல் காந்தியடிகள் ஸ்ரீ நாராயண குருவை ஒரு அவதார புருஷர் என்று புகழ்ந்து பேசுகிறார். ரவீந்திரநாத் தாகூரோ பாரத தேசத்தில் தோன்றிய மகா ரிஷிகளில் ஸ்ரீ நாராயண குருவும் ஒருவர். ஞானம் வாய்ந்த ஒரு பரமஹம்சர் என்று அனுபவித்து பெற்ற அந்த உணர்வின் காரணமாக அந்த மகா ஞானியை போற்றுகிறார். அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கோவிலில் நுழையும் உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையை மாற்றிய அவர் பல்வேறு பகுதிகளில் மனிதர்கள் பொதுமையாக நின்று வழிபாடு செய்வதற்கு ஒரு பொது ஆலயத்தை நிர்மாணம் செய்தார். கேரளாவின் கோட்டாறு போன்ற இடங்களில் சிறுதெய்வ வழிபாடும் உயிர்பலி கொடுப்பதும் மிகுந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மது வகைகளை படைத்து வணங்குகிற போக்கு அதிகரித்து வந்திருக்கிற சூழலில் அதனை மாற்றி அமைத்து அப்பகுதி மக்களை நல்வழிப்படுத்தினார். உயிர்பலி கொடுத்தலை தவிர்த்தார். மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை விளக்கி அவர்களை மனங்களை மாற்றினார். சிறு தெய்வ வழிபாடுகளிலிருந்து மீட்டெடுத்து பெருந்தெய்வ வழிபாட்டின் முறைகளை ஒழுங்குபடுத்தி தந்த அவர் அதன் வழியாக கல்வி எனும் ஞானத்தை புகட்டுகின்ற பேராசிரியராக பெருஞானியாக திகழ்ந்தார். ஒரு முறை வர்க்கலை சிவகிரி ஆசிரமத்தில் நாராயணகுரு தங்கியிருந்த போது அவரிடத்திலே பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் அந்த ஆசிரம பணத்தினை கையாடல் செய்து விட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குருவின் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் பக்தர்கள். அந்த நபரோ தன்னுடைய செயலுக்கு மிகவும் வெட்கப்பட்டு மனம் வருந்தி அவமானப்பட்டு கண்ணீரோடு தலைகுனிந்த நிலையை குருநாதர் கண்டார். மிக கடுமையான தண்டனை வழங்குவதன் மூலமாக நீதியை அவர் நிலைநிறுத்துவார் என்று பக்தர்கள் எண்ணி கருதி இருக்கக்கூடிய அந்த சூழலில் குருநாதர் அந்த முகத்தை நிமிர்ந்து பார்த்தார். வறுமையினாலும் பொருள் தேவையினாலும் ஒருவன் திருடனாக மாறிவிட்டிருக்கக்கூடிய அவலத்தை உணர்ந்து திருடுதல் தகாது, அது மகத்தான பாவச் செயல் என்று அவனுக்கு அறிவுரை கூறிய ஸ்ரீ நாராயண குரு அன்று முதல் அவனை ஆசிரமத்தின் பொருள் காப்பாளராகவே மாற்றிவிட்டார். தவறுதல் என்பது மனித இயற்கை. தவறுகள் குற்றங்கள் ஆகிவிடாமல் காப்பாற்றுவதுதான் ஒரு ஞானியின் மேன்மை என்கிற நிலையில் ஒரு திருடனாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை நேர்மை வாய்ந்த உன்னத மனிதனாக மாற்ற முடியும் என்பதை வெகு எளிதாக தன் அருட்கருணையிலாலே மாற்றியிருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயண குரு இந்த தேசத்தில் நிகழ்த்திய அற்புதங்கள் பல என்று அடியவர்கள் குறிப்பிடுவதுண்டு. அற்புதங்களிலெல்லாம் சிறந்த அற்புதமாக மனிதர்களை மகான்களாக மாற்றக்கூடிய ஞானத்தை தந்திருக்கக்கூடிய அப்பெருமகனார் தமிழையும் நன்கு கற்றவராக திகழ்ந்திருக்கிறார். தமிழின் உன்னத ஞானமாக திகழ்கிற திருக்குறள், ஒழிவில் ஒடுக்கம், தேவாரம் முதலிய பாடல்களை ஈடுபாட்டோடு பாடியதோடு திருக்குறள் முதலிய நூல்களை மலையாளத்தில் மொழிபெயர்ப்பும் செய்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் ஸ்ரீ நாராயண குரு. அப்புண்ணிய திருமகனாரின் பிறந்த நாள் இந்த நாள். அவர் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை நினைந்து போற்றுவதை விடவும் அவர் வழிநடத்தி காட்டிய நெறிமுறையில்

0: இருந்து ஜாதி கடந்த மதம் கடந்த மனிதநேயத்தோடு வாழ்கிற புனித ஆத்மாக்களாக நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதுதான் இந்த புண்ணிய நாளில் அவருக்கு செலுத்துகின்ற உன்னத வணக்கம் என்பதை இன்று நன்று ஒன்று என்பதாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைகிறோம். பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இப்போதான் புதுசாக நம்மளுடைய எஃப்எம் டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு அழகான காலை வணக்கம். இங்கே எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அடுத்த இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கானதுன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம எஃப்எம்மோட வால்யூமை கொஞ்சமாக கூட்டுங்க, மனசை கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பரான 0043 42 24 40 30, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்களுடைய ஊர் பெயரை அனுப்பியும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அப்படி இல்லைனா புதிய நேயர்கள் 0043 42 24 40 30, இந்த எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அளித்தும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை இன்னைக்கு பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் கேளுங்க. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக பாடலை கேட்டிருக்காங்க. ஓமலூர் பகுதியிலிருந்து திருப்பதி கேட்டிருக்காங்க. முடிஞ்சா இவனப்படி திரைப்படத்திற்காக அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
4: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்த ரோட், போச்சம்பள்ளி.
5: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: கல்யாணத்துல கவனிச்சியா?
9: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில் வெள்ளி

0: வெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: சத்தியமங்கலம் தட்டம்பாளையத்திலிருந்து கோயில பழனிசாமி பேசுறேன்.
4: கிளியரா கேட்டுட்டு இருக்கு, நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க.
5: சரிங்க,
4: தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து கேளுங்க. சரிங்க, நன்றி நன்றி. என்ன பாடல் கொடுக்கலாம்? சரிங்க, கேட்டுவோம். நன்றி நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
8: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
12: பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம் அறிமுக நேயர்கள். உங்களுக்கான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே அதுவுமா வந்துட்டு இந்த ஒரு 8:00 9:00 அப்படிங்கிறது ஒரு பீக்கான டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வேலைக்கு அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு இருப்போம், குழந்தைங்கள்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருப்போம், அவசர அவசரமாக டிஃபன் பாக்ஸில் சுட சுட சாப்பாடுலாம் போட்டு கிளம்புங்க அப்படின்னு வேலைக்கும் கிளம்பிட்டு எல்லாம் போயிட்டு இருக்க அந்த ஒரு பீக்கான டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கூட்ட நெரிசலான இடம் அப்படின்னு சொல்லலாம். சாலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வண்டிகளாக போயிட்டு இருக்கும், தொடர்ந்து நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸாக இருக்கட்டும் குழந்தைங்களை கொண்டு போய் விடுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதனால வந்து சாலையில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. இந்த மாதிரியான ஒரு 8 to 9, இந்த 9 to 10 இதுக்குள்ளே போகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க, சீட் பெல்ட் போட்டு போங்க. ரோட்டில் எப்போவுமே சேஃப்டி இருக்கட்டும், லைஃப்பில் எப்போவுமே கிளாரிட்டி இருக்கட்டும். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
13: வணக்கம் மேடம்.
12: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுகிறீங்க?
13: நான் கோவை மாவட்டத்திலிருந்து ரவி மேடம், உளத்தூர் ரவி.
12: சரிங்க ரவி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
13: நான் வந்து ஒரு கம்பெனி, தனியார் கம்பெனிக்கு ஒரு பனியன் கம்பெனி ஆட்டேன்.
12: சரிங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க?
13: அது பாரு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிப்பன்

0: சாப்பாடு போட்டாச்சு.
1: சரிங்க,
0: இப்ப கிளம்புனா நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல ஸ்கூல் டைம் வண்டி நிறைய வருங்க.
1: ஆமா, பார்த்துதான் போகணும்.
0: டைம் பார்த்து என்ன பண்ணா, கொஞ்சம் இந்த முக்குல எல்லாம் திரும்பும்போது கொஞ்சம் பார்த்தேன், அஞ்சு நிமிஷம் தானே தாங்க. அது பார்க்காம போய் ஆமான்னு முடிட்டு மண்ணா, அப்புறம் அது வருஷம் போற ஆஸ்பத்திரியில இருக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, என்ன
0: எப்ப பார்த்தா தரணும்ல திரும்பி போவாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் நிறைய குட்டி குழந்தைங்க எல்லாம் வந்து ரோட் கிராஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போறவங்க. சோ அதனால நம்ம போறவங்க
0: பெரிய பெரிய ஸ்கூல் நிறைய போச்சுங்களா.
1: சரிங்க,
0: அதனால வந்து சிறுமங்கிறது பெரிய சிட்டி மாதிரி கோயம்புத்தூர்.
1: சரிங்க, இனி நிகழ்ச்சி எல்லாம் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கீங்க?
0: ஐயோ, இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்களா, ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால வந்து எல்லாம் எப்பவும் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
1: சரிங்க,
0: அப்ப இந்த எப்பவும் எடுக்கணும்னா நேயர்க்கு ஒரு சொல்றேங்க மேடம்.
1: சரிங்க,
0: 2 மீட்டர் ஒயர் வாங்கி அப்படியே மேல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லயே கொண்டு
1: போயிட்டோம்னா
0: நம்ம தருமபுரி பார்த்த மாதிரி வைக்கணும் அந்த ஒயர.
1: ஓகே,
0: அந்த பக்கத்து கரெக்டா வச்சுட்டோம்னா கிளீனா எல்லாம் எப்பவும் வந்து கிளீனா வர, சில எப்பவும் வர அடிக்கூட பரவாயில்ல. தருமபுரி எப்பவும் 11 மணி மட்டும் நாங்க எப்ப நைட்டு.
1: சரிங்க சரிங்க,
0: இன்னைக்கு கோவை மாவட்ட நேயர்கள்
1: கண்டிப்பா கேளுங்க. ஆமா,
0: நேத்து வரது எனக்கு பையனே கிடைக்கல, நேத்து வர.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சி உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். கேளுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
0: ரஜினி முருகன் வந்து எதுவும் போடுங்களா?
1: சரிங்க, கேட்டுருங்க. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி, உங்களுக்கு ஒரு நன்றி.

0: தர்மபுரி, பைசுவல்லி, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி, பைசுவல்லி, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
1: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். எனது ஆசிரியர்கள்னு பேசிட்டு வர்றப்ப நான் பார்த்து மகிழ்ந்த வியந்த ஆசிரியர்களை பல சொல்லியிருக்கேன். என்னுடைய தந்தையாரும் அதில் வந்துடுவாரு. இருந்தாலும் நாமளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, கண்டிக்கிற போது சில பேரை நம்ம கோவம் வரும். ஆனால் அவங்களே அதை சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம வந்து இன்றைக்கி நல்லா இருக்கோம்னு நினச்சிட்டோம்னா சரியாக போகும். இப்போ நான் ஒரு ஆசிரியரை பற்றி சொல்கிறேன் பாருங்களேன். அவர் வந்து பேராசிரியர் கதிசுந்தரனார். அவருடைய பேர் வலையப்பட்டி. அவர் சொந்த ஊர். ஐயா சாலமன் பாப்பையா, அப்துல் ரஹ்மான் இவங்களுக்கெல்லாம் அவர் தான் ஆசிரியராக இருந்தவர். பெரிய வித்வான், பெரும் பேச்சாளர். அவருடைய பாணின்னு ஒன்று உண்டு. எப்படின்னா ட்ராமடைஸ் பண்ணுதல், அதாவது பட்டிமன்றத்திலேயே நாடக நடிகர் போல் ஒரு சிரிப்பு சிரிப்பாராம். அப்படியே எதிரணியை பார்த்து, என்னணி தளபதிகளே எதிரணி தளர்பதிகளே அப்படிம்பாராம். அப்படியே நடுக்கிறாங்களாம். யாருன்னா குண்டு குண்டு அடிகளார் தலைமையாக இருப்பாராம். அப்போ அவரே கேட்பாராம், ஹரிசுந்தரம் நீங்கள் உங்களுடைய சிரிப்பை இன்னும் கொண்டு வரலையே அப்படிம்பாராம். எப்படி பி எஸ் வீரப்பா சிரிப்பு தமிழ் திரைப்படத்தில் உண்டோ அது மாதிரி அவரை சொல்லுவாங்க. ஒல்லியாக இருப்பார், சட்டம் இது பண்ணி கையில் பஞ்ச போய் வச்சுருப்பார். எப்போவுமே குரல் வந்து கொஞ்சம் மெல்லிய குரலாக இருக்கும், ஆனால் கம்பீரமாக இருக்கும். நல்ல கவிஞரும் கூட, கவிதை மேடை பேச்சு. பள்ளி ஆசிரியராக இருந்தவர், அப்புறம் கல்லூரிக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தார். ஆசிரியராகிற பிறகும் கூட, டே ஞான சம்பந்தம் அப்படி கூட கூட பண்ணார், டே சம்பந்தம் இங்கே வாடா அப்படிம்பார். நான் வகுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் கல்லூரில், திடீர்னு கீழே சத்தம் கேட்குது, டே சம்பந்தம் இங்கே வாடா அப்படின்னு. நான் எட்டி பார்த்து வகுப்படுத்து, இப்போ எடுக்கலாம்டா வாடா கீழே வாடா அப்படின்னு. அப்புறம் பையங்களை கொஞ்சம் நேரம் இருங்க, அவர் எங்கள் வாத்தியார் கூப்பிட்றாருன்னு கீழே வந்தேன். டேய், நேற்று நீ சிவாஜி கணேசனுக்கு முன்னாடி பேசுனியாம்ல விஎன் சிதம்பரம் வீட்டில், சிவாஜி ரொம்ப ரசித்தாராம், நீ என் பேரை சொல்லி எங்கள் வாத்தியார் கைசுந்தரம் சொன்னியாம்ல ரொம்ப சந்தோஷப்படா, போய் வகுப்படுறா போடா அப்படின்னு போயிட்டாரு. இவர் இந்த இதுதான் இவருடைய கேரக்டர்னு வச்சுக்கங்களேன், எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அதாவது அவர் மகிழ்ந்ததவர் மட்டும் இல்லாமல், அவர் ஓய்வு பெற்று 5-6 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து இப்போ என்னை பார்க்க வர்றாரு, கல்லூரிக்கு வந்து என்னை பாராட்டிட்டு போகிறாரு. சரி, அவருடைய வகுப்பு எப்படி இருக்கும் என்னங்கிறத பார்த்தீங்களால ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருக்கும் தைரியம் சொல்லுவார். தப்பு வந்துச்சுன்னா பயங்கர கோபம் வந்துடும் அவருக்கு. ஒரு நாள் என்னை டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டுட்டாங்க. நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கேன் பிஏ. எல்லா தமிழ்துறை வாத்தியார்களாக உட்காந்துருக்காங்க. தமிழ்துறை தலைவர் இருக்கார், சங்கரநாராயண ஐயா இருக்கார், பாலசாமி இருக்கார், இவர் உட்காந்துருக்கார், கரிசுந்தர் ஐயா உட்காந்துருக்கார். நான் இப்போ அப்படியே நடுங்கிட்டே போகிறேன், ஏன்னா சிங்கங்கள் எல்லாமே எவாடா ராமன் எப்படி எழுதணும், நான் உடனே ராமன் எழுதணும் அப்படின்னு. ம், எப்படி எழுதியிருக்க பார் அப்படின்னு காட்டுறார். ராமனுக்கு முன்னாடி மொழி முதல் ரகரம் வராது, இராமன் தான் எழுதணும், இராவணன் அப்படி தான் எழுதணும். ராவணன் ராமன் மொழி முதல் ரகரம் வராதுங்கிறது உனக்கு இலக்கணம் தெரியாதா? தமிழ்வாதியார் பையன்தானே நீயே, நீ இப்படி இருந்தேன்னா மற்றவன் இப்படி இருப்பான், போ இனிமேல் சரியா எழுது. இது நடந்து ஏறத்தாழ ஒரு 45 வருஷம் கூட ஆயிருக்கலாம். என்னுடைய 20 வயதில்

0: பட்டிருக்கலாம், அன்றைக்கு எனக்கு அது சங்கடமாக கூட பட்டிருக்கலாம். ஆனால் இப்போவும் கூட நான் ராமன் எழுத போகிறப்ப ஈ முன்னாடி போடுற அந்த பழக்கத்தை எனக்கு கொண்டு வந்து தந்தது அவர் தான். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட என்ன பெரிய சிறப்பு தெரியுங்களா, இந்த பரிட்சை எழுதிட்டு பையங்க சோர்வாக வர்றாங்கன்னு வைங்க, உடனே இங்கே வாடா, ஏடா பரிட்சை எழுதிட்டியா, ஆமாம், ஆ உன் முகத்தை பார்த்தா எனக்கு இதாக இருக்குது, உன் நம்பர் கொடுறா அப்படிம்பார். உடனே அவன் வேகமாக ஒரு இதை எடுத்து அவர் நம்பர் கொடுப்பான். அப்போல்லாம் அப்படி தான், பல்கலைக்கழகம் தான் எல்லாமே பார்த்துக்கிறது, போடா பார்த்துக்கலாம்டா போடா அப்படிம்பார். இப்போ அவன் அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்தில் சுவிட்சு போட்ட மாதிரி அப்படி சந்தோஷமாக அப்படி போயிடுவான். இப்படி போகும், நான் போய் அவர்கிட்ட, ஐயா உங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் யாரையும் தெரியுமா, எப்படி நீங்கள் பேப்பர் திருத்த போவீங்களும் செய்யும், ஒன்றும் இல்லைடா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைடா, ஆனால் இன்னையிலிருந்து பரீட்சை முடிஞ்சு ஒரு மாதம் லீவ் இருக்கு வர்றா, இந்த லீவ் முழுக்க இந்த பையன் எப்படி சந்தோஷமாக இருப்பான் தெரியுமா, ஐயாட்ட நம்பர் கொடுத்துட்டோம் அவர் பார்த்துக்கிடுவார், நம்ம ஒன்றும் கவலையப்பட வேண்டாம், இந்த ஒரு மாத சந்தோஷம் ஒருவேளை அவன் பாஸ் ஆனாலும் ஆயிடலாம்டா. ஆனால் அவனை பாஸ் ஆக விடாமல் தடுத்தது எது, சரியாக எழுதலையோங்கிற ஒரு எண்ணம் தான் தடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் மாற்றிட்டேன்டா, சரி அதுக்கு மேலேயும் ஒரு வேளை போயிட்டாலும் என்னென்ன தெரியுமா, ஐயா முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் நடக்கலை, அடுத்த வட்டம் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் நினைப்பான்டா. அவ்வளோதான்டா, எப்போவுமே ஒரு மனுஷனுடைய சோகத்தை போக்குறதை காட்டிலும் கல்வியில் நம்ம என்னடா சாதிக்க போகிறோம், இதை செய்யணும்டா எப்பையும் அப்படிம்பார். இது உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், அதாவது சக மனிதனை சந்தோஷப்படுத்துதல். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நேயர்களின் மேடையாய்
10: காத்துல போற வழியில பூவாசிருக்கிறோம்.
6: விவசாயிகளின் ஊற்று தோழனாய்
11: போல
6: மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய்
10: திரும்ப வைக்க
6: நம்பிக்கை நட்சத்திரமாய்

0: மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என்னாளும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
3: இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தத்தில் உடல் நலத்தை உறுதி செய்யும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் குறித்து காரிமங்கலம் அரசு சமுதாய உடல் நல மையம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஆர் சுமதி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: பொன்னின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. எரப்பட்டியிலேருந்து இகாஷினி கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படத்திற்காக அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
2: NAC A++ மற்றும் NBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
6: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
7: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சுதான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்றோம். ஆளுமைன்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்கள வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம்.

0: அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ணப்பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம், சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோடு இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம் இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி.

0: மருத்துவமனை மைசுவள்ளி தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: பொனியின் புது புனல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் நாகல் நகர்லேருந்து நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார் இவங்க எல்லாம் இணைந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல் விடுதலை திரைப்படத்திற்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: ஜப்பான் தேசம் ஒரு நல்ல முன்னுதாரணம். ஹீரோசிமா நாகாசாகி அணு ஆயுத தாக்குதலுக்கு உள்ளாகியது. ஹீரோசிமா நாகாசாகி அணு ஆயுத தாக்குதலுக்கு உள்ளாகிய போது வாழும் தலைமுறை மட்டுமல்ல, வளரும் தலைமுறை மட்டுமல்ல, இனி பிறக்கப் போகும் தலைமுறையும் கதிர்வீச்சு தாக்குதலுக்கு உள்ளாகி மிகப்பெரிய அழிவை சந்தித்தது. அந்த நிலையில் அந்த தேசத்து மக்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். எங்களுக்கு அழிவை தேடித்தந்த வல்லரசை நாங்கள் போர்க்களத்தில் சந்திக்க மாட்டோம், உலக தொழில் வணிகக் களத்தில்தான் சந்திப்போம் என்று தொழில் வணிகச் சந்தையில் தங்கள் முனைப்பை காட்டினார்கள். அதற்கு பிறகு தொழில் வணிகச் சந்தையில் எந்த பொருளை எடுத்தாலும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜப்பான் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. செருணர் செருக்கருக்கும் எஃகு பொருள் அதனின் கூறியது இல்லை என்று திருவள்ளுவர் சொன்னதைப் போல பொருளாதார வலிமை ஒரு நாட்டின் போர்க்களத்தின் வலிமையை விட வல்லமை வாய்ந்தது என்பதைத்தான் உலக நாடுகள் நமக்கு தருகிற செய்தி. தீமை செய்தவரை, நமக்கு துன்பம் செய்தவரை வெல்வதென்பது அவருக்கு நன்மையை செய்வது, அன்பால்தான் அதை சாதிக்க முடியும் என்பது உலக வரலாறு நமக்கு கற்றுத்தந்திருக்கும் பாடம். அதை அழுத்தமாக நாம் நம் மனதில் பதிந்து கொள்வோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. அணில் கொழுக்கட்டி மாவு வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: பொறுத்தூய்மை நீரால் அமையும், அகை தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற குறளுக்கு ஏற்றாற்போல் உடல் தூய்மை நீரால் விளக்கப்படும், ஆனால் அகத்தூய்மை யோகாவின் மூலமே பெற முடியும். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் உடல் நலத்தை உறுதி செய்யும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பற்றி நேரலையில் பங்கேற்கிறார். காரிமங்கலம் அரசு உடல்நல மைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஏ.ஆர். சுமதி அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0434342 என்ற முன்னிணிப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு உடல் நலத்தை உறுதி செய்யும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம். காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: நல்லது ஒரு காலை வேளையில் ஒரு சிறப்பான வந்து பங்கேற்போடு இணைஞ்சிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக உடல் நலன் அப்படின்னா என்ன மேடம், அதை எவ்வாறு பாதுகாக்கலாம்?
1: ஓகேங்க. உடல் நலம் அப்படின்னா நோய்கள் இல்லாமல் உடலை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட் வந்து நோய்கள் வரத்துக்கான காரணம் என்ன, நாம் எவ்வாறு அதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும், சரிங்களா? இதில் வந்து நாங்கள் ஆஸ் அ யோகா நேச்சுரோபதி டாக்டராக, நாங்கள் வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவராக, நோய்களுக்கு வந்து உடல் மட்டுமே சார்ந்தது அல்ல, மனதையும் சார்ந்தது தான் நோய்கள். இப்போ வர காலத்தில் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டே நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது எப்படின்னா, சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்கள் மன ரீதியாக அஃபெக்ட் ஆனீங்கன்னா அது வந்து உடலை பாதிக்கும்.
0: கண்டிப்பாக மேடம். அதாவது பொதுவெளியில் பொதுமக்களிடம் ஒரு வார்த்தை உண்டு, மனசும் உடம்பும் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மனதும் உடலும் வந்து ஒருங்கிணைக்கும் ஒரு பாலமாக, பிரிட்ஜாக வந்து இருக்கிறது யோகான்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா.
1: ஆமாம்,
0: கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும்.
1: ஏன்னா மனசு வந்து இன்றைக்கி வர சூழ்நிலையில், இப்போ வர காலகட்டத்தில் வந்து மன ரீதியாக மக்கள் வந்து நிறையா வந்து பாதிக்கப்படுறாங்க. அது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது தான் காரணம். அந்த அளவுக்கான மன வலிமையோ உறுதியோ வந்து இப்போ உள்ள மக்கள் மத்தியில் அது கம்மியாயிட்டே வருது.
0: கண்டிப்பாக ரொம்பவும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது ஏன்னா எல்லாரும் வந்து மனப்போராட்டத்தோட வந்து பயணம் பண்ணிட்டு போவாங்க. இன்னைக்கு இருக்கிற அவசர காலகட்டத்தில் எல்லாரும் வந்து பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மனப்போக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் இல்லாமல் தான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற தருணத்தில் இந்த யோகா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக பக்க பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து அது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இப்போ வந்து யோகா மாறிட்டு வருது. இப்போ பெரிய பெரிய நம்ம நோய்கள்னு சொல்கிறோம், உடல் பருமன், டயபெட்டிஸ், சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பிபி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம்

0: சொப்னங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம், மன ரீதியாக நம்ம வந்து வலிமை இல்லாமல் இருக்கிறது தான். சரிங்களா?
1: உடல் பருமனத்துக்கு காரணம் மன அழுத்தம் தான்.
0: மன அழுத்தமும் ஒரு முக்கியமான காரணம் உடல் பருமனுக்கு. இப்போ உடல் பருமன் நம்ம பேசினோம்னா, உடல் பருமன் வெயிட் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, உடல் உழைப்பு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லைங்களா? அப்போ உள்ள உடல் உழைப்புக்கும் இப்போ உள்ள உடல் உழைப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம உடலை வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து அதை வந்து தொந்தரவு பண்ணாத வேலைகள் தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கப்போ நேச்சுரலாகவே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, இது வந்து நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ, அதாவது இன்டேக் ஈக்குவல் டு அவுட்புட், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கான வேலைகள் செய்யணும். அப்போ தான் உடல் வந்து கரெக்ட் ஃபிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்றோம் நல்ல ஹெல்தி. இப்போது ஹெல்த்து யோசிக்கிறப்போ நிறைய மக்களுக்கு என்ன அவேர்னஸ் இருக்குன்னா, நல்ல ஒரு உணவுகள் சாப்பிட்ணும், ஜங்க் ஃபுட்லேருந்து இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு நல்ல ஃபுட்டு எடுக்கணுன்ற மைண்ட் தாட்டில் வராங்க. நல்ல நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு வராங்க, ஆர்கானிக் ஃபுட்டுன்ற பேரில்.
1: நிச்சயமாக, அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோருமே ஆகட்டும், நம்மளுடைய ஆசையை தூண்டுற வகையில் தான் வந்து உணவு முறைகளெல்லாம் இருக்குது இல்லைங்களா? குழந்தைகளாகட்டும் நம்மளும் ஆகட்டும், இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து நான் வடக்கம் அப்படின்றதோட நான் சுவையும் வந்து ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த நான் சுவையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆசைப்படும். ஏன்னா அதை இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சரிவிகித உணவோடு வந்து பயணிச்சுமா கண்டிப்பாக உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்.
0: கண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து சரிவிகித உணவு அப்படின்றது வந்து, நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாடில் எல்லா நியூட்ரியன்ஸையும் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நாம் எடுக்கிற சாப்பாட்டில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் அவார்டாக உள்ள பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரோட்டீன் நிறைய எடுக்கிறாங்க. பட் இதெல்லாம் சாப்பிட்டா கூட சில விஷயங்கள் வந்து நாம் வந்து சாப்பிடாமலே போயிடுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமலான தேவையான உடம்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நார் சத்து வந்து ஃபைபர் ரிச் ஃபுட் வந்து எடுக்கலை அப்படின்னா உடலில் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு நோயாக பிற்காலத்தில் மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு.
1: சரி மேடம், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மேடம். பொதுவாக எல்லோரும் மத்தியிலையும் வந்து யோகா அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த உடல் அசைவுகள் உடற்பயிற்சி மாதிரி தான் வந்து நினச்சிருப்பாங்க. யோகானா என்ன மேடம்?
0: ஆக்சுவலி கரெக்டுங்க, யோகானா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மனசும் உடலும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் யோகா பயிற்சி. யோகா பயிற்சியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. என்னென்னா மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். நாங்கள் வந்து அது வந்து அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். எப்படின்னா அது வந்து எட்டு அங்கங்கள் சொல்லுவாங்க. யோகா வந்து எடுத்தவுடனே எல்லாராலையும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து மன ரீதியாக அவங்க வந்து அதுக்கு பக்குவப்படுறாங்களான்ற டெஸ்ட்டே ஒன்று உண்டு. இப்போது ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா குருகுலம்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு பையன் வந்து அந்த குருக்கிட்ட போய் ஒரு பயிற்சி கற்றுக்கணுன்னா எடுத்தோடனே கற்றுக்க மாட்டான். அந்த குரு வந்து நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. என்னென்னா அவங்களுடைய அவங்க சொல்கிற வேலைகள்லாம் செய்யணும். அந்த வேலைகள் செய்யும் போது அவனுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்குன்னு அவர் வந்து அதை ஜட்ஜ் பண்ணுவார்.
1: நிச்சயமா, அந்த ஒழுக்கு நெறியோடு
0: ஒழுக்கம் இருக்கா, பொறுமை இருக்கா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அவன் அந்த அதுக்கு பக்குவப்படுறானான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பயிற்சியை சொல்லி கொடுப்பாங்க.
1: நீங்க பொறுமைன்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா வந்து நேர்களும் இணைப்புல வந்து வந்தவனும் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ
1: ஐயா, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் பாபாபட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
1: நவீன், உங்களுடைய சந்தேகங்களை மேடம் கிட்ட கேளுங்க.
2: மேடம் வணக்கம்.
0: வணக்கங்க.
2: அதாவது இது வந்து ஒரு பொதுவான கேள்விதான், விமர்சனம் எதுவும் இல்ல. அதாவது வந்து நம்ம இப்ப நிறைய ஆலய வழிபாடுகள் எல்லாம் இருக்குது. நம்ம கோவில போய் தோப்பு காரணம் போடுறோம், கோவில போய் சுத்துறோம். இதுவும் வந்து மருத்துவ ரீதியா பயன் இருக்கிறதா தகவல் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் நெத்தியில வந்து திருநீர் குங்குமம் பண்றது, இதால மூளை வளர்ச்சி வந்து புத்துணர்ச்சி அடி இருக்கும். சேர்க்கு குழிகள் தலையில தேங்காய் உடைக்கிறதுல வந்து லைட்டா அது செய்யறதால அது ஒரு இம்ப்ரெஷன் தான் வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். சயின்டிபிக்கா இது மூலமான நிரூபிக்கப்பட்ட உண்மை தன்மை என்னன்னு ஒரு, அதாவது இது ஒரு பொதுவான ஒரு தகவலா நீங்க சொன்னீங்கன்னா,
1: அதாவது யோகா முறையில வந்து இது வந்து சாத்தியமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க.
0: ஓகேங்க, இது வந்து அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாவும் யோகா வந்து கனெக்ட் பண்ணி கேக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவராக நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலை தாண்டி சயின்டிஃபிக்கலாக மட்டும்தான் நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்குறோம். இப்போது நான் ஒரு விஷயம் இந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து நீங்கள் வந்து திருநீர் மேலே நெத்தியில் வைக்கிறனால அங்கே உள்ள சக்கரா வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து பொது இதில் சொல்கிறப்போ மக்கள் மத்தியில் அது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ்டான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க வந்து நினச்சிப்பாங்க. சரிங்களா? ஸோ மக்கள் மத்தியில் வந்து ஒரு சயின்டிஃபிக்கலான விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கேட்கும் போது வந்து அதில் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க.
1: நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு முன்னெடுப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதாவது வந்து தோப்புக்குரம் போடும்போது எல்லாருடைய நரம்புகளும் வந்து ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த யோகாத்தில்

0: கண்டிப்பாங்க.
1: எடுப்போம்.
0: ஏன்னா இப்போ எங்களுடைய யோகா பயிற்சியை நாங்கள் தோப்பு கண்ணை கண்டிப்பாக போட வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து கையை வந்து க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய காதில் வந்து அந்த காதில் தோடு போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு நீங்கள் தோப்பு கண்ணை போடுறப்போ அங்கே உள்ள ஒரு நர்வ் இம்பல்ஸ் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு. பட் இதை வந்து நாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் கனெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ சயின்டிஃபிக்கலான விஷயங்கள் என்ன என்னன்றது வந்து இப்போ நம்ம தெளிவாக அதை சொல்கிறோம். நீங்கள் தோப்புக்கண்ணை போடுறதுனால ஒரு இம்பல்ஸ் வந்து நம்ம அங்கே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கான பிரெயினோட ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு நாம் வந்து அந்த சிஸ்டம் ஆக்டிவ் பண்ணுறதுக்காக தான் தோப்புக்கண்ணை போடுறோம். ஸோ இது உண்மை. ஆனால் தலையில் தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுகிறாங்களே தவிர்த்து சயின்டிஃபிக்கலாக அப்படிலாம் இல்லைங்க.
1: ம், சரி மேடம், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மேடம். இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
2: ஐயா. ஐயா வணக்கம்யா.
1: ஐயா வணக்கம். யார், எங்க இருந்து?
2: நான் தர்மபுரி மதிமோகன் பாளையம் மோகன் பேசுறியா.
1: மோகன் ஐயா,
2: மருத்துவர் அம்மா கிட்ட ஒரு சில சந்தேகம் கேட்கணுயா.
1: சொல்லுங்க.
0: வணக்கங்க. வணக்கங்க.
2: முதல் ஒரு ரொம்ப பிரமாதமா அனைவருக்கும் புரியுற மாரி சொன்னீங்க, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
0: நன்றிங்க.
2: இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யோகா பண்ணக்கூடிய தருணம், அதாவது எந்த நேரம் ஒன்று, அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு வயது வரம்பு தடை இருக்கு. இப்ப எனக்கு 45 வயசு ஆகுதுங்க.
0: சரிங்க.
2: சின்ன வயசுல இருந்தே தொடங்கி நின்றுக்கலாமா, இல்ல இப்ப கூட அது நம்ம செய்யலாமா ஒண்ணு. அடுத்தது மூணாவதா பாத்தீங்கன்னா, இயற்கை வகையில நம்ம உணவு எந்தெந்த உணவு எடுத்துக்கலாம், எந்தெந்த உணவை வந்து ஒதுக்கலாம்ன்றத பத்தி கொஞ்சம் சிறப்பா சொல்லுங்கம்மா.
0: சரிங்க, சரிங்க, ஓகே.
1: கண்டிப்பாக வந்து யோகானுடைய முறைகளை வந்து கேட்டார். கண்டிப்பாக
0: அது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். யோகானா எல்லா டைம்லையும் பண்ண முடியாதுங்க. இப்போது நம்ம வந்து மனசும் உடலும் சேர்ந்து நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல. ஸோ மனசு வந்து எப்போ நீங்கள் வந்து யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோ அந்த மாதிரி டைம் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். அது பொதுவாகவே எப்போ இருக்கும் அப்படின்னா, காலையில் ஏர்லி மார்னிங் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கும் போது எந்த ஒரு சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் வெளியே இல்லாத ஒரு டைமாக இருக்கணும். ஒரு 10 மணிக்கெலாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கிறப்போ ஒரு 5-6 மணிக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இன்னொன்று, காலைக்கடன் கண்டிப்பாக நீங்கள் கழிச்சிட்டு தான் வந்து யோகா பயிற்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா யோகா பண்ணுறப்போ உள்ளர் உள்ள ஆர்கன்ஸ் மேலே ப்ரெஷர்லாம் நம்ம கொடுத்து பண்ணக்கூடிய பயிற்சிலாம் இருக்குது. அப்போ வந்து மோஷன் போகாமலையோ யூரின் போகாமலையோ யோகா பயிற்சி பண்ண முடியாது. ஸோ காலைன்றது வந்து ரொம்ப கரெக்டான டைம். அந்த டைம் மைண்டும் ரெடியாக இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இப்போ சவுண்ட் ஆகட்டும் வெளியே வண்டிங்க போகிற அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் உடல்லையுமே வந்து கழிவுகள் வெளியேற்றிட்டு நீங்கள் அந்த பயிற்சி பண்ணும் போது என்ன ஆகுனா அந்த டேவே அந்த ஹோல் டேவே அவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ டைமிங் வந்து அந்த டைமிங் தான் பண்ணணும். அப்புறம் அவங்க கேட்ட கேள்வி வந்து ஏஜ் எந்த வயசில் பண்ணலாம் சொல்லி. ஆக்சுவலி இதுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லைங்க.
1: இல்ல மேடம், அதாவது அவர் கேட்ட கேள்வி அப்படின்னா, வயது வரும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா யோகங்கள் முறைகள் இருக்கும் சரிங்களா. குழந்தைகளுக்கான தனிப்பட்ட யோகா முறைகள் இருக்குங்களா? ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துழைக்காது. அதுவும் பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யோகா முறைகள்னு வந்து கொஞ்சம் முடியாது. குணிஜெயில்றதாகட்டும் வந்து ஒரு சில ஆசனங்கள் வந்து முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அவர் கேட்குறாரு.
0: ஓகேங்க. இப்போ வந்து இப்போ குழந்தைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் பண்ண முடியாதுலாம் குழந்தைங்கள் வந்து நீங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய அப்சர்வ் பண்ணிங்கன்னா அது தலைகீழ நிற்கும், கை இப்படி கொண்டு போகும், காலுக்குள்ளெல்லாம் கொண்டு போகும். அப்படின்னா என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இப்போ நாமளே ஒரு குழந்தையா இருக்கிறப்போ நமக்குமே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்திருக்கும். இப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டினா என்னென்னா உடம்பு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை தான் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். அது குழந்தையிலிருந்தே ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்தே அவங்க யோகா பயிற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே குழந்தை வந்து நான் இப்போ அவங்க சொன்ன ஏஜ் லிமிட் வந்து 45 வயசு சொல்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை 5 வயசில் ஸ்டார்ட் யோகா பயிற்சி பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா 45 வயசுலேயும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா நடுவில் வந்து யோகானே என்னானே தெரியாமல் திடீர்னு யோகா வந்து திடீர்னு ஒரு 40-45 வயசில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது தான். ஆனால் யோகான்றது என்னென்னா பயிற்சிங்க. யோகா வந்து ப்ராக்டிஸ்ன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இன்றைக்கி பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த பயிற்சி செய்ய முடியும். பயிற்சின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏஜ் லிமிட்டுன்னு இல்லை, எந்த வயசுலேயும் பண்ணலாம். ஆனால் அட் த சேம் டைம் இப்போ 45 வயசில் வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, இல்லை வந்து பிபி அதிகமாக இருக்குன்னா அதுக்கான பயிற்சிகள் தனித்தனியாக இருக்குது. அது அவங்க என்ன பண்ணால் டாக்டர்கிட்ட போய் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான பயிற்சிகள் அவங்க செய்யலாம். ஆனால் செய்ய முடியும்.
1: சரிங்க மேடம், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மேம். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
5: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
6: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிலியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
9: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
12: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
14: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
16: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
17: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
18: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் என்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
19: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி.

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
1: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்சி.

0: தம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: ஏக்கா செய்தி தெரியுமா?
2: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
1: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உடல் நலத்தை உறுதி செய்யும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் காரிமங்கலம் அரசு உடல்நல மைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஏஆர் சுமதி அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0434 என்ற முன்னிணிப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். மேடம், யோகா சம்பந்தமான நிறைய வந்து தகவல்ல பயனுள்ள தகவல்கள்லாம் கொடுத்துட்டு வரீங்க மேடம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யோகாவின் நன்மைகள்னா என்னென்னலாம் இருக்கு மேம்?
4: சரிங்க, இப்போ இது வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, உடம்புல பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ முதுகு வலி, கழுத்து வலி, அப்புறம் வந்து சம்டைம்ஸ் ஹெர்னியா இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அப்புறம் வந்து பிபி அதிகமாக இருந்தால், சர்க்கரை நோய், இல்லை ஆஸ்துமா, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான உடலில் உள்ள பிரச்சனைகளுக்கு நம்ம யோக பயிற்சி மூலிமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, யோகா ஆசனங்கள் இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, சம்டைம்ஸ் மெடிடேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம், சரிங்களா? இது வந்து உடம்புல நோய் இருக்கும் பட்சத்தில். இப்போது நாம் வந்து நோய் வந்தால் தான் யோகா பண்ணணுமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இனி வர காலத்தில் வந்து உடலில் வந்து நாம் இப்போவே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்னு சொல்கிறாங்களே, நம்ம வந்து எதிர்க்க வரப்போகிற ஃப்யூச்சரை எதிர்த்து நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுடைய உடலில் வந்து பாதுகாப்பாக வைக்கணும்.
3: அப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க மேடம். அதாவது எல்லாருமே இன்க்ளூடிங் நான் கூட பார்த்தீங்களா, நோய் வந்த பின்னாடி தான் அதுக்கான வந்து விஷயத்தை வந்து தேட ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற அவசர காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணும்போது அவங்களுடைய உடல் நலனை வந்து கருத்தில் கொள்ளாமல் வந்து பயணத்தை தான் வந்து பெருசாக நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து உடல் தொந்தரவுகள் ஏற்படும் போது தான் அதை பற்றி வந்து ஒரு விழிப்புணர்வே வருது இல்லைங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க யோகா மூலம் என்ன மாதிரியான வழிமுறைகளெல்லாம் இருக்குது?
4: ஆமாங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது யோகா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன சொன்னோம், நம்ம பிரச்சனைகள் இருந்தால் யோகா பண்ணலாம், பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்தது கூட நம்ம வந்து யோகா பண்ணலாம். இந்த யோகா வந்து பொதுவாக காமனாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா யோகா பண்ணுங்கள், மனசில் ஏதாவது பிரச்சனை இருக்கா யோகா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனசை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் யோகா வந்து பாடி ஃபிட்னஸ்க்குமே யோகா பண்ணலாம். உடலில் நான் நோய்கள் எதுவும் இல்லை, நான் ஒரு மிடில் ஏஜ்டாக இருக்கேன், ஒரு மிடில் ஏஜாக இருக்கேன், ஒரு 30 to 40 years இருக்கேன், நான் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும், எந்த நோயும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்போ இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து யோகா தாங்க. அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது எல்லாருமே வந்து ஒரு அவேர்னஸ் சில பேர் மத்தியில் இப்போ வர ஆரம்பிக்குது. எப்படின்னா உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். ஃபிட்டுன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒல்லியாக இருக்கிறது ஃபிட்டுன்னு நினச்சிக்கிறாங்க.
3: நிச்சயமாக அதோட கூடவே பார்த்தீங்கன்னா வந்து உடல் பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி உடல் பயிற்சினா ஜிம்முக்கெல்லாம் வந்து நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க. அதாவது கட்டுக்கோப்பான உடல் வேணும் அப்படின்றதுக்காக ஜிம்முக்கு போவாங்க. அதில் வந்து யோகாவினுடைய முறையில் வந்து உடல் கட்டுப்பாடுன்னு அப்படின்னு இருக்குங்களா?
4: கண்டிப்பாங்க. இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, உடம்பு வந்து உள்ளியாக்கிறதா ஃபிட்னஸ் இல்லை, உடலில் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதா ஃபிட்னஸ். இப்போது அதே ஃபிட்னஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிம்க்கு போனால் உங்களோட உடல் அமைப்பை எப்படி நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து யோகாலையும் பண்ண முடியும். ஏன்னா யோகா வந்து இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறதுனால யோகாவில் அடுத்த ஒரு முகம் இருக்குது, அடுத்த ஃபேஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த ஃபிட்னஸ்ன்றது என்னென்னா, இப்போ ஜிம்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மெயின் கான்செப்ட் மசில்ஸ்லாம் டைட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. உடலில் வந்து உடல் இடை வந்து குறைக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது ஜிம்மில் போகிறப்போ. ஸோ போய் ஒரு கொஞ்ச நாள்லேயே நீங்கள் ஜிம்க்கு போகிறவங்கக்கிட்ட வந்து அவங்களோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சேஞ்ச் தெரியும். திடீர்னு பார்த்தா ஒல்லியாக இருப்பாங்க, பாடி வந்து அந்த மசில் வந்து ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அதே கான்செப்ட் வந்து நம்ம யோகாவாலையும் பண்ண முடியும். இப்போது யோகாவில் என்னென்னா, ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வெயிட்டை தூக்கி மசில்ஸை வந்து டைட் பண்ணி ஃபிட் பண்ணுறாங்க இல்லைங்களா.

0: ஆனால் யோகாவில் வந்து நீங்கள் வெயிட்லாம் தூக்கவே தேவையில்ல, உங்களோட ஓன் பாடியே உங்களோட வெயிட்டு தான். இப்போ நாங்களோட ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா, அது வந்து நாங்கள் வந்து நம்ம டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். எப்படின்னா உங்களோட மசிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதே உங்களுக்கு வந்து மசில் டைட்டன் ஆகும் யோகா ப்ராக்டிஸில். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிளாங்க்னு சொல்கிறோம், பிளாங்க்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அது யோகாலையும் இருக்குது, நம்ம வந்து ஜிம்லேயும் அது வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சில போஸ்டர்ஸ் யோகாவில் பார்த்தீங்கன்னா வாரியர் போஸ்டர்லாம் இருக்குது, அதில் நீங்கள் பண்ணுறப்போ அந்த மசில்ஸை பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் ஒரு மினிமம் ஒரு 1 மினிட்டாவது நிற்கணும். 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ் அது வந்து மினிமமாக சொல்கிறேன். 60 செகண்ட்ஸ் அந்த போஸ்டரில் நிற்கிறப்போ அந்த ஹோல் பாடியோட மசில்ஸ் வந்து அண்டர் கன்ட்ராக்ஷனில் இருக்கும். ஸோ கன்ட்ராக்ஷனில் இருக்குதுன்னு என்ன அர்த்தம், மசில் வந்து டைட் ஆகும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் 1 நிமிஷம் தாண்டி, 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் பண்ணுறீங்க, ரெகுலராக பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஜிம்ல கிடைக்கக்கூடிய அதே மசில் ஃபிட்னஸ் இதுலையும் கிடைக்கும்,
1: யோகாவிலையும் கிடைக்கும்.
0: கண்டிப்பாக
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மேடம். இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா யாருங்கிறது?
2: வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில இருந்து
1: சந்திரசேகர்
2: பேசுறேன். யோகா அப்படிங்கறது எந்த சமயங்கள்ல தவிர்த்துக்கிறது அப்படிங்கறது நல்லது? நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிளெக்சிபிலிட்டி கொடுக்கறது யோகா அப்படின்ட்டு, பட் சிலருக்கு வலி இருக்கு, ஸ்ப்ரெயின் இருக்கு அப்படிங்கறது போது அது பண்ணினோம்னா அது அக்ரிவேட் ஆகுமா? அதே மாதிரி உடல் சோர்வாகவும் அதே மாதிரி கொஞ்சம் ஜுரமா இருந்தாலும் அந்த யோகா பண்ணலாமா? அது நல்லது பயக்குமா உடலுக்கு? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லணும் ஐயா.
1: எந்த மாதிரி தருணத்துல வந்து யோகா பண்ணணும்
0: அப்படிங்கறது எப்பலாம் பண்ணலாம் பேசிட்டு இருந்தோம், ஆனா இது வந்து எப்ப பண்ண கூடாதுன்னு அவங்க ஒரு நல்ல க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானதுதான். கண்டிப்பா ஃபீவர்ல பண்ணக்கூடாதுங்க. ஃபீவர்ல யோகா மட்டும் இல்லைங்க, உடல்ல ஃபீவர் இருக்கும் போது எந்த கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாது, அது இன்னும் ஃபீவர் அதிகப்படுத்தி விடணும், மசில் வீக் ஆகும். ஸோ ஃபீவரில் பண்ணக்கூடாது. ப்ரெக்னென்சியில் யோகா பண்ணக்கூடாதுன்னு ஒரு காமனான டேர்ம் இருக்குது, ஆனால் நாங்கள் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் காரியமகத்தில் வந்து ஏன்சி யோகானே வச்சுருக்கோம். ஏன்சினா மாசமாக உள்ளவங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட யோகா பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
1: கர்ப்பிணி
0: பெண்களுக்கு தனி யோகா பயிற்சி இருக்குது, அது மட்டும் அவங்க பண்ணணும். சில யோகா பயிற்சிகள் அவங்க பண்ணக்கூடாது, சரிங்களா? அது வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் சொல்றப்போ அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இங்க வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா காரியமங்கலத்துல வந்துட்டு இருக்காங்க கர்ப்பிணி பெண்கள், சரிங்களா?
1: நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்காது இல்லைங்களா? அதாவது யோகாவில் வந்து கர்ப்பிணி பெண்களும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகாமல் இருக்கும், அவங்களுக்கான வந்து சில கருத்துக்களையும் வழிமுறைகளை சொல்லுங்க.
0: கண்டிப்பாங்க. அப்புறம் வந்து அதை பற்றி பேசலாம். அடுத்தது வந்து இப்போ பீரியட்ஸ் மாதவிடாக இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் கண்டிப்பாக ஃபீமேல் வந்து யோகா பயிற்சி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பெட்ரிடனில் இருக்கிறவங்களுக்கு யோகா பயிற்சி வந்து சில வகையான யோகா பயிற்சி பண்ணலாம், சிலது பண்ணக்கூடாது. ஸோ காமனாகவே நீங்கள் வந்து யாருக்கு பண்ணலாம் யாருக்கு பண்ணக்கூடாது எந்த டைமில் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வந்து அதை யோசிக்கும் போது பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு எது பண்ணலான்ற ப்ராக்டிஸ் அவங்க சொல்றது அவங்க வந்து பண்ணணும்.
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மேடம். இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
1: பெரியசாமி ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மேடம் கிட்ட கேளுங்க.
3: அதாவது சார், இந்த பிறந்த குழந்தை இருக்கலாம் சார், அது வந்து எத்தனை வயசுக்கு மேல இந்த யோகா ஆரம்பிக்கலாம்?
1: குழந்தைங்களுக்கு எத்தனை வயசுக்கு மேல ஆரம்பிக்கலாம்னு வந்து கேக்குறவங்க,
3: குழந்தைக்கு அப்புறம் வந்து 1, 2, 3, 4 வயசு இருக்கலாம் சார், அது வந்து எத்தனை வயசுக்கு மேல வந்து ஆரம்பிக்கலாம் அந்த யோகாங்க பயிற்சியை?
1: சரிங்க.
0: எங்க இப்போ யோகா வந்து நம்ம 5 வயசுக்கு மேலே பசங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் என்னென்னா இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம மனசும் உடலும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சில குழந்தைங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியும் நமக்கு தேவை. உடலில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும் போதாதுங்க. நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இதில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை உட்காரணும், அப்போ அந்த குழந்தைக்கான வயசும் இருக்கணும். குழந்தை விளையாடுற குழந்தைங்களுக்கு இதனை பற்றின இம்பார்ட்டன்ஸோட சொல்லி நீங்கள் யோகா பயிற்சி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடலில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஆனால் மனசு அதில் முக்கியம் இல்லைங்களா? ஸோ பெட்டர் அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைங்க நம்ம சொல்கிறத புரிஞ்சுப்பாங்க, நம்ம சொல்கிற ப்ராக்டிஸ் கேட்டு அந்த நிலையில் உட்காரத்துக்கான டைம் அதில் தான் கிடைக்கும்.
1: இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம். ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து?
4: சேலம் மாவட்டம் குளத்தூர்லேருந்து பழக்கடை குருநாதன் பேசுறேங்கண்ணா.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்கள் அம்மா கிட்ட கேளுங்க.
4: நல்லா இருக்கீங்க.

0: பண்றேன்னு சொல்ற மாதிரிங்க,
1: ஆமாங்க,
0: அது
1: அது
0: சரியா
1: நல்லதாங்கண்ணா.
0: தவறா அப்படின்னு கேட்க வரீங்களா?
1: ஆமாங்க ஆமாங்கண்ணா.
0: சரிங்கய்யா.
2: சரிங்க, இது வந்து அவர் வந்து டிவி பார்த்து பண்ணுறாங்க, நிறைய பேர் யூடியூப் பார்த்து யோகா ப்ராக்டிஸ் வந்து தனியாக வீட்டில் பண்ணுறாங்க.
0: இல்லை, எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருந்தது மேம்.
2: பட் எங்களுடைய அட்வைஸ் என்னென்னா, அப்படி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, முறையாக யோகா பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, எங்களை மாதிரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ டாக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் போங்க. நம்ம அதுக்கான டைம் கொஞ்சம் ஒதுக்கணும். நீங்கள் அங்கேயே ரெகுலராக போக தேவையில்ல. ஒரு வாரம் போயிட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் தனியாக வீட்டில் பண்ணலாம். ஏன் அவங்கக்கிட்ட போய் கற்றுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்கத இதை யூடியூப்பில் பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு யார் சொல்லுவா? யூடியூபோ இல்லை வீடியோவோ ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுறப்போ நாம் நினச்சிட்ருக்கோம் அதே மாதிரி நம்ம பண்ணுறோன்னு. ஆனால் உங்களை வந்து எங்களை மாதிரி டாக்டர்ஸ் நின்று பக்கத்தில் நின்றுன்னு பார்த்தா தான் தெரியும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா தப்பாக பண்ணுறீங்களான்னு. ஏன்னா யோகா வந்து ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர் வந்து பர்ஃபெக்ட் போஸ்டர் அடையணும் அப்படின்னா எடுத்தோன்னு எல்லாருக்கும் வராது. அதுக்கு ப்ராக்டிஸும் முக்கியம். மிடில் ஏஜில் பண்ணுறப்ப ப்ராக்டிஸும் முக்கியம். நீ உங்களோட கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லாருமே 100% தப்பாக தான் பண்ணுவாங்க. அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான யோகா ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அவங்க கரெக்ஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃபாக அவங்களோட அட்வைஸ் படி வீட்டில் போய் பண்ணலாம்.
0: ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த உடனே செய்ய முடியாதுங்களா? இப்போ டிவி பார்த்த உடனே அதே மாதிரி செஞ்சோமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வழிகளை ஏதாவது கொடுக்குங்களா எப்படிங்க?
2: ஆமாங்க, என்ன தப்பாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு முந்தின பேசினாங்களே ஒருத்தர், அவங்க வந்து ஸ்ப்ரெயின்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க, சந்திரசேகர்னு ஒருத்தர். அது வரத்துக்கான காரணமே நாமளே ஆகிடுவோம் சரிங்களா. இன்னொன்று வந்து, ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் லேர்ன் பண்ணுறப்போ அவங்க வெறும் ஒரு ப்ராக்டிஸ் மெக்கானிக்கலாக சொல்லி கொடுக்க மாட்டோம் நாங்கள். அவங்களோட பிரச்சனைகளையும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு எது தேவை தேவையில்லைன்னு நாங்கள் சொல்கிறப்போ, அவங்கள நாங்கள் புரிய வச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறப்போ இதுதானே முறையான ப்ராக்டிஸ். வீடியோவில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல.
0: சரியான வழிமுறையோடு வந்து யோகா வந்து பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லுறீங்க. சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மேம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
8: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
9: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
8: செம்ம டேஸ்ட்.
9: இதமானது, சுவையானது, ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு, சேலம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: September 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100+ அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள்.

0: கண்காட்சி செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: மேடம், நிறைய விஷயங்களை வந்து சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க மேடம். யோகா முறையில் முதியவர்களுக்கான யோகா முறைகள் என்ன இருக்குது, அதை பற்றி சொல்லிருங்களேன்.
7: சரிங்க. இப்போ முதியவர் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், பிபி இருக்கலாம், சுகர், நம்ம அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி ஏதாவது இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான யோகா பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எங்கள் டாக்டர்ஸ் முறையான பயிற்சி வேணும்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக எல்லாம் இப்போது எங்களுடைய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா காரைமங்கலத்தில் இருக்குது. இப்போ வெறும் சிட்டிஸ்லேயோ டவுன்ஸ்லேயோ மட்டும் இல்லை, எல்லாம் இந்த மாதிரியான கிராம பகுதியிலையும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு
6: இல்லைங்களா. கவர்மெண்ட்
7: ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இப்போ தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ காரியமலத்தில் இருக்கோம், அப்புறம் பஞ்சப்பள்ளி அங்கெல்லாம் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் கூட நாங்கள் அவைலபிளாக இருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பயிற்சிகள் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ முதியவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அவங்க யோசிப்பாங்க, மென்டலி அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, சரி நம்ம காலம் அவ்வளோதான், இந்த நோயோடு இருந்துடலாம் அப்படின்ற எண்ணம் தானாக வர ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து சைக்காலஜிக்கலாக அவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வீட்டில் உள்ள சூழ்நிலை வயசானாவே ஒரு பயம் கலந்த ஒரு விஷயங்கள் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்.
6: இதுவாக இருக்குமா.
7: இன்னொன்று பயம்ன்றது என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எண்ட் ஆஃப் லைஃப்பை நோக்கி போயிட்டுருக்கிற பயமும் சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா. இந்த பயத்தோட நோய்களோடு இருக்கும் போது அவங்க இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்து கூட வந்து பேசுகிறப்போ நாங்கள் வந்து கன்சல்டேஷன் மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்கும் கொடுப்போம். கவுன்சிலிங்னா என்னென்னா அவங்களோட வலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள், டாக், அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறப்போ அவங்களுடைய வலிகள் குறைய குறைய நோய்களும் குறையாக வாய்ப்பு உண்டு. அட் சேம் டைம் நாங்கள் என்ன ப்ராக்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, யோகா பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ஏஜ்டு பீப்புள், வயதானவர்கள் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்களுக்கும் அவங்களுடைய உடல் நலத்து மேலே அக்கறை காமிச்சு எங்ககிட்ட வந்து பார்த்துக்கணும்.
6: சரி மேடம், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. யோகாவோட கூடவே பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்ன, இயற்கை மருத்துவ முறைகள் என்னெல்லாம் இருக்குது?
7: சரிங்க. இயற்கை மருத்துவம் அப்படின்னாவே அந்த வார்த்தையிலே இருக்குது. இது வந்து மருத்துவம் வந்து இயற்கை முறையிலானது இல்லைங்களா. இதில் வந்து எங்கள் இயற்கை மருத்துவத்தில் வந்து மருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மருந்தில்லா மருத்துவம் நோய் இல்லாமல் நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோம் சரிங்களா. இப்போ இதில் வந்து ஒரு உடலில் வந்து இப்போ நான் சொன்ன இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தேன் நோய்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே வந்து இயற்கை மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது இந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேஷண்ட் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க திரும்பி போகிறப்ப மாத்திரை மருந்தும் கொடுக்க மாட்டோம். ஆனால் அவங்க வந்தாங்கன்னா மினிமம் 1 மணி நேரமாவது எங்களோட இருக்கணும். அந்த 1 மணி நேரம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தோன்னா அவங்களோட நோய்களுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை மருத்துவத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் இதெல்லாம் போய் ஒரு மருத்துவத்தில் போய் இயற்கை மருத்துவத்தில் இதை பார்த்தீங்களாம் தெரியாது, பட் இதெல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா மண்குளியல் இருக்குது. மண்குளியல் அப்படின்னா உடலில் வந்து மண் பூசி, அது மண் இருக்கு
6: இல்லைங்களா,
7: அது வந்து உடலில் பூசுவாங்க. அது நாங்கள் வந்து எந்தெந்த பாகத்துக்கு வேணுமோ அதுக்கு வேணால் பூசலாம். மண் குளியல் அதுக்கு பேர். அப்புறம் வந்து நீராவி குளியல்லாம்
6: இருக்குது,
7: அது இருக்குது. மசாஜ் இருக்குது. நீங்கள் மசாஜ் வந்து ஆயுர்வேதாலையும் உண்டு, நேச்சுரோபதிலையும் உண்டு, மசாஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேக்னட்டோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, காந்தம் இருக்கு இல்லையா, காந்த சக்தி வச்சே நாங்கள் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். கலர் தெரப்பீஸ் இருக்கும், கலர் யூஸ் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் இருக்கும். அப்புறம் என்னென்னா ரொம்ப முக்கியமானது, நாங்கள் ரொம்ப மெயினாக ஹேண்டில் பண்ணுற விஷயம் வந்து சாப்பாடு, உணவு முறைகள் வந்து நேச்சுரோபதி டாக்டர்ஸ் தாண்டி நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே வந்து உணவு முறைகளை பற்றின ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான் சரிங்களா. அது இருக்குது. இன்னொன்று வந்து அக்குபங்க்சர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்குபங்க்சர் நீடில் போட்டு விடுவாங்க. அக்குபங்க்சர், அக்யூப்ரெஷர், கைரோப்ராக்டிஸ், இது எல்லாமே இயற்கை மருத்துவத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட். ஸோ நோய்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்ஸ்

0: வேணுமோ அதை அவங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும்.
1: சிறப்பா சொல்லிருக்கீங்க மேடம். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா, யாருங்கிருந்து?
2: நல்லமல்லியோட சாமி வீடு பஞ்சாயத்துல பெருமகுண்டர் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மேடம் கிட்ட கேளுங்க.
0: வணக்கம். வணக்கம்.
2: அம்மா, முது தண்டுவாடு வடிஞ்சு இப்ப வீட்டுல பட்டிருக்கிறான்.
0: சரிங்க,
2: அதுக்கு பிசை தெரிப்பீங்களா இல்ல யோகாவா என்னன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல.
0: சரிங்க, இப்போ அவங்க வந்து முதுகு தண்டு உடஞ்சி வீட்டில் படுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து இப்போ ரீசண்டாக நடந்திருக்கலாம். ஏன்னா படுத்துட்ருக்காங்கன்னா பெட் ரிட்டனில் இருக்காங்க, இப்போ ரீசன்ட் சர்ஜரியாக நடந்திருக்கும்.
1: அது சரியான பின்னாடி வந்து யோகா முறைகள் செய்யலாம்.
0: அதுதான் இப்போ வந்து இமீடியட்டாக அவங்க வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த எலும்பு கூடுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கூட வந்து படுத்துக்கிட்டே இருக்கிறனால ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா மசில் வந்து அசைவுகள் கொடுக்கக்கூடிய தெரப்பி தான் ஃபிசியோதெரப்பியில் இருக்கும். அது முடிச்சுட்டு ரீஹாபிலிட்டேஷன் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அவங்க எழுந்துச்சு நிற்கும் போது மறுபடியும் அவங்களுடைய பழைய நிலைக்கு போகும் போது இந்த யோகா பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பழைய நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த யோகா பயிற்சியாக இருக்கும். ஆனால் அது அவங்க முறையாக எங்ககிட்ட வந்து கற்றுக்கணும்.
1: நிச்சயமாக புத்துணர்ச்சியோடு வந்து அடுத்த கட்டத்து நகர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகா பயிற்சி வந்து துணையின் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, யாருங்கிருந்து?
3: முத்துப்பட்டி வந்து சாந்தா பேசுறேன் மேடம்.
1: சாந்தாமா சொல்லுங்க.
3: கழுத்து வலிக்குது மேடம், எக்ஸ்ரே எடுத்ததுக்கு ஜவ்வு தேஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க மேடம். அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: என்ன மாதிரி வேலை பாக்குறீங்க? என்ன மாதிரி வேலை பாக்குறீங்கம்மா?
0: அவங்களுடைய தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியம் யோகாவை பொறுத்த வரைக்கும். அது நம்ம உடல்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுடைய ஜாப் பேஸ்டாகவும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி தலையில வந்து நிறைய சுமைகள் தூக்கி பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க ஒரு நார்மலாக ஒரிஜினலாக அவங்களோட பாடியோட ஃப்ரேம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு அது தெரியாது. அதை வந்து நம்ம வந்து தப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க. கழுத்து மேலே ஒரு வெயிட் வைக்கிறப்போ வெயிட் வைக்கலாம், தலை மேலே வெயிட் வைக்கிறது தப்பு இல்லை. அந்த வெயிட்டை வச்சுட்டு அந்த கழுத்தோட பொசிஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது முக்கியம். இன்னொன்று, பல வருஷமாக அது செஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த ஜவ்வு தேய்மானோன்றது வந்து காமனாக உண்டுங்க, எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் நம்ம செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தேய்மானோன்றது வந்து இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா மறுபடியும் பேக் டு நார்மல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்கிற இந்த ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் பெயின் இல்லாமல் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியுன்றது வந்து யோகா பயிற்சியெலாம் அழகாக உண்டு. கூட நேச்சுரோபதியிலுமே இயற்கை மருத்துவத்திலையும் ட்ரீட்மெண்ட்டும் யோகாவும் சேர்ந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
1: சரி மேடம், இவ்வளோ நேரம் வந்து சிறப்பாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கீங்க மேடம். இப்போ பொதுவாக மக்கள் மதியிலே ஆகட்டும், இருக்கிற வந்து நேயர்கள் மதியிலே ஆகட்டும், உடல்நலத்தை உறுதி செய்வதற்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க.
0: சரிங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு காமனாக நம்ம வந்து ஒரு பாடி இருக்குது, மைண்ட் இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் என்னென்னா ஏதாவது ஒரு உடல் பயிற்சி அவங்க பண்ணணும்.
1: சரிங்க,
0: முக்கியமாக யோகா பண்ண நல்லது. சரிங்களா, அது ஒன்று இருக்கணும். இன்னொன்று, அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு வந்து கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா, நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, நாம் சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக, நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அது நம்ம முறையாக செய்கிறோமா, ஒரு கீழே குனிஞ்சு நிமிந்து ஒரு பொருள் எடுக்கிறீங்க அது வந்து நம்ம பாடி போஸ்டர் கரெக்டாக பண்ணுறோமா, நீங்கள் கொஷின்ஸ் உங்கள் உடம்பை பொறுத்த வரைக்கும் கேட்க கேட்க தான் அதுக்கான உண்மையான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது யோகா நான் ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறோம் இல்லைங்களா,
1: கண்டிப்பாக
0: இதுலேயே ஒரு முதலீடு போடுறோம். ஆனால் அந்த முதலீடு உங்கள் ஹெல்த் மேலே போடுங்க. ஹெல்த்ன்றது நீங்கள் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் முதலீடு. உங்கள் உடம்புக்காகவும் மனசுக்காகவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அந்த முதலீடு. நீங்கள் செய்ய செய்ய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அந்த முதலீட்டோடைய பெருக்கம், அது வந்து மல்டிபிள் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அழகாக அது வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா நோய் வரதுக்கான காரணம் என்னன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கேங்க கேளுங்க, டாக்டர்கிட்ட போனால் கேளுங்க இதுக்கான காரணம் என்னன்னு. அப்படி இருந்தீங்கன்னா உடலும் சரி மனசும் சரி ஃபிட்டாக வச்சுக்க முடியும்.
1: கண்டிப்பாக, இவ்வளோ நேரம் வந்து சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மணி நேரம் சிறப்பாக கொண்டு போனீங்க. நிறைய தகவல்களை, பயனுள்ள தகவல்களை பண்பலையோடு பகிர்ந்ததுக்கு நன்றிகள்.
0: தேங்க்யூ.
1: இதுவரை வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உடல் நலத்தை உறுதி செய்யும்

0: யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். காரிமங்கலம் அரசு உடல்நல மைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஏஆர் சுமதி அவர்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
5: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
6: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன், அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
5: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
7: இன்றைக்கு எந்த கேள்வியும் கேட்காமல் என் எதிரே வந்து அமர்ந்தார் நண்பர் புகழ்மதி. ஆச்சரியமாக இருக்கிறதே, என்னங்க புகழ்மதி, எப்போதும் ஏதாவது ஒரு கேள்வியோடு வருகிற நீங்கள் இன்றைக்கு என்ன மௌனத்தோடு வந்து அமர்கிறீர்கள்? என்ன பிரச்சனை நான் கேட்டேன்? ஒன்றுமில்லை, பொழுது போகவில்லை, ஒரு வேளையும் இல்லை, ஒரு சிந்தனையும் இல்லை. உங்களிடம் வந்தால் ஏதாவது உப்புக்கு உதவாத விஷயத்தை கூட உன்னதமானது என சொல்லி கொஞ்சம் நேரத்தை போக்க உதவுவீர்கள், அதனால் வந்தேன். சொல்லுங்கள், என்ன செய்தி வைத்திருக்கிறீர்கள்? நண்பர் புகழ்மதி சொன்னார், நாட்டில் இப்படி நேரம் போகவில்லை என்று சொல்லி திரிபவர்கள் பலரை நீங்கள் அன்றாடம் சந்திக்கலாம். தங்களுக்கு நேரம் போகவில்லை என்பதற்காக அடுத்தவரை செல்பேசியில் அழைத்து அரை மணி நேரத்திற்கு மேலாக அவரது நேரத்தை வீணடிக்கும் ஆசாமிகள், அலுவலகத்தில் தன்னுடைய அறையில் வேலையில்லை என்பதற்காக அடுத்த நண்பரின் அறைக்கு போய் அரட்டையை தொடங்கி அவரது வேலையையும் நேரத்தையும் வீணடிக்கும் நண்பர்கள், அல்லது தொலைக்காட்சி முன் உட்கார்ந்து ரிமோட்டில் 1 முதல் 90 வரை அலைவரிசைகளை மாற்றி மாற்றி ஒரு சேனலுமே சரியில்லை, எல்லாமே போர் என அங்கலாய்க்கும் சோம்பேறிகள், இப்படி நேரம் போகாமல் தெரியும் நேர்த்திமிக்க மனிதர்களும் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி நேரம் போகவில்லை என்று சொல்லி திரும்பியவர்களுக்கு கடிகாரங்கள் ஆயுள் தண்டனைகளாகவும் காலண்டர்கள் மரண தண்டனைகளாகவும் தெரியும். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் பரபரப்பின் சின்னங்கள் நேரம் போதவில்லை நேரம் போதவில்லை என்று சலிப்போடு பேசுவதற்கே அவர்களின் நேரம் முழுமையையும் செலவழிப்பார்கள். வேலையை தொடங்குவதற்கு முன்னரேயே எப்போது முடிக்கப் போகிறோமோ என பற்றி கொள்ளும் பரபரப்பு அவர்களுடையது. நேரம் போகவில்லை என்போருக்கும் நேரம் போதவில்லை என்போருக்கும் கடவுள் சரிசமமான நேர வாய்ப்பையே அளித்திருக்கிறார். எல்லாருக்கும், ஏழை பணக்காரன், இளைஞர் முதியவர், வேலை பார்ப்பவர் வேலை இல்லாதவர், உயர் பதவிக்காரர் கடனிலை ஊழியர், இல்லறத்தில் வாழ்பவர் இமயமலையில் வாழ்பவர் என எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட தெரிந்தவர்கள், அறிவு நுட்பம் வாய்ந்தவர்கள், நேரத்தை பகிர்ந்து கொள்ள தெரிந்தவர்கள் பரபரப்பின்றி வாழ்கிறார்கள். வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த நுட்பம் புரியாதவர்களுக்கு சும்மா இருப்பது கூட பரபரப்பான விஷயம்தான். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு புத்தக பிரியர் ஒரு புத்தக கடையும் நடத்தி வந்தார். ஒரு முறை அவருடைய கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒரு புத்தகத்தை

0: எடுத்து இது என்ன விலை என்று விற்பனையாளரை கேட்டார். விற்பனையாளர், புத்தகத்திலேயே $1 என்று போட்டிருக்கிறது பாருங்கள் என்றார். அது எனக்கும் தெரியும், என்ன விலைக்கு குறைத்து கொடுப்பீர்கள் கேட்டார் வாடிக்கையாளர். $1 குறையாது என்றார் விற்பனையாளர். வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவுடன் கடை முதலாளியான பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன விஷயம் என கேட்டு அங்கே வந்தார். வாடிக்கையாளர் மீண்டும் என்ன விலை என்று புத்தகத்தை காட்டி ஆரம்பித்தார். பிராங்க்லின் அமைதியாக $1 என்றார். $1 பெருமளவுக்கு தகுதி இந்த புத்தகத்திற்கு இல்லை, அதனால் என்ன விலைக்கு தருவீர்கள் என்று வாடிக்கையாளர் கேட்டவுடன் அமைதி காத்தார் பிராங்க்லின். சரி, கடைசி முடிவாக என்ன விலை கேட்டார் வாடிக்கையாளர். $2 என்றார் பெஞ்சமின் பிராங்க்லின். பதறிப்போனார் ஒரு வாடிக்கையாளர். என்னங்க, போட்டிருக்கிற $1 இந்த புத்தகம் பெருமானம் இல்லை என்று நான் கூறுகிறேன், நீங்கள் என்ன இப்போ திடீர்னு $2 என்கிறீர்கள்? ஐயா, புத்தக விலை $1 தான், ஆனால் இப்போது நான் கூடுதலாக $1 கேட்பது என்னுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் வீணடித்ததற்கு என்றார் பிராங்க்லின். ஒன்றும் பேசாமல் வெளியேறிவிட்டார் வாடிக்கையாளர். நேரம் என்பதை தங்கமாகவும் பணமாகவும் கருதுபவர்களே உலகின் உன்னத வெற்றியாளர்களாகும் தகுதி படைத்தவர்கள். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500 8420.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
9: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
10: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி

0: வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.

0: காளி மகிழ்ச்சி காளி காரங்கனூர் காளி ஆயிரம் காளி அம்மன் வடிவங்களாக அம்சங்களாக அங்காளி வருகிறாள்.
1: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில்.

0: அன்னையின் அருளை நாடி நிற்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நம்பிக்கையின் ஒளியாக திகழ்பவள் அங்காள அம்மன். அழித்தலிலும் ஆக்கத்திலும் சக்தியின் வடிவமாக விளங்கும் அங்காள அம்மன் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் தாயாக பக்தர்களால் போற்றப்படுகிறாள். அச்சம் கொண்ட உள்ளங்களுக்கு அபயம் அளிப்பவளாகவும் துயரத்தில் தவிக்கும் மனங்களுக்கு ஆறுதல் தருபவளாகவும் வேண்டுதலோடு வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பவளாகவும் அன்னை விளங்குகின்றாள். அங்காள அம்மன் வழிபாட்டில் கிராமிய மரபும் மக்கள் நம்பிக்கையும் ஆன்மீக உணர்வும் ஒன்றிணைந்து காணப்படுகின்றன. ஆம், தர்மபுரி மாவட்டம் குமாரசாமி பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில். இங்கு வீற்றிருக்கும் அங்காள அம்மன் வழிபாட்டில் நமது கிராமிய மரபும் மக்கள் நம்பிக்கையும் ஆன்மீக உணர்வும் ஒன்றிணைந்து காணப்படுகின்றன. திருவிழாக்கள், பூஜைகள், அம்மன் பாடல்கள் என அன்னையின் புகழ் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்பகுதியில் அம்மா என்று அழைக்கும் அந்த ஒரு சொல்லுக்கே ஓடி வந்து அருள் புரியும் அன்பு தாய் அங்காள அம்மன். ஆரோக்கியம், அமைதி, வளம், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை தருபவளாக வீற்றிருக்கும் அருள்மிகு அங்காள அம்மன் அக்கோவிலின் வரலாற்றை குறித்தும் கோவிலில் நடைபெறும் சிறப்பு திருவிழாக்கள், பூஜைகள் குறித்தும் தெரிந்து கொள்வோம்.
1: வீசி வரவோம் காளி ஜெய காளி என்றே கோஷமிட திருவன் காட்டு காளி தில்லை காளி திருவாளங்காட்டு.
2: ஐயா வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: உங்க பேருங்க?
3: என் பேரு கே எம் ராஜேந்திரன். குமரசாம்பட்டி தலைவராக இருக்குங்க. இந்த கோயில் சுமார் ஒரு 250 ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோயில் வந்து ஒரு ஓல குடிசையில தான் இருந்தது, ஒரு கொட்டாய் மாதிரி இருந்தது. அப்ப வந்து மூலஸ்தானம் கிடையாதுங்க. மூலஸ்தானத்துல இப்ப இருக்கிற கல்ச்சர் அப்ப கிடையாது. ஒரு 3/4 அடி 50 நாள் ஆன சின்ன விக்கிரகம் மட்டும்தான் இருந்தது. அந்த விக்கிரகத்துலதான் வச்சுட்டு ஒரு 100 வருஷமா பெரியவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடிதான் கொஞ்சம் வசதி வாய்ப்பெல்லாம் வரும். தைலம்மாள்னு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து ஓல குடிசையை எடுத்துட்டு தார்ஸ் மாதிரி கட்டி கொடுக்கறேன், ஒரு விக்கிரகமும் வேற கோயில கொடுக்கறாங்க, அந்த விக்கிரத்தையும் வாங்கி ஸ்தாபனம் பண்ணி தரேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை வச்சு அவங்க கட்டி கொடுத்தாங்க. 1972 தான் இந்த கோயில் காங்கிரட் தளமா அமைச்சு மூலஸ்தானத்துல விக்கிரகம் கல் சிலை அமைச்சு கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி தாங்க வழி வழியா வழி வழியா அப்படியே வருது. இந்த கோயில் வந்து 1972 அவங்க கட்டி கொடுத்து 2 முறை கும்பாபிஷேகம், 12 ஆண்டுக்கு 1 முறை செய்யற குடமுழுக்கு 2 முறை பண்ணிட்டோம். ஆமா, அப்புறம்தான் நாங்க வந்து இத இந்த கோயில் வந்து இந்த மாதிரி இருக்கு, நம்ம கோயில் அமைக்கணும்ட்டு இன்னும் சந்ததி எல்லாம் பெருசானவன எங்க கூட்ட பசங்க படிச்சவன படிச்ச பசங்க அவங்கவுங்க நம்ம இப்படியே இப்படி நம்ம வச்சு கும்பிடுறது, நம்ம கோயில கொஞ்சம் பெருசா பண்ணலாம் அப்படின்னுட்டு திட்டம் போட்டு 95 இந்த பில்டிங் முன்னாடி மட்டும் நம்ம வந்து உட்காந்து சாப்பிடலாம் செய்யலாம் ஒருமே இல்லையே, இந்த மூலஸ்தானம் தார்ஸ் கட்டம் போட்டாங்க. இந்த பில்டிங் ஒண்ணு கட்டிட்டா நம்ம உட்காந்து மலை முன்னாடி வந்து எங்க கோயில் உள்ள மூலஸ்தானத்துல 10 பேர் தான் அங்க நிக்க முடியும். கிழக்கு பார்த்த மாதிரி இருந்தது, அதனால முன் மண்டபம் ஒண்ணு அமைக்கலாம், நம்ம ஜனம் வந்தா நிக்க முடியறதுல வெயில் மழை எல்லாம் ரொம்ப சிரமப்படுறோம். உன்ன இருந்த ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்துதான், தனிப்பட்ட ஆள் யாருமே இதை செய்யல, எல்லாருமே சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த முன் மண்டபத்தை கட்டணும்.
2: அதாவது பெண் தெய்வம்னாலே வந்து பாத்தீங்கன்னா கானப்பிரியை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.

0: மாரியம்மன், காளியம்மன், செல்லியம்மன், அங்காளம்மன் இது எல்லாமே திருவிழாக்கள்லாம் நம்ம கோயில போயிட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க
1: ஐயா. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதங்களில் 4 வெள்ளிக்கிழமை வரும், 5 வெள்ளிக்கிழமை வரும். அந்த 5 வெள்ளிக்கிழமையிலையும் விசேஷமான பூஜை, அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதைகள் செஞ்சுட்டு அலங்காரம் செஞ்சுட்டு சாயங்காலத்துல அம்மாவை ஊஞ்சல்ல ஏத்தி, ஒரு ஒரு அமாவாசை ஊஞ்சல்ல ஏத்தி அந்த வர ஜனங்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும். இது வந்து ஆடி மாசத்துல நடக்கிற எத்தனை வெள்ளிக்கிழமை, 4 வெள்ளிக்கிழமை வந்தாலும் 5 வெள்ளிக்கிழமை வந்தாலும் நல்லா சிறப்பா நிறைய ஜனம் வந்து கும்பிட்டு பிரசாதம் வழங்குவோம், எல்லாம் வாங்கி போவாங்க, நல்ல சிறப்பா செய்வோம்.
0: சரி, இப்ப அம்பாள் நாளே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வார நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் ரொம்ப உகந்த நாட்கள்னு சொல்றாங்க. அப்புறமா இந்த ராகுகால பூஜை இதெல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி நாட்கள்ல என்ன மாதிரி விழாக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு?
1: அம்மனுக்கு உகந்த நாள்னாவே ஃபர்ஸ்ட் வெள்ளி, அடுத்தது செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாள்லயும் விசேஷமா நல்ல பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும், நிறைய ஜனங்க வந்து அம்பாளை தரிசனம் பண்ணி போவாங்க. இதே மாதிரி இந்த கோயிலுக்கு பாதிக்கப்பட்டவங்க நிறைய ஊர்ல இருக்காங்க, குலதெய்வமா வழி பண்றவங்க எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே வந்து அந்த நாளுங்கள்ல ஆடி மாசம்ன்றது ரொம்ப முக்கியமான மாசம், அந்த ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமை பூஜை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால எல்லாம் வேண்டி விரும்பி எல்லாம் வந்து அம்மங்கிட்ட வழிபட்டு வேண்டும் வரம் வாங்கி போவாங்க. இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா, கேட்ட வரம் கேட்டபடி கொடுக்கக்கூடிய அம்மா.
0: சரிங்க. சரி, இப்ப பக்தர்கள் சொன்னீங்க, இப்ப பக்தர்கள் வந்து பொதுவா எந்தெந்த ஊர்கள் இருந்தெல்லாம் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க
1: ஐயா? இந்த ஊருக்கு வர ஜனங்கள் யாருன்னா, ஃபர்ஸ்ட் கொல்லப்பட்டி, வி கொல்லப்பட்டியில குலதெய்வமா இருக்கவங்க இருக்காங்க, அவங்க வருவாங்க. பொம்மல்லியில இருக்காங்க, பறையப்பட்டி புதூர்ல இருக்காங்க, தென்னப்பட்டியில இருந்து வராங்க, மற்றும் பெங்களூர், மெட்ராஸ் இந்த மாதிரி எல்லாம் குடிபெயர்ந்தவங்க, இங்க இருந்து வாழ்வாதாரத்துக்காக வெளியூர் சென்றவங்க, குடிபெயர்ந்தவங்க அங்கங்க இருந்து வருவாங்க. இந்த விசேஷ நாள்ல வந்து கலந்துகிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க.
0: இப்ப ஒரு கோவிலுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதான பண்டிகையா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு திருவிழாக்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது பிரம்மோற்சவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு முக்கிய திருவிழாவா இருக்குது அந்த
1: மாசி அமாவாசை ரொம்ப விசேஷமா இருக்கும். 7 நாள் திருவிழாவா நாங்க நடத்துறோம். அந்த டைம்ல இந்த குலதெய்வத்தை சார்ந்தவங்க யார் யார் இந்த அம்மாவை குலதெய்வமா கொண்டுள்ளார்களோ அனைத்து ஊர்ல இருந்து வந்துருவாங்க ஜனங்க. எல்லா ஊர்ல இருந்து வந்து இந்த 7 நாளும் திருவிழா மிகவும் சிறப்பாக நடக்கும். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பூஜை. அந்த மாசி மாசத்துல நடைபெறது மயான கொள்ளை திருவிழா அப்படின்னு சொல்றதுங்க. அந்த மயான கொள்ளை திருவிழாவை 7 நாள் நாங்க சிறப்பா கொண்டாடுறோம். அந்த 7 நாள்ல முத நாள் காலையில கணபதி ஹோமம் பூஜை. கணபதி ஹோமம் முடிஞ்ச உடனே சாமிக்கு கலசங்கள் வைத்து சாமிக்கு அபிஷேகம் செய்து விட்டு 108 சங்கு அபிஷேகமும் முடிச்சுட்டு அலங்கார பூஜை நடைபெறும். மாலையில் சக்தி கரகம் அழைத்து விட்டு இரவு கொடியேற்றம் நடைபெறும். கொடியேற்றம் முடிந்தவுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். குழந்தை பாக்கியம் வேண்டும்ன்றவங்க, கல்யாணம் ஆகணும்ன்றவங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த தீமிதி விழாவில எல்லாருமே கலந்துக்குவாங்க. பெருந்திரளான ஜனங்கள் வந்து தீமிதி விழா காலையில் நடைபெறும். தீமிதி விழா முடிச்சு சக்தி கரகத்தை வந்து கோயிலுக்கு வந்த பின்னாடி அன்னைக்கு சாயங்காலம் ஊர்வலம், சாமி ஊர்வலம். அடுத்த நாள் 3 நாளாக சாமி வந்து தாண்டவேஸ்வரரும் அங்காள பரமேஸ்வரியும் கங்கைக்கு போறது எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு கங்கை பூஜைன்னு நடைபெறும். பக்கத்துல ஒரு ஏரியாவில் அந்த இடத்துக்கு எல்லாருமே போய் சாமிக்கு பொங்கல் வச்சு அந்த படையல் அங்க போட்டு சாமிக்கு அபிஷேக ஆராதனையை முடிச்சுட்டு அந்த பொங்கல் படையோட அந்த தீபாராதனை எல்லாம் காட்டி அதை பிரசாதமா வழங்குவோம். மேலும் அங்க வர ஜனங்களுக்கு ஒரு 500 பேர், 600 பேருக்கு அன்னதானமும் அங்க சிறப்பா நடக்கும். முடிச்சுட்டு சாமி ஊர்வலம் நேரம் கோயிலுக்கு வந்து இறங்கிடும். 4 நாள் காலையில பாலாபிஷேகம். எங்க சமூகத்தை பல எல்லாருமே எடுத்துட்டு வருவாங்க பால் குடம். கோயில்ல வந்து கும்பிட்டு பால் குடம் ஊர்வலமா வந்துட்டு அம்மனுக்கு காலையில பாலாபிஷேகம் நடைபெறுங்க. பாலாபிஷேகம் முடிஞ்சு நல்ல சிறப்பான அலங்காரம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்குன்னு விசேஷமா சேலத்துல இருந்து வந்து சாமிய பல விதங்கள்ல அலங்காரம் பண்றவங்க வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரம் செய்வாங்க. அந்த அலங்காரம் அன்னைக்கு முடிக்கும். அன்னைக்கு முடிச்சுட்டு பாலாபிஷேகம் முடிச்சுட்டு சாமி அலங்காரம் தீபாராதனை முடிஞ்ச உடனே அன்னைக்கு நைட்டு சாமிக்கு திருக்கல்யாணம். இதுக்கு வந்து குலதெய்வமா இருக்கவங்க ஒரு சுமார் 1000 பேருக்கு மேல வருவாங்க. திருக்கல்யாணம் பெரும்பாலும் இந்த இரவுல தாங்க நடக்கும். அன்னதானமும் சிறப்பா இருக்கும். திருக்கல்யாண பூஜையும் வெகு விமரிசையா சிறப்பா இருக்கும். பல ஊர்ல இருந்து வந்து கலந்துக்குவாங்க. அந்த திருக்கல்யாணத்தை காண்றதுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அவ்வளவு அலங்காரம் பண்ணி சாமிய ஒரு ஸ்டேஜ் போட்டு அந்த பெரிய பந்தலா போட்டு அந்த ஸ்டேஜில் அம்மாவை உட்கார வச்சு ஐயர் வச்சு யாகமெல்லாம் நடத்தி நம் பெரிய விமரிசையா அந்த திருமணத்தை பண்ணுவோம். அந்த திருமணத்தை பாக்குறதுக்குன்னு 1000 ஜனங்க வருவாங்க. உட்கார இடம் இல்லாத எல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. வர்ற ஜனங்க எல்லாருக்குமே

அன்னதானமும் நடக்கும். திருக்கல்யாணம் முடிந்த உடனே நைட் வந்து சாமி ஊர்வலம் வரும், நகர்வலம் வந்துட்டு சாமி இறக்கி வச்சிருவோம். இன்னைக்கு இரவு வந்து முகவெட்டு ஊர்வலம் ஒண்ணு, அடுத்த நாள் காலையில சாமி மயானத்துக்கு போறதுனால அங்க மயானத்துல அங்காள பரமேஸ்வரிய பொம்மை போடணும் மண்ல களிமண்ணால. அந்த பொம்மை போறதுக்கு இந்த முகவெட்டு போய் அங்க அடிச்சாதான் அவங்க போய் நைட்ல வேலை செய்ய முடியும்.

0: அடுத்த நாள் காலையில தான் மயான கொள்ளை திருவிழா. இந்த திருவிழா தாங்க சிறப்பு அன்னைக்கு. ஒரு நாள் தான் பயங்கரமான விசேஷங்கள். பல விதமான பல்லக்கு அழகு குத்துறவங்க 15 அடி 20 அடி 30 அடி வேலை அழகா பாத்துக்கின்னு இந்த கிரேன்ல பல்லக்கு அப்படியே தொங்கிக்கணும், சங்கிலி மாதிரி தொங்கிக்கின்னு அழகு குத்துறவங்க, குரல் இழுக்கிறவங்க, சங்கிலி இழுக்கிறவங்க, ஆட்டோ இழுக்கிறவங்க, வேனை இழுக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அம்மா காலையில இருந்து அலங்காரம் பண்ணிட்டு இந்த அழகு எல்லாம் குத்தி முடிச்ச உடனே ஊர்வலமா மயானத்துக்கு போவோம். அந்த மயானத்துல அந்த பொம்மை போட்டு ரெடியா இருக்கும் மயான பூஜைக்கு. அங்கதான் சூற வர்றது, மயான கொள்ளையில தான் சூற, மதியம் 1 மணி 2 மணிக்கு சூற. அதுக்குன்னு அந்த அமாவாசை நாள்ல எப்ப டைம் பிக் பண்ணி வச்சிருப்போம். அந்த டைம்ல எல்லாருமே சுமார் 2000 பேர் வருவாங்க அந்த மயானத்துக்கு. அவ்வளவு ஜனத்துக்கும் வர ஜனங்களுக்கு அங்க வெயில் இல்லாம எல்லாம் நிழல் அமைச்சு கொடுப்போம். அன்னதானம் அங்க தனியா, வர ஜனங்க எல்லாம் பிசியோட போக கூடாதுன்னு வர ஜனங்களுக்கு எல்லாம் அன்னதானம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த 1:30 2 மணிக்கு மயான பூஜை. மயான பூஜை சிறப்பா கொள்ளுக்கொட்டையில போட்டு பூஜை எடுத்து சாமி அருள் வந்து அந்த எலும்பு எடுத்து வாயில கடிச்சிட்டு அப்புறம் பலி கொடுக்கும். அந்த கோழி பலி பலி நாங்க கொடுக்கணும். அதனால கோழியை கடிச்சு ரத்தம் எடுத்து அப்படியே சாமி ஊர்வலம் அங்க சுத்தி வரும். அந்த சாமி உற்சவர் நிறுத்திருக்கோம் இல்லைங்களா, சுத்தி வந்து ஜனங்களுக்கு அந்த கொள்ளுக்கொட்டையெல்லாம் பிரசாதமா கொடுப்போம். அதை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு உள்ளுக்கும் சாப்பிடலாம், வீட்டு வாசப்படியில கட்டுவாங்க. அது எதுக்குன்னா வீட்டு உள்ள கெட்ட தீய சக்திகள் எதுவும் அண்டாது, அதுக்காக வாசப்படியில அந்த கொள்ளு கொட்டையை அப்படியே கட்டி வைப்பாங்க. 1 வருஷம் வரைக்கும் அந்த கொள்ளு கொட்டை எல்லா வீட்டு வாசப்படியும் இருக்கும்.
1: அடுத்த திருவிழா
0: வரும்போதுதான் புது அந்த பழசை எடுத்துட்டு புதுசு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கம் உண்டுங்க. அது நல்லா விமர்சா முடிஞ்ச உடனே சாமி அங்கிருந்து ஊர்வலமா வரும். அன்னைக்கு நைட்டுக்கு இங்க இருந்து கடைவீதி காந்தி சிலை அது வரைக்கும் சாமி ஊர்வலம் வேற டிஃபரெண்டான அலங்காரத்துல மேலதாளங்கள் நிறைய, ஒரு 5-6 மேலதாளங்கள் செட்டோட ஊர்வலமா போய் வெடிகாலையில் தான் சாமி கோயிலுக்கே வருங்க. அதோட அன்னைக்கு மயான கொள்ளை அந்த இது முடியுது. அதுக்கு அடுத்த நாள் பல்லக்கு உற்சவம். இங்க உள்ளூர்லயே ஊர்வலம், சாமி டிஃபரெண்டா அலங்காரம் பண்ணிட்டு உள்ளூர்லயே ஊர்வலம் வருவோம். பல்லக்கு உற்சவம்னு அதுக்கு பேருங்க. அதுக்கு

0: அடுத்த நாள் தாங்க பில்லப்பா ஊர்வலம். ஒரு ஆம்பளை பூஜாளியா இருக்கிறவங்க பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கணும், குடல் மாலை மாலை போட்டுக்கணும், சாமி மாதிரியே பாக்கிறது சாமி மாதிரி இருப்பாங்க, அவங்க வேஷம் போட்டுக்கணும். பிள்ளைப்பா ஊர்வலம் அதை வந்து அந்த பொம்மையை எடுத்து பிள்ளைப்பா ஊர்வலம் ஊர்வலம் வந்துட்டு அதை எடுத்து மசாந்தில் போய் அதை போட்டு வந்துடுவாங்க. அன்னைக்கு நைட்டு கோயிலில் கும்ப பூஜை, கும்ப பூஜையும் நல்லா சிறப்பாக நல்லா கும்பம் போட்டு நிறைய ஜனம் வருவாங்க. அன்னைக்கு அன்னதானம் உண்டு. கும்ப பூஜை முடிஞ்ச உடனே கொடி இறக்கிடுவோம். அவ்வளோதான் அந்த ஏழு நாள் திருவிழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கும்.
1: சரிங்க, கோயிலுடைய முக்கிய திருவிழாக்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க, நன்றிங்க.
0: நன்றிங்க, நன்றி, வணக்கம்.
2: அகிலம் காக்கும் அன்னை அங்காள அம்மன், அருளின் வடிவாய் அமர்ந்தவள், அடியார் துயரை தீர்ப்பவள், கண்ணீரோடு வந்தால் கரம் கொடுப்பவள், கவலையோடு வந்தால் துணை நிற்பவள், அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து அன்பினால் நம் மனதை நிறைப்பவள், தீமையை அழிக்கும் தீச்சுடர் அவள், நன்மையை வளர்க்கும் பேரருள் அவள், மஞ்சள் மணம் வீசும் திருமேனியில் மலர்கள் சூடும் திருமுடியினில் மங்கள வாழ்வை தந்தருளும் மகாசக்தியாக அங்காள அம்மன் இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கிறாள். வாழ்வில் நாமும் ஒரு முறையேனும் அவள் பாதம் பணிந்திட நம் உள்ளமெல்லாம் உயர்வை காண அம்மாவை தரிசிக்கலாம்.

0: இன்று நாம் தரிசித்த ஆலயம் தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
9: NAC A++ மற்றும் NBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
11: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரல்லையே கேட்டு

0: உங்களுடைய குரல்லையே வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில அந்த வகையில முதல் பாடலை கேட்டிருக்காங்க.
1: தருமபுரி பம்புக்கு காலை வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர்ட்டும் கருங்கலூர் எஸ் ஐயப்பன். எங்க சின்னராஜா அப்படிங்கிற படத்திலிருந்து எடுடா மேளம் அடிடா தாளம் அப்படிங்கிற அந்த பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: விவசாயி
3: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கிடவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நெகிழி இன்று முற்பகல் 11:05 கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா தர்மபுரி வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வளம் பெற உள்ளது. 11:05 கல்லூரி கலாட்டா பொறியியல் கல்லூரி நம்மளுடைய வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியில்தான் நேரலையாக வளம் பெறப்போகுது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் நிறைய பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அதுதாக நிகழ்ச்சியில கேட்டிருக்கக்கூடிய நீயர்.
1: வணக்கம், நான் லக்கிம்பட்டிலிருந்து ரேவதி பேசுறேன். எனக்கு டூயட் படத்திலிருந்து அஞ்சலி அஞ்சலி பாடல் போடுங்க. நன்றி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஹலோ
2: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார், இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார், 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
1: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல கேட்டிருக்கக்கூடிய நேயர்,
1: வணக்கம். காவேரிப்பட்டினம் ராஜா டைலர். தளபதி படத்தில் காட்டுக்குயில் பாட்டுக்கு இன்னும் பஞ்சமில்லை, பாடத்தானே பாடல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: நெருக்கடி மற்றும் விஷ முறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நீங்கள் கேட்ட வகை நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டக்கூடிய நேயர்,
2: காலை வணக்கம். நான் யோகீஸ்வரி பேசுகிறேன், ஈரோடு மாவட்டத்திலிருந்து. எனக்கு ராம் படத்திலிருந்து ஆர் ஆர் ஆர் பாட்டு வேணும்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியில் பாடலை கேட்டிருந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. வன்விழலினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: கேட்டால் சுவைக்கும், கேட்கறதோட மட்டும் இல்லாம இதை செஞ்சு பாருங்க, உங்க வீடே மணக்கும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி தாங்க. இது எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரியாணியை பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்காங்களா என்ன? சரி, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சிக்கன் எலும்போட இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு முக்கால் கிலோ. அடுத்ததான் பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு கால் கப்பு, நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு, மல்லித்தலை ஒரு கால் கப்பு, புதினா ஒரு கால் கப்பு, குங்குமப்பூ ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததான் பால். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இல்லாமல் ரொம்ப ஆறுனதும் இல்லாமல் வெது வெதுப்பாக ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாமா? பாஸ்மதி அரிசி ஒரு மூணு கப் எடுத்துக்கலாம், பிரியாணி இலை ஒன்று, கிராம்பு ரெண்டு, மராட்டி மொகு ஒன்று, அனாச்சி பூ ஒன்று, கருஞ்சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்துக்கலாம், நல்ல பொடுசு பொடுசு தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், தயிர் வந்து ஒரு அரை கப்பு, மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட எலுமிச்சம் பழச்சாறு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் அரைக்கணும் இல்லையா, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டை ஒன்று, மிளகு ஒரு ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் எடுத்துக்கலாம், ஏலக்காய் ஒரு மூணு, கிராம்பு ஒரு மூணு, இதெல்லாம் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். சரி, தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்டோம், அடுத்து எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அரிசியை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்தி சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வணங்கிக்கலாம். அடுத்ததா நம்ம கோழிக்கறியை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, பட்டை மிளகு இதெல்லாம், இது கூட நம்ம புதினா மல்லித்தலையும் வந்து கடைசியாக சேர்த்து ஒரே அரை அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைச்ச விழுதை வந்து சிக்கனோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி ஊற வைக்க எடுத்து வச்சோம் இல்லையா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதெல்லாமே நல்லா கலக்கி ஊற வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தோம் இல்லையா வெங்காயம் நல்ல பொன்னிறமா ஆகிற வரைக்கும், அதை வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு கனமான பாத்திரத்துல தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சதும் இது கூட நெய், எண்ணெய், கருஞ்சீரகம், பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஊற வச்சிருக்கக்கூடிய அரிசியை சேர்த்து நல்லா சூடு வச்சு ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். நாலு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சாதத்தை வடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா சாதம் வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாது. அடுத்ததா நம்ம குங்குமப்பூ வந்து வெது வெதுப்பா பால் எடுத்து வச்சோம் இல்லையா அரை கப்பு, அது கூட சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதுல நெய் எண்ணெய் சேர்த்து நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்ல தீ வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு மேல நாம வேக வச்சோம் இல்லையா சாதம் நாலு நிமிஷம் வரைக்கும், அதை வந்து கொட்டி நல்ல பரப்பி விட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், இந்த மல்லி இலை, புதினா இலைலாம் கொஞ்சம் மிச்சம் மிச்சம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து கடைசியாக நம்ம பாலில் வந்து ஊற வச்சோம் இல்லையா குங்குமப்பூ, அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து ஆவி வெளியே போகாத மாதிரி நல்ல கண்ணாடி போட்டோ இல்லை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தீயை கொஞ்சமாக குறைச்சி ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, இதெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணி நம்ம வழக்கமாக தம் போட செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தம் போட்டுக்கலாம். கடைசியாக வந்து நம்ம எண்ணெயில் இல்லை நெய்யில் வந்து முந்திரி, திராட்சை இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்து நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போது சுவையான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் செஞ்சு பார்ப்போமா? மீண்டும் மற்றொரு நாள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தருமபுரி பைசெல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசெல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
10: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
12: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: நாட்கள் நகரலாம், வசிக்கும் இடங்கள் மாறலாம், ஆனால் ஒரே கூட்டில் வாழும் பறவைகளாக பயணம் செய்வது கல்லூரியில்தான். அந்த வகையில் இன்றைய கலக்கலான கல்லூரி கலாட்டா குண்டலப்பட்டி வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வளம் வர காத்திருக்கிறது. கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியில் நேரலையில் இளம் மனங்களோடு இணைந்திருக்கிறார் அறிவிப்பாளர் ஜே.எஸ். லீலவினோதன். வணக்கம் லீலவினோதன்.
13: வணக்கம் செல்வராஜ், அன்பிற்கினே நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வணக்கம். சுமந்த கருப்பையை விட தூக்கி தெரிந்த தந்தையின் தோள்களை விட நண்பர்களே நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நம்ப வைக்கும் இனிமையான காலம், ஆயிரம் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள் ரெக்கை கட்டி பறக்கக்கூடிய காலம், கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக தெரியும் காலம், சிவப்பாக இருந்தாலும் கருப்பாக தெரியும் காலம், மொத்தத்தில் வாலிப ஒரு வாலிப காலம்னா அது வசந்த காலம்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கல்லூரி காலம் தான். இன்றைக்கு வந்து நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி குண்டலப்பட்டி வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியிலிருந்து நம்ம நேரலை வழங்க இருக்கிறோம். மணி ஓசை வந்து சென்டிமெண்டா மணி அடிக்குது, அதனால நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். எங்க ஒரு ஓ போடுங்க பாப்போம், இன்னொரு முறை போடுங்க, பத்துல இன்னும் கேக்கல. எல்லா நேயர்கள் இருந்து எல்லாருமே ஒரு ஃபார்முக்கு வந்துட்டோம். நம்ம வந்து கல்வி கலாட்டாக்கு நுழைய போறோம், அப்படியே மூணடி பள்ள ஜம்ப் பண்ணி போறோம். மேடமா ஸ்டூடெண்டானே தெரியல, அவங்களும் பார்த்தா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க. மேடம் வணக்கம். உங்க பேர் சார்?
14: வணக்கம் சார். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஹாட் மார்னிங் வித் எம் தா வருவான் வடிவேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு டாபிக் என்ன சொல்ல போறேன்னா அறிவும் அனுபவமும். அறிவும்னாலே ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகத்துக்கு வருது எங்கர் ஜென்ரேஷன் பீப்புள் தான். எங்கர் ஜென்ரேஷன்னா இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அப்டேட்டடா இருப்பாங்க, எஸ்பெஷலி சோசியல் மீடியா மூலமா நிறைய அப்டேட்டடா இருப்பாங்க. அதே ஓல்ட் ஜென்ரேஷன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நிறைய அனுபவத்தின் மூலமா நிறைய விஷயம் கத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கத்துக்கிட்ட விஷயத்துல இருந்து நம்ம நிறைய படிக்கிறோம், அதுல இருந்து நிறைய இன்னோவேஷன் கொண்டு வரப்போம். ஸோ அப்படி அறிவும் அனுபவம் நிறைஞ்ச எங்க கல்லூரிக்கு வந்திருக்கிற தருமபுரி பண்பலை 102.5க்கு நாங்க வெல்கம் பண்றோம். ஓகே, எங்கப்பா எங்க ஸ்டூடெண்ட் வந்து இன்டராக்ட் பண்றாங்க. என்னப்பா ஸ்டூடெண்ட், ஆரம்பிச்சிடலாமா?
13: ஆரம்பிக்கலாமா? ஏன் இப்படி ரெண்டிட்டி சாப்பிட்ட மாதிரி சொல்றியே? சரி ஆரம்பிச்சோம். நன்றி மேடம். வந்து பார்த்தா ஒரு ஆட்சி மாதிரியே பேசிட்டாங்க. இப்போ வந்து இங்க வந்து சிங்க பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
15: என் பேர் எம் அனு.
13: எம் அனு. சரி அனு, என்ன சொல்ல போறீங்க பண்பலை நேரில்? பாட்டு எல்லாம் பாட போறீங்களாமே?
15: நான் கடிஜோப் தான் சொல்றேன்.
13: கடிஜோப்,

0: அண்ணும் வந்து இப்போ வந்து கடி ஜோக்ஸ் சொல்ல போறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்பயுமே நம்ம பாருங்க, கொஸ்டின் கேட்டாலே நம்ம பயிலுங்க, ரொம்ப டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க. இப்ப அணு வந்து கேள்வி கேட்க போறாங்க, நீங்க பதில் சொல்ல போறீங்க. சொல்லுங்க அணு, என்ன கடி ஜோக்ஸ் சொல்லுங்க.
1: தோசையால ஏன் திருப்ப முடியும்?
0: தோசைய ஏன் நம்ம திருப்பி போடுறோம்? அதனால திரும்ப முடியாது. அதுக்கு அதுக்கு முதுகு வலி, மூட்டு வலி, கைகால் வலி, நரம்பு வலி, அதனால நம்ம திருப்பி போடுறோம். சரியா அனுமா, இப்படி சொல்லிட்டாங்களே. அடுத்து கடிச்சோ,
1: கொக்கு ஏன் ஒரு கால நிக்குது?
0: கொக்கு ஏன் ஒரு கால நிக்குது? இருமா, அது நீங்களே சொல்லி நீங்களே பதில் சொல்லிட்ட. தம்பி நீங்க சொல்லுப்பா, கொக்கு ஏன் ஒரு கால நிக்குது? இவங்களெல்லாம் பார்த்தாவே தெரியுது பயங்கர அடிவாளிக்கு மாதிரி. ஐயோ தம்பி, பேர் என்ன? கணேஷ்குமார் வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே வெக்க வெக்கமா இருக்கு. சரி தம்பி சொல்லுங்க, ஏன் கொக்கு ஒரு கால் நிக்குது? இந்த ஆண்கள் இனத்திலேயே யாரும் இல்லையா? அவ்வளோதான், பாஸ் பண்ணிடலாமா கொஸ்டின்? அவங்ககிட்ட கேட்டலாமா? தோத்துருவீங்களா? பரவாயில்ல சார் அப்படின்னு என்னது என்ன? வாங்க வாங்க, தத்துவம் சொல்லுவாங்க. தோல்வியும்
2: வெற்றியின் முதல் படி.
0: தோல்வி வெற்றியின் முதல் படி. பேர் என்ன?
2: வெள்ளிநாதன்.
3: வெள்ளிநாதன்.
0: வெள்ளிநாதனா? சில்வர்நாதன். சரி ரைட். கிராம் பாத்திரா 300 ரூபாய்க்கு மேல விக்குது அம்மா. அந்த அளவுக்கு இல்ல, நீங்களே சொல்லிருங்க. ஒரு கால் நிக்குது.
1: ஏன்னா இன்னொரு கால் தூக்கடா கீழே விழுந்துடும்.
0: பாடகிகள் வரிசையாக இருக்கிறார்கள். முதல்ல அவங்க பேரை கேட்டலாம். அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கே சத்யபிரியா.
0: கே சத்யபிரியா, எந்த ஊர்ல இருந்து?
1: கல்லாவி.
0: கல்லாவி. நீங்க?
1: என்னோட பேர் ஏ சௌந்தர்யா.
0: சௌந்தர்யா. எந்த ஊரு?
1: ஆனந்தூர்.
0: எந்த ஊர்? எந்த மாவட்டம்?
1: கிருஷ்ணகிரி
0: மாவட்டம். நீங்க?
1: என்னோட பேர் கே புவனேஸ்வரி.
0: கே புவனேஸ்வரி. எந்த ஊர்?
1: மத்தூர்.
0: மத்தூர். நீங்க?
4: என் பேர் திவ்ய தர்ஷினி.
0: திவ்ய தர்ஷினி.
4: பஞ்சப்பள்ளில இருந்து
0: வரேன். பஞ்சப்பள்ளி. நீங்க?
5: என் பேர் ஜி பவித்ரா, கிருஷ்ணகிரில இருந்து வரேன்.
0: சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஐந்து சோழமங்கல சகோதரிகள் மாதிரி ஐந்து பேர் ஃபைவ் ஸ்டார், இந்த வருவான் வடிவேலன் கல்லூரியுடைய ஃபைவ் ஸ்டார் கேர்ள்ஸ் இப்ப வந்து சூப்பரான சாங்ஸ் பாட போறாங்க. 1 2 3 சொல்லட்டுமாமா? ஓகே, அதுதான் நான் வந்திருக்கேன். 1 2 3.

0: சுத்தமா நக்கிடுமா தெரியுமா? சென்னையில மட்டுமா தண்ணி இல்ல, தருமபுரியிலேயே தண்ணி பஞ்சமா இருக்குமா. சூப்பரா அழகா பாடிட்டீங்க. இன்னும் நிறைய மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த காத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
10: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல்

0: பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
8: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
11: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆழமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
15: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
16: தொடர்புக்கு 9500848820.
17: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
18: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
19: நேரம் நகர்வில் நாமும் நகர்கின்றோம் நண்பர்களோடு என்ற வரிகளோடு இன்றைய கலக்கலான கல்லூரிகளாட்டா குண்டலப்பட்டி வருவான் வழிவேடன் பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேரலையில் மாணவர்களோடு மாணவர்களாக இணைந்திருக்கிறார் JS லீன விரோதன்.
4: செல்வராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சு பேசுங்க, அப்புறம் பார்த்தா ஒரு கார்த்திக் சாரா. அதனால எனக்கே கொஞ்சம் லைட்டா பொறாமையா இருக்கு, ஏன்னா என்ன கூட அழகா இருக்காரு.
19: கண்டிப்பா நீங்க
5: வணக்கம் சார். எங்க காலேஜ் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், இருந்தாலும் அதுக்கான நேர காலம் தெரிஞ்சு எங்கல மெக்கானிக், சிவில், EC போன்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. அண்ட் ADS, IT போல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம தருமபுரி மாவட்டத்துல ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய காலேஜ் எங்க காலேஜ் தான். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு வருஷமும் 90% பிளேஸ்மெண்ட் நாங்க பசங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். பசங்களும் மட்டும் இல்ல, அவங்க குடும்பமும் சேர்ந்து வாழ்வாதாரமா இங்க நல்லா வளர்ச்சியால போறாங்க. இது அகாடமிக், நான் அகாடமிக்ல கல்ச்சர்ல எங்க பசங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது. எந்த இன்ஜினியரிங் காலேஜும் நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையாங்கிறதுக்கு தெரியல, ஆனாலும் அந்த அளவுக்கு எங்க காலேஜ் நிறைய கல்ச்சுரலுக்கு சம்பந்தமா ஓரியண்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள், அல்லது திருவிழாக்கள் மாதிரியான விஷயங்கள், பொங்கல், தீபாவளி போன்ற விசேஷங்கள், இதெல்லாம் ரொம்ப சீரும் சிறப்பா ரொம்ப கலாச்சாரத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். மாணவர்களுக்கும் அவங்க அவங்க அவங்களுடைய வளர்ச்சியை மேல் நோக்கி கொண்டு போறதுக்கும் அவங்க இந்த சமுதாயம் அதனால வளரன்றதுக்கான எல்லா விஷயமும் நாங்க பண்றோம்.
4: பாப்பாரப்பட்டியிலிருந்து ஒரு கோகிலவாணி என்ன
14: சொல்லுங்க?
4: கோகிலவாணி வந்து ஒரு கடி ஜோக் சொல்ல போறாங்க, அதாவது எல்லாரும் சிரிக்கணும், சிரிச்சே ஆகணும், சரியா? சொல்லுங்க. பிட்டே அடிக்க முடியாத டெஸ்ட்.

0: நாளை எந்த டெஸ்ட்டாலும் அடிச்சிருவீங்களே, நீங்களே சொல்லிக்கோங்க. பிளட் டெஸ்டாமா? ஓ, பிட் அடிக்க முடியாத ஒரே டெஸ்ட் அது, பிளட் டெஸ்ட். அப்புறம்
1: கட்டபொம்மனுக்கு எந்த இடத்துல தூக்கு போட்டாங்க?
0: மா, கட்டபொம்மனுக்கு இந்த தேசம் எப்படி போயிட்டு இருக்கு பாத்தியா, நானே சொல்லிட்டுமாமா, கழுத்துல போட்டாங்கன்னு சொல்றேன், கரெக்டா?
1: ஆமா சார்.
0: ஐயோ, என் சுதந்திர தியாகிகளே. சரி, அடுத்தது.
1: உட்கார முடியாத தரை.
0: உட்கார முடியாத தரை எது? நீங்களே க்வெஸ்சன் கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டு அப்புறம் நம்பமா. தம்பி சொல்லுங்க. அதாவது உட்கார முடியாத தரை, எந்த தரை? டைல்ஸ் தரையா, கிரானைட் தரையா, சிமெண்ட் தரையா, இல்ல வேற ஏதோ தரை இருக்கா? தரைடா. ஐயோ ஐயோ, இவனுக்கு தரைக்கும் திரைக்குமே வித்தியாசம் தெரியலையே. ஆனா இவங்க எல்லாம் பாக்குறப்ப, இந்த தியாகிகள்லாம் இவங்க சொல்லி தரக்கூடிய கார்த்திக் சார், முனியப்பன் சார் எல்லாம் பாக்குறப்ப மிகப்பெரிய ஒரு தியாகிகளா தெரியுறாங்க. நம்மளால தரன்னா திறன்றான், திறன்னா தரன்றான். தம்பி தர தர, இந்த கீழே இருக்கும்ல அந்த தர, இல்ல உட்கார முடியாத தர. அம்மா நான் சொல்லிட்டேமா, ஏமா கோகிலவாணி, இதெல்லாம் என் சிந்தனையில் உதிக்கிறது. உட்கார முடியாத தரை, புளியோதரையா? கரெக்ட்னு சொல்லுமா? ஐயோ கரெக்டாமா, கை தட்டுங்க, எனக்காக ஒரு கை தட்டுங்க. அடுத்தது,
1: ஃப்ளவர்க்கும் லவர்க்கும் என்ன வித்தியாசம்?
0: 2026 இப்ப சிலபஸ்ல கேட்க போறாங்க. என்ன க்வெஸ்சன் ஒன்ஸ் மோர்?
1: ஃப்ளவர்க்கும் லவர்க்கும் என்ன வித்தியாசம்?
0: ஃப்ளவருக்கும் இப்போ இதை கரெக்டாக சொல்லிடுவாங்க நம்ம பையில தான். ஃப்ளவருக்கும் லவருக்கும் என்ன வித்தியாசம்? தம்பி உன் சிந்தனை சிரிப்பீங்களா? ஏய் தம்பி, பேர் என்ன? கணேஷ்குமார் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லுவாரு. ஃப்ளவருக்கும் லவருக்கும் என்ன வித்தியாசம்? பையன் வெக்கப்படக்கூடாது.
2: ஃப்ளவர் வந்து வாடி போயிரும்.
0: ஃப்ளவர் வந்து வாடி போயிரும். லவ்வர்
2: போயிரும்.
0: நல்லா இருக்கணும். எழுதுறாங்க தஞ்சாவூர் கல்வெட்டுல. அம்மா கோகிலவாணி, அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? சரி, அடுத்தது யாருமா? இரும்பா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? கடி ஜோக். எல்லாம் கடி ஜோக்ஸ் தான் சொல்றாங்க. நான் ரெண்டு ஸ்டெப் பேக்ல நிச்சு பிரிண்ட்ல வரேன். சொல்லுங்க. ஐயோ, வெக்க வெக்கமா வருது. உங்க பேர் என்ன? ஜெய்ஸ்ரீ. அம்மா சொல்லுமா. எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு ஒருத்தன் திரும்பி வந்துட்டானா? ஏன் தம்பிகள் சொல்லலாம். அம்மா அம்மா, தம்பிகளை தான் கேட்டேன், தங்கைகளை கேட்கல. நீ தம்பியா தங்கையா முதல்ல சொல்லு. சரி பரவாயில்ல, சொல்லிட்டேன். என்ன காரணம்? ரிட்டர்ன் எக்ஸாம். அம்மா சரி, அடுத்தது. அடுத்து என்ன க்வெஸ்சன் வச்சிருக்கீங்க?
3: யானை தண்ணிக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்?
0: தம்பி, யானை தண்ணிக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்? ஏன தண்ணிக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்?
2: தண்ணி வெளியே வந்துடும்.
0: தண்ணி வெளியே வந்துடும். நம்ம கரெக்டாமா? யானை நலஞ்சிரும்.
4: நீரேனாயிருமா?
0: தம்பி உங்க பேர் என்ன?
4: ஏமாச்சந்தன்.
0: ஏமாச்சந்தன். ஏமாச்சந்தனுக்கு ஒரு முறை ஜோரா கை தட்டுவோ. ஏமாச்சந்தனுக்கு ஒரு முறை ஓ போடுங்க. நல்லா போடுங்க. போதுமா? சந்தோஷமா? எனக்கு சந்தோஷம். சரி, அவ தம்பி ஒருத்தர் கேக்குறாரு. ஏய், என்ன ஸ்டேப்லாம் பயங்கரமா இருக்குது. ஆ சொல்லு, கேளு. என்னவா தள்ளுங்கடா, ஹீரோ பாத்துட்டேன். உங்க பேர் என்ன?
2: கிடைக்காது.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: சுதர்சன்.
0: சுதர்சன் ஸ்டைலா விடுறாரு. சரி சரி சுதர்சன், கடலில்
2: கிடைக்காத முத்து.
0: கடலில் கிடைக்காத முத்து நான் தான். என்னம்மா சிரிக்கிறீங்க? சரி, கடலில் கிடைக்காத முத்து என்ன முத்து? வைரமுத்தா ராஜா?
2: இல்ல சார், மாரிமுத்து.
0: என்னது? மாரிமுத்தா? ஐயோயோ. அப்புறம் ஏகப்பட்ட கவிஞர்களை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் சமாளிக்க முடியல. சொல்லுங்க.
5: என்னோட பேர் வந்து ஹரிகரன்.
0: ஹரிகரன். அவருடைய பேர் வந்து ஹரிகரனா?
5: கவிதை நம்ம
0: இல்ல இல்ல, நம்ம என்னைக்கு மண்டபத்துல சுட்டது தானே. சரி வாங்க ஹரிகரன். நீங்க ஹரிகரன்னாவே நல்லா பாடுவீங்க நினைச்சேன். சரி, இருந்த போதிலும் பரவாயில்ல. நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க?
5: என்னோட ஃப்ரெண்டோட கவிதை.
0: உங்க ஃப்ரெண்டா? யார் எழுதுறது? தலைவரு திமிங்கலம் தான். உங்கோ சரி சொல்லுங்க. அதாவது ஒரு கவிதையை சொல்றப்ப ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படியே.

0: இருந்து அப்படியே அடி வயசுல இருந்து நெஞ்சில வந்து அப்படியே சொல்லணும். சரியா, நீ சொல்ல, நான் அப்படியே டெவலப்மெண்ட் பண்றேன்.
1: உன்னை பார்ப்பதற்கு என் கண்கள் மட்டும் இல்லை,
0: இரு இரு இரு, உன்னை பார்ப்பதற்கு என் கண்கள் மட்டும் இல்லை,
1: என் இதயமும் துடிக்கிறது,
0: என் இதயமும் துடிக்கிறது.
1: உன்னை பார்க்கும் அந்த நொடி என் கண்ணில் இருக்கும் கருவில் இமைகளுடன் சண்டைப்படுகிறது.
0: எப்படி எப்படி எப்படி எப்படி?
1: உன்னை பார்க்கும் அந்த நொடி,
0: உன்னை பார்க்கும் அந்த நொடி
1: என் கண்ணில் இருக்கும் கருவிழி இமை,
0: என் கண்ணில் இருக்கும் கருவிழி என் இமைகளோடு சண்டை போடுகிறது.
1: ஏன்
0: ஏன் கவிஞரே,
1: என்னவளை பார்க்கின்றேன்,
0: என்னவளை பார்க்கின்றேன்,
1: என் இமைகளை சற்று அசைக்காமல் வைத்துக்கொள்.
0: என்னவளை பார்க்கின்றேன்,
1: என் இமைகளை,
0: உன் இமைகளை சற்று, ஓ, என்னவளை பார்க்கிறேன், உன் இமைகளை சற்று அசைக்காமல் பார்த்துக்கொள். அப்புறம் சூப்பர் சூப்பர், எல்லாம் கை தட்டுங்க கவிஞரே. சரி, அடுத்தது கவிதாவா? என்னமா கவிதா? கவிதை சொல்ல போறேன், எனக்கு பேரே கவிதாவான்னு. சொல்லுமா.
2: ஒரு முறை என் கண்களுக்கும் இதயத்திற்கும் சண்டை வந்தது.
0: இருமா, ஏன் வந்ததுன்னு கேக்குறேன். ஒரு முறை என் கண்களுக்கும் இதயத்திற்கும் சண்டை வந்தது.
2: கண்கள் சொன்னது, இந்த உலகிலேயே உன்னை மட்டும் அழகாக ரசிக்கும் நான் பெரியவதா, இல்லை உன்னை மட்டுமே காதலிக்கும் இதயம் பெரியதா என்று.
0: என்ன பண்ணுவாங்க இங்க வந்து பாட்டு பாடுவதற்கு ஒரு குழு தயாராக இருக்கிறது, ரெடியா இருக்கீங்களா? யார் ஒருத்தர் கவிதை சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லுமா. ரம்யா, ரம்யா, நீ சாப்பிட்டது கம்மியா? நல்லா சாப்பிடுமா.
2: இறைவன் மீது பழி போட்டு விதியின் பின்னால் ஓடுவதை விட உனது மீது நம்பிக்கை வைத்து உன் ஆசையை துரத்தி ஓடு, சாதிக்காவிட்டாலும் சரித்திரம் உன்னை பேசும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்,
2: தேங்க்யூ சார்.
0: ரம்யா வந்து அழகா பண்ணிட்டாங்க. இனி நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர் கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.

0: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம்.

0: அருகில் ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய கலக்கலான கல்லூரிகளாட்டா குண்டலப்பட்டி வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேரலையில் இணைந்திருக்கிறார் ஜே எஸ் லீல வினோதன்.
3: செல்வராஜ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவ மாணவிகள் வந்து தயாராக இருக்காங்க. அப்படி கவிஞர்கள் ஒரு பக்கம், எழுத்தாளர்கள் ஒரு பக்கம், பாடகர்கள் ஒரு பக்கம், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. முதல்ல ஒரு தம்பி கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். கவிதை, உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹேமச்சந்திரன்.
3: ஹேமச்சந்திரன், என்ன சொல்ல போறீங்க?
4: கவிதை
3: சொல்லுங்க. கவிதை சொல்லுங்க.
4: கடலில் இருக்கும் மீன்கள்.
3: கடல் என்னது?
4: கடலில் இருக்கும் மீன்கள்.
3: கடலில் இருக்கும் மீன்கள்.
4: நீதான் என் கண்கள்.
3: நீதான் என் கண்கள். கைத்தட்டுங்க. என்ன கவிதை? கவிதை. கடல் இருப்பது மீன்கள், நீதான் என் கண்கள். நின்றாயா?
4: தோட்டத்தில் இருக்கும் பூ.
3: தோட்டத்தில் இருக்கும் பூ.
4: நீதான் என் ரோசா பூ.
3: நீதான் என் ரோசா பூ. என்னமா அடிக்கிறாயா? அப்புறம்
4: வானத்தில் இருக்கும் நிலா.
3: வானத்தில் இருப்பது நிலா.
4: நீதான் என் காதல் புறா.
3: நீதான் என் காதல் புறா. அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு கவிஞர் அந்த கல்லூரியில வச்சுக்கிட்டு,
4: உன் சிரிப்பை விட உன் கண்கள் அழகானது.
3: உன் சிரிப்பை விட உன் கண்கள் அழக அழகானது. பார்த்து கலரை ஆகிவிட போது.
4: நீ ஒரு பார்வை பார்த்தால் இந்த உலகத்தையே மறந்து விடுகிறேன். அது ஏன் எனக்கு தெரியவில்லை.
3: அது ஒண்ணுல வயசு போலாரு. நீ ஒரு பார்வை பார்த்தால் நான் இந்த உலகத்தையே மறந்து விடுகிறேன். சரி, அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா கைச்சுங்க. சொந்த கவிதையா? உளுந்து வருது சார், அப்படியே வருது சார், ஊட்டா வருது சார். சரி, இப்ப வந்து ஒரு பாடுற தம்பிங்க வந்து ஒரு ஒரு மார்க்கா இருக்காருங்க, பேசலாம். உங்க பேர்?
5: ஹரிகரன்.
3: ஹரிகரன்.
5: திமாகர்.
3: திமாகர்.
5: ஹரிகன்.
3: ஹரிகணேஷ்.
5: சுதர். சந்திர.
3: சந்திரகுமார். கணிஷ்குமார்.
5: திரு.
3: திரு. என்ன?
5: திருமலை.
3: திருமலை. சரி, ரைட், ஆரம்பிச்சலாமா?
5: ஸ்டார்ட்.
3: 1, 2, 3 சொல்லட்டுமா? 1, 2, 3.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985

0: கண்ணீர் மட்டும் காதலிக்கும் போது அழகானு தெரியாது. உங்க அண்ணன் வளர்ச்சி கிட்டா அந்த காதல் கிடையாது. அவ போனாலே போனா தண்ணீரை விட்டு நான் காயப்பட்டமைனா இப்ப பாடுறேன்.
1: ஒரு சால்ட் வாட்டரு அது கொஞ்சம் தூக்கி போட்டுரு. மம்மி சொல்ற பொண்ணை கட்டாடா கண்ண கலங்க வைக்கும் பேர் வேணாடா. நமக்கு கண்ணீர் அஞ்சலி போட்டு நண்பம் போதுண்டா.
2: சூப்பர் சூப்பர் கண்டா சூப்பர் சூப்பர் பிச்சு பெடல் எடுக்கிறான் சார். நம்ம பாருங்க இப்போது சார் ஒருத்தர் இருக்காரு, அவரும் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறதா அவர்கிட்ட பேசிட்டு சார். வணக்கம்.
3: அனைவருக்கும் எங்களுடைய வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: எப்படி இருக்கு சார் காலேஜ் எல்லாம், எப்படி இருக்கு காலேஜ் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஆகுது நாலு வருஷத்துல போயிடுறாங்க, நீங்க எப்பயுமே இங்கே இருக்கீங்க, அதனால நீங்களும் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். எப்படி இருக்கு?
3: கண்டிப்பா கண்டிப்பா 27 வருஷம் ஆகுது. என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் இன்னும் நிறைய நாங்க கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா, டெய்லி அப்டேஷன் பண்ணாதான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்க முடியும். எங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதுதான் இப்ப காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் அப்படின்னுட்டு வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்ட்டு.

0: செவன் யூஜி கோர்சஸ் இருக்கு, அண்ட் தென் ஒன் பிஜி கோர்சஸ். ஒன் பிஜி கோர்ஸ் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு.
1: பிஜி எம்இ இருக்குல்ல?
0: ஆ, எம்இ இருக்கு, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவைலபிள். எஸ் சார், எஸ் சார்.
1: மஷ்ரூம் மஷ்ரூம் ஏப்பா தப்பிச்சண்டா. அப்புறம் நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: எந்த பஸ்ல ஏற முடியாது?
1: எந்த பஸ்ல ஏற முடியாது? பஞ்சரான பஸ்ல கூட தான் ஏற முடியாது. சொல்லுங்க நீங்க. சிலபஸ் தான், சிலபஸ் படிக்கிறதும் இல்ல, சிலபஸ்க்குள்ள ஏறதும் இல்ல, இறங்குறதும் இல்ல. அப்புறம்
2: என்னை பிடிக்க முடியும், ஆனால் இழக்க முடியாது.
1: நீ பெரிய கவிதை பார்க்க. என்னை பிடிக்க முடியும், ஆனால் இழுக்க முடியாது. பக்கவாயா? ஐயோ, வெக்கப்படுறான். நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார்.
2: என்னை பிடிக்க முடியாது, ஆனால் இழுக்க முடியும்.
1: என்னை பிடிக்க முடியாது, ஆனால் இழுக்க முடியும். ஏமா பதில் சொல்லாம யாராவது? நீராவியா?
2: நேரம்.
1: நேரம். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அப்புறம்
2: என்னை உடைத்தால் தான் பயன்படுத்த முடியும். நான் யார்?
1: என்னை உடைத்தால் தான் பயன்படுத்த முடியுமா? உழைத்தா உடைப்பா?
2: உடைத்தா?
1: என்னை உடைத்தால் தான் பயன்படுத்த முடியும். குறி பார்த்து சொல்ற மங்கி என்பது மிக சரியான பதில். அடுத்தது
2: தலையில போட முடியாத கேப் எது?
1: தலையில போட முடியாத கேப் எது? ஏன் என் தலைய பார்த்தே சொல்ற? சொல்லுப்பா, வா பக்கவா.
2: எஸ்கேப்.
1: எஸ்கேப். நானும் 12 மணிக்கு உங்ககிட்ட இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும்டா. ம், அவ்வளவுதானா? சூப்பர், ஃபண்டாஸ்டிக், அருமையா சொல்லிட்டாங்க. அடுத்தது என்னது? இருங்க, பெண்கள் பக்கம் போயிட்டு வந்துடுறேன். ஏமா அடுத்து யார் என்ன? உங்க பாட்டு பாடுறீங்க நீங்க, என்னமா சொல்ல போறீங்க?
3: கவிதை.
1: கவிதை? என்ன கவிதைமா?
3: எனக்கு
1: பயம் தான், ஏன் தெரியுமா? இறந்து விடுவேன் என்று அல்ல, உன்னை மறந்து விடுவேன் என்று. கனிஷ்கா கிச்சிட்டு போ. நெக்ஸ்ட்.
3: ஒரு கடிதம்
1: சொல்லுமா?
3: சுனாமி வந்தா பால் என்ன ஆகும்?
1: சுனாமி வந்தா பால் என்ன ஆகும்? மில்காமா? என்னமா ஆகும்? மில்க் ஷேக் ஆகும். உங்க தோழியிலே சொல்லிட்டாங்க. அப்புறம் அவ்வளவுதானா? சூப்பர். அடுத்து ஒரு குரூப் இருக்கு. என்னமா உங்க பேர் சொல்லுங்கம்மா?
3: ரூமிகா.
1: ரூமிகா என்ன சொல்ல போறீங்க?
3: பாட்டு பாடுவா?
1: பாட்டு பாடவா? கேட்டு பாடவா? சரி, பேரு?
3: வினோதம்.
4: என்ன

0: என்னமா பாடுறாங்கப்பா, என்னமா பாடுறாங்கப்பா. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி நினைவோம் நேர்களே.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம் அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி திருச்செங்கோட் நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: இன்றைய கலக்கலான கல்லூரிகளாட்ட குண்டலப்பட்டி வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேரலையில் இணைந்திருக்கிறார் JS லீலவினோதன். லீலவினோதன் இணைப்பில் இருக்கீங்களா?
11: கல்லூரி மாணவ மாணவிகளோடு
10: மெய் மறந்துட்டீங்க. சரிங்க லீலவினாதன், எனக்கு ஒரு ஆசை உண்டு. சரிங்களா?
11: உங்களுக்கு ஒரு ஆசையா?
10: மாணவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கவிதைகள் நிறைய வந்து கண்டினியூவா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் நிறைய கவிதை நடையில நிறைய வாசிப்பு வந்து அதிகமா வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளு, எங்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் ஒரு கவிதை
11: சொல்லுங்களேன்.
10: நீண்ட நெடு கவிதைகளா?
11: நிச்சயமா சொல்றேன், நிறைவுக்குள்ள சொல்றேன். சரிங்களா?
10: சரிங்க.
11: சரி, ஒரு மாணவியில் இருக்காங்க. என்னம்மா பாட்டு பாட போறீங்களா? யார் பேர் சொல்லுங்க?
12: எம்மா அனு.
11: அனு.
12: இந்துமதி. எஸ். ராஜலட்சுமி.
11: ராஜலட்சுமி.
12: பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்.
11: பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்.
12: தேர்ட் இயர்.
11: ஓகே, சொல்றீங்களா? பாடுறீங்களா? 1 2 3.
12: எருமைக்கு கூட

0: மானோ ரோஷெல்லாம் வீல விட்டாச்சுடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சுடா, வெளிய சொல்லாம உள்ள அழுகுறேன்டா, வெளிய மனசெல்லாம் இங்க கணக்கு இல்லடா, அட உதிரி நான் தண்ட சோறு குயினு குயினு.
1: அறிஞர் பெருமக்களாக கிரி, நீ சாதாரண கிரியா மத்த கிரியா சொல்லுங்க, சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க?
2: நாங்க பாட்டு பாடு
1: பாடுங்க. நாலு பேருமா? பேரு கிரி.
3: திருப்பதியும்
1: அரவிந்தன் திருப்பதிக்கு கிரி எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாடல் பாடுறா. 1 2 3

0: வீட்டு சௌக்கியமானா நீங்க சௌக்கியமே. நீ பார்க்கையில் காதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பல்லவியே சரணம் சரணத்துல இருந்தா பல்லவிக்கு வர மாட்டேங்கிறாங்க, பல்லவியில இருந்தா சரணத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. பிச்சு நீங்க சூப்பர் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து ஏதோ கவிஞர் பெருமக்கள் ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கா, விடுகதை சொல்றேன் இருந்தாங்க. சொல்லுங்க வாங்க, நீங்க சொல்றீங்க. ஒண்ணு சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா செல்வராஜ்
2: சொல்லுங்க. இளவநாதன்,
1: நீங்க கவிதை வேற கேட்டிருந்தீங்க இல்லையா?
2: நிச்சயமா
1: கவி பேரரசு வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, அது நமக்கு பிடிச்ச கவிதையும் கூட.
2: சொல்லுங்களே,
1: அதாவது சொல்லட்டுங்களா?
2: சொல்லுங்க.

0: அவளோட இருக்க.
1: பொன்னந்தி மாலையிலும் பூமலரும் வேலையிலும் விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும் கவிதையரும் பேய் பிடித்து ஆட்டுதடி என்னை கண்கள் இரண்டும் திறந்திருந்தும் காண்பதில்லை உன்னை. தொலைபேசி அடித்தாலும் சொந்தங்கள் சிரித்தாலும் சுளை சுளையாய் பணமெல்லாம் தொகை தொகையாய் வந்தாலும் அவை வந்து மூளைக்குள் முட்டுவது இல்லை. தாய் மொழியோடு கரைதல் போல் முக்தி பிரிதில்லை. குருவோடு வந்த தமிழ், குருவோடு வந்த தமிழ் என் குடும்பத்து பொருள் இல்லை. காளி வந்து என் நாவில் எழுதவில்லை. சிறு கடுகளவு உள்ளதெல்லாம் காலம் தந்த ஞானம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த கவிதையை உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா?
0: சிறப்பா சொல்லிருக்கீங்க.
1: மாணவர்களும் உற்சாகம் ஆயிட்டாங்க. அடுத்து வந்து பாட்டு பாருங்களா ராஜா. கடிச்சோக் யார் கடிச்சோக் சொல்றது சொல்லுங்க சொல்லுங்க.
2: எலி என்ன செஞ்சா யானையாக முடியும்?
1: தம்பி ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. அதாவது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்ன படிக்கிறீங்க?
2: தேர்ட் இயர்.
1: தேர்ட் இயர்ல அடுத்த செமஸ்டர்ல வரப்போகுது இந்த கொஸ்டின். எலி வந்து என்ன செஞ்சா யானை ஆகும்? எலி பேண்ட போட்டா, எலி பேண்ட போட்டா எலி பேண்ட் ஆயிரும். பாத்தீங்களா எப்படி இருக்காங்க நெருப்பா? அப்புறம் அவ்வளவுதானா? அடுத்து சார் நீங்க சார். நூறுக்கும் ஐ மீன் ஹண்ட்ரடுக்கும் 105 ஹண்ட்ரட் ஃபைவுக்கும் நடுவில் என்ன இருக்கும்? ஜீரோ இருக்கு. என்னடா செல்லம் இப்படி ஆயிப்போச்சே செல்லம். கொஸ்டின் லீக் அவுட் ஆயிப்போச்சு. அப்புறம் அப்புறம் ஏன் நீ பேச, ஏன் நீ பேச, அவ்வளவுதான். சரி சூப்பர். இங்க வந்து கோட் சூட் எல்லாம் போட்டு சாங் போட்டு வந்திருக்காங்க. நீ என்னமா ஆயிரு? என்னடா இந்த கம்பி மேல ஏறவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் ஜோரா கை தட்டுங்க, கோரா கை தட்டுங்கன்ற மாதிரியே இருக்கு. சொல்லுங்க பாடுங்க. 1 2 3
3: கூட்டிட்டு போவானா?

0: சூப்பர் சூப்பர் எல்லாம் அருமைப்பட்டாங்க. ஒரு கை தட்டு கொலைக்கு யாருமா கடிச்சோக்க சிந்தனைக்கு நீ தர்மபுரியில உன் கல்வெட்டே வைக்கணும் சொல்லட்டாமா. அதுக்கு வந்து ஏன்னா 1, 2, 3 தெரியாதுமா, அதனால முட்டை போடுது கரெக்டா. தம்பி கவனிங்க, மரமே இல்லாத காடு என்ன காடு நீங்க சொல்லக்கூடாது. சிம் கார்டு என்பது மிக சரியான பதில். உங்களுக்கு 10 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. நீங்க
1: உடம்பே இல்லாதவனுக்கு 9 சட்டை.
0: உடம்பே இல்லாதவனுக்கு 9 சட்டை. உடம்பே இல்லையா 9 சட்டையாமா? அந்த சுற்றுலாக்கிற பையனை பார்த்தே சொல்ற மாதிரி இது. உடம்பே இல்லாதவனுக்கு 9 சட்டை. என்ன சட்டை? வெங்காயமா? தம்பி அவன் பேர் என்னப்பா? தேடுமா பேர் என்ன?
2: ஹரிகணேஷ்.
0: ஹரிகணேஷுக்கு ஒரு முறை ஜோரா கை தட்டுங்க, ஒரு ஓ போடுங்க. ஹரிகணேஷ் இன்னொரு முறை ஓ போடுங்க. தம்பி பாத்து கேள்ச்சிட, பாத்து கேள்ச்சிட, நிகழ்ச்சி முடியறப்பா.
2: கிரிக்கெட்ல எடுக்க முடியாத ரன்.
0: கிரிக்கெட்ல எடுக்க முடியாத ரன். என்ன ரன்? என்ன கிரிக்கெட்ல எடுக்க முடியாத ரன்? சிம்ரனா? அதாவது சிம்மரனு ஜோதியாலாம் எங்க செட்டு சரியா? உங்க அளவுக்கு தம்பி உங்க செட்டு யாரு?
2: எங்க செட்டு மமிதா போஜி
0: சார். அவர் சொல்றான் எங்க செட்டு எப்பயுமே சமந்தாதான் சார்ன்றான். சரி, இப்ப வந்து நிறைய மாணவிகள் நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைவா ஒரு பாட்டு பாட போறாங்க, நம்ம வந்து கேட்டுருவோம். 1, 2, 3 சொல்லாம உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் பவித்ரா.
0: பவித்ரா.
3: என்னோட பேர் சௌந்தர்யா.
0: சௌந்தர்யா.
3: சத்யபிரியா. திவ்யா. புவனேஸ்வரி.
0: இந்த 5 ஃபைவ் ஸ்டாரும் ஒன்று இணைந்து ஒரு சூப்பரான பாட்டு பாடுறாங்க.

0: வந்தாங்க, ரொம்ப சிறப்பிச்சாங்க. அதே மாதிரி மாணவ மாணவிகள் பாட கடி ஜோக்கு அது கவிஞர்லாம் நிறைய பேர் அள்ளி அள்ளி விட்டான். மீன் நீ தான் எனக்கு ஏனு அப்படிலாம் அள்ளி அள்ளி விட்டாங்க. தம்பிகள் தங்கைகள் எல்லோருக்கும் பண்பலை சார்பா நன்றிகள். இப்போ நிறைவுக்கு வருகிறது கல்லூரிகளாட்டா எங்க ஒரு ஓப்பனுங்க போடுங்க பத்துல பத்துல. நாங்கள் நிலையம் திரும்புகிறோம். கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் பண்பலை சார்பாக நன்றி. நிறைவுக்கு வருகிறது இன்றைய கல்லூரி கலாட்டா.
1: இதுவரை இன்றைய கலக்கலான கல்லூரிகளாட்ட குண்டலப்பட்டி வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வளம் வந்தது. நேரலையில் இதுவரை இணைந்திருந்தார் ஜே எஸ் லீல வினோதன். கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியில் கல்லூரி வாழ்க்கையை பயணத்தை கண்முன் நிறுத்திய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12 மணி. இன்று வளம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 சிவரஞ்சினி நாடகம் கேட்கலாம். பனிரெண்டு 40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநிலச் செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வேளாண்மையில் உயிர்வேலியின் பங்கு என்ன என்பதை பற்றி விளக்குகிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வசுமதி அவர்கள். 2:30 பூங்கொத்து. இன்று பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். இன்று மாலை 5 மணிக்கு மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். இன்று மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இன்று 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல். இந்த இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லோடு விளையாடு. இன்று இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லோடு விளையாடு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இன்று இரவு 9:30 இடைவிடாத இசைமலை. இன்று இரவு 10:00 சுகமான ராகங்கள். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் சுகமான ராகங்கள்.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுனே. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
4: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said that the Jan Dhan Yojana has delivered unprecedented scale and transformative outcomes with an unparalleled impact. Under the Pradhan Mantri Jan Dhan Yojana, more than 59 crore accounts have been opened so far, with total deposits amounting to 3,17,000 crore rupees. The scheme was launched by Prime Minister Modi on this day in 2014. As the world's largest financial inclusion initiative, the scheme continues to redefine access to banking for all Indians. Under the scheme, 78% of the accounts have been opened in rural or semi-urban areas, and approximately 56% of accounts are owned by women. India is currently operating 24 nuclear power reactors across 7 sites, with a total installed capacity of 8.78 gigawatt. According to Department of Atomic Energy, 9 additional reactors are under construction. Nuclear energy has emerged as an important component of India's development journey, contributing not only to electricity generation but also to healthcare, agriculture and various industrial applications. The Nuclear Energy Mission for Viksit Bharat aims to achieve 100 gigawatt of nuclear power capacity by 2047. India's nuclear energy program is built on the principle of safety first, guided by stringent regulatory oversight, multiple layers of protection and comprehensive emergency preparedness. It safeguards people and the environment while providing reliable low-carbon electricity. The death toll in devastating Nepal-Tibet flash floods has risen to 392, while 1,468 people remain missing on both sides of the border. Nepalese authorities reported 910 people missing, while officials in Tibet said 558 people remained unaccounted for. Nepalese security personnel have evacuated more than 800 people from the affected districts. The catastrophe has triggered a major rescue effort by India, with External Affairs Ministry saying 290 Indian nationals in Nepal remain uncontactable. The missing Indians include hydropower workers.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: ஆகாஷ்வாணி நாடகமலரில் இன்று நேயர்கள் கேட்கவிருப்பது சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி. கிருஷ்ணமூர்த்தி, துரை ராமலிங்கம், எஸ். கலாவதி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் ஏ. மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
6: ரஞ்சனி
7: சொல்லுங்க,
6: நம்ம கல்யாணம் ஆகி இனிய வாழ்க்கை இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. கல்யாணத்தே நிலா
7: காய்ச்சாத பாலிலா. ஆமாங்க, இந்த

0: சந்தோஷம் நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அதோட ஒருத்தர் நம்மளை எப்படி அழகாக வாழ்த்திருக்காருன்னு பாருங்களேன்.
1: அதை படிய,
0: இதோ படிக்கிறேங்க. வண்ண மலர் அழகாக,
1: ஆஹா,
0: வானில் முழு நிலவாக,
1: அடடடா,
0: அமுத தமிழ் மொழியாக,
1: ஆஹா,
0: வாழையடி வாழையாக வாழ்கன்னு வாழ்த்திருக்காருங்க.
1: சூப்பர்மா, சூப்பர். அது நிச்சயமே அமையும் ரஞ்சனி, நமக்கு உண்டான பந்தம் அப்படிப்பட்டது.
0: ஆமாங்க, பொதுவாக திருமணம்ன்றது ஜாதக பொருத்தத்தில் அமையும், மன பொருத்தத்துலேயும் அமையும், ஏன் காதல் கல்யாணமும் இருக்குது. ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் அமைஞ்ச இந்த பொருத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது.
1: சரியாக சொன்னேன், இது இசையிலே இணைந்த பொருத்தம்.
0: கரெக்டுங்க, இரண்டு மனம் சேர்ந்தது தான் திருமண வாழ்க்கை. இங்கே இன்னொன்று இருக்குங்க, உங்கள் பேர் சிவா.
1: ஆமாம்.
0: என் பேரு ரஞ்சனி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ராகம் ஆயிட்டோம்.
1: சிவரஞ்சனி, ரஞ்சனி, சிவரஞ்சனி.
0: சரியா சொன்னீங்க
1: ரஞ்சனி. இப்போ நான் சொல்றது கேளு. ஒரு பாடகனோ பாடகியோ தன் பாடலின் மூலம் மற்றவங்களை மயங்க செய்வது தான் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். அத்தோடு நம்ம அனுபவிச்சு பாடும்போது வரக்கூடிய பரவசம் இருக்கே, அடடடா, அதுக்கு இணையா எதுவுமே கிடையாது.
0: ஆமாங்க, அந்த இசையோட நம்ம ரெண்டு பேரும் இசைப்பட இணைந்து வாழணும் அப்படின்றது தான் அந்த ஆண்டவனோட விருப்பம். நம்ம அப்படியே வாழலாங்க.
2: வணக்கம். கேட்டு திறந்து இருந்ததுன்னு இந்த அட்வொகேட் ஆனந்த் உள்ள நுழைஞ்சிட்டேன், அதுக்காக என்ன தப்பா நினைச்சிடாதீங்க.
0: வாங்க அங்கிள், வாங்க வாங்க.
2: வரமா?
0: அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும் அங்கிள்.
2: ரஞ்சனி, மாப்பிள்ளைக்கு என்னை பத்தி சொல்லுமா?
0: சிவா, இவர் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு.
2: ம், அட்வொகேட் ஆனந்த். நான் ரொம்ப பாப்புலர். நீங்களும் என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே
1: சார். ம், நான் கேஸு வழக்குன்னு எதுலேயும் சம்மந்தப்பட்டதில்லை.
2: ஓஹோ,
1: அதனால் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை.
2: அப்படியா? அதனால் பரவாயில்ல. இப்போ ரஞ்சனி அறிமுகப்படுத்தின மாதிரி அவள் அப்பாவோட ஃப்ரெண்டாகவே இருக்கேன். நான் அட்வொகேட் ஆனந்த், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே
1: அங்கிள், எங்கள் முதல் விருந்தாளியா நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: நான் வீடு தேடி வந்ததில் சந்தோஷப்படும் மொதல் ஆள் நீங்கள் தான்.
0: என்ன அங்கிள், ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க?
2: நோ, அப்படி ஒன்றும் இல்லை. உங்கள் வரவேற்பில் நான் குளிர்ந்து போயிட்டேன். இப்போ நான் தான் சந்தோஷமாக இருக்கேன். அது சரி, நான் வரும்போது அப்படியே வாழ்வோன்னு பேசிக்கிட்டு இருந்தது காதில் விழுந்தது. கல்யாணம் ஆன உடனே திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அது நல்லது தான்.
1: அப்படி ஒன்றும் பெரிய திட்டம்லாம் கிடையாது.
2: ம்,
1: நாங்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்தோம்.
2: ஓஹோ, அப்போ சிவ பூஜையில் கரடி புகுந்த மாதிரின்னு சொல்கிறீங்க
1: அங்கிள். வரும்போது வேற ஒன்று சொன்னீங்க, இப்போ கரடின்னு சொல்கிறீங்க. அடுத்தது நிறையா.
2: இவன் என்னோட தொழிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு.
0: அங்கிள், அவர் விளையாட்டா சொன்னதை தப்பா நினைக்காதீங்க.
1: நீங்க தான் பாப்புலர் வக்கீல்னு சொல்லிட்டீங்களே.
2: ஆமா, ஊரே அப்படி சொல்லுதுன்னு சொன்னேன்.
0: ஏங்க அங்கிள் எப்பவுமே ரொம்ப பிஸின்னு அப்பா சொல்லுவாரு.
2: அதுவும் உண்மைதான். உங்க கல்யாணத்துக்கு கூட வர முடியலன்னா பாத்தீங்களேன், அந்த அளவுக்கு பிஸி. நிறைய கேஸ், நீங்களே சொல்லுங்க. தொழில திறமை இருந்தா கேஸ் நிறைய வரத்தானே செய்யும்.
1: சரியா சொன்னீங்க அங்கிள். ஆமா, நீங்க என்ன கேஸ் எடுத்து நடத்துறீங்க?
2: அப்படி கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது இந்த காலத்துல சர்வசாதாரணம். அதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? அந்த நல்ல எண்ணத்துலதான் நான் அவங்களுக்காக டைவர்ஸ் கேஸ் டீல் பண்றேன்
1: அங்கிள். பள்ளத்தை பார்த்தா அதுல மரம் செடி வளரக்கூடிய விதைய நாம நட்டு வைக்கணும். யாரையாவது அந்த குழிக்குள்ள தள்ளணும்னு நினைக்க கூடாது. இப்போ நீங்கள் சரியான இடத்துக்கு வரல. எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் மனசளவில் சங்கமமாகி அடுத்து இசையில் சங்கமமாகி அதில் பயணிக்க முடிவு பண்ணியிருக்கோம்.
2: ஓஹோ,
1: இதில் மனஸ்தாபங்கள் உருவாக எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால் உங்களுக்கு இங்கே வேலையும் இருக்காது.
2: ஓஹோ சிவா, அவசரமும் கூடாது ஆவேசமும் கூடாது. நாட்டு நடப்பை சுட்டி காட்டினா அவ்வளவுதான். இந்த காலத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் புரிதல் இல்லாமல் போகிறதுனால டைவர்ஸ் கேஸ் அதிகமாகிட்டு தான் இருக்குது.
1: நன்றி அங்கிள். டைவர்ஸ் பற்றி பேச வந்திருந்தா தயவு செய்து உங்கள் தொழிலை வேறு இடத்துல பாருங்கள். ரொம்ப நன்றி.
2: புரியுது புரியுது. நான் இனிமேல் இங்கே இருந்தால் இவங்களே போக சொல்லுவாங்க போல இருக்கு.
3: ஓகே.

0: நான் போயிட்டு வரேன்.
1: ரஞ்சினி, ரஞ்சினி.
2: என்னங்க?
1: அவரு இங்க அங்கிளா வந்து வாழ்த்த வரல, வக்கீலா வந்து பிரிக்க நினைக்கிறாரு.
2: எனக்கும் கூட அப்படிதாங்க மனசுல படுது. எந்த இடத்துல என்ன பேசணும்ன்ற இங்கிதம் கூட அவருக்கு தெரியலங்க. அதை மறந்துடுங்க.
1: எப்படி மறக்க முடியும்? பெரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பெரிய மனசு அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே.
2: உண்மைதாங்க. அவரை என்னுடைய அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு நான் வெக்கப்படுறேன். சிவா, தயவு செஞ்சு என் அப்பாவை தப்பா நினைச்சிடாதீங்க.
1: என்ன ரஞ்சினி, நீதான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? கலகத்தையே உண்டாக்கிட்டு போனவரோட ஒரு இசைக்கலை பொக்கிஷத்தையே கொடுத்த உன் அப்பாவை நான் ஒப்பிட்டு பார்ப்பேனா?
2: அது போதுங்க. இனிமேல அவர் பேசுனதை நினைச்சு குழம்பாதீங்க.
1: எப்படி முடியும்?
2: முடியுமே. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
1: என்ன வழி?
2: சொல்றேன். இசையில இவ்வளவு ஈடுபாடு உள்ள உங்களுக்கு நான் மனைவியா வந்தது மகிழ்ச்சி தானே?
1: கண்டிப்பா, அதுல சந்தேகமே கிடையாது. மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும்.
3: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும்.
2: சிவா, நீங்க சொன்னது என்ன சந்தோஷப்படுத்த சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க?
1: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டுன்னு தான் பைத்தியமா இருந்தேன். எனக்கு இருந்த ஒரே காதலி.
2: என்ன காதலியா?
1: ஆமா, அதிர்ச்சியா இருக்கா?
2: ஆமாங்க, ஆச்சரியமா இருக்கு.
1: இது சத்தியம். உண்மையிலேயே எனக்கு ஒரு காதலி இருக்கா?
2: யாருங்க அது?
3: எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்.
2: அப்படியா? சிரிக்கட்டும் சிரிக்கட்டும், நீங்களும் சிரிங்க.

0: ரஞ்சனி, என்ன கையில ராகத்தோட வந்திருக்க?
1: ஐயோ, இது காப்பிங்க.
0: நான் அதுதான்ப்பா சொன்னேன், உன் கையால காப்பிய கொடுத்தா அது காப்பி ராகம். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.
1: இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சரி சரி, பாடுனது போதும், காப்பி குடிங்க.
0: ரஞ்சினி, இதுல நீ பாதி எடுத்துக்கோ.
1: அப்படியா? அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
0: நீ பாதி நான் பாதி கண்ணே,
1: அருகில் நீன்றி தூங்காது கண்ணே. போதும் போதுங்க, ரொமான்ஸ் இருக்கட்டும், நம்ம எதிர்கால திட்டம் பத்தி பேச கூப்பிட்டீங்கல்ல, இப்ப பேசலாமா?
0: பேசுவோம், அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை கூப்பிடுறேன், அம்மாவும் கூடவே இருக்கட்டும். அம்மா அம்மா, எந்த நாருயிரே.
2: சிவா சிவா, உன் அம்மாவே வந்துட்டம்பா.
0: அம்மா, உங்களை நினைச்ச என்ன ஆச்சரியம், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்கம்மா, எல்லாரும் சேர்ந்தே பேசுவோம்.
2: நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல நினைத்ததை சொல்லிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறவங்க, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடணும், நிறைய கச்சேரி பண்ணணும், அதுதான்ப்பா என் ஆசை.
0: அம்மா, இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். முதல்ல கச்சேரி கிடைக்கணும், அடுத்தது எங்க ரெண்டு பேருக்குமே பாட வாய்ப்பு கிடைக்கணும்.
1: அப்போ ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா?
0: இப்ப நீ கேட்டியே, அது சரியான கேள்வி. அப்படி சான்ஸ் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைச்சாலும் அதை அதிர்ஷ்டமாவே ஏத்துக்கணும். வாடா
3: தங்கச்சி, எப்படிமா இருக்க?
1: நான் நல்லா இருக்கேனா.
0: ஹே, என்னடா, என்ன விசாரிக்காம ரஞ்சனியை விசாரிக்கிற?
3: அதுக்கு காரணம் இருக்குடா, தங்கச்சி நல்லா இருந்தா உன்னை கவனிப்பாங்க, உனக்கு ஒரு குறையும் இருக்காது. அது மட்டுமல்ல, வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்கா காஃபி கிடைக்கும், சரிதானே தங்கச்சி?
1: சரிதானா அண்ணா, உங்களுக்கு இப்ப காஃபி வேணும், சரி நான் கொண்டு வரட்டுமா?
3: சிவாவுக்கு
1: உங்க ஃப்ரெண்ட் இப்பதானா காஃபி குடிச்சாரு.
3: ஓஹோ, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே.
0: விஜய், வேற விளக்கம் ஏதாவது இருக்கா?
3: இருக்குடா, நீங்க விருப்பப்பட்டா சொல்றேன்.
1: என்னன்னு சொல்லுங்கண்ணா.
3: தங்கச்சி, நீயும் சிவாவும் மேடையில கச்சேரி செய்யக்கூடிய பாடகர்கள், நான் எப்படி?
0: உனக்குலாம் பாடவே வராது.
3: யாரு சொன்னது? நானும் பாடகம் தான்.
0: நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே.
3: நானே பெருமையை சொல்லிக்க கூடாதுரா? இருந்தாலும் சொல்றேன், நான் மேடை ஏறி பாட வழி இல்லைனாலும் தினமும் என் கச்சேரி நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் ஒரு பாத்ரூம் சிங்கர்டா.
0: டேய் டேய் டேய், என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. விஜய், இதுக்கு நீ ஒரு பாட்டே பாடிக்கலாம்டா.
3: பாடலாம், தொண்டை கரன்னு இருக்குடா.

0: டேய், தொண்ட கரகரப்பா இருக்குன்னு சொன்ன, நீ பாடின பாட்டு கூட கரகரப்பிரியா ராகம் தான்டா.
1: சரிப்பா, ஆளை விடு, நான் இதோட நிறுத்திக்கிறேன்.
0: விஜய், நாங்க எதிர்கால திட்டத்தை பத்தி பேச நினைச்சோம்டா.
1: நீ கவலை விடுறா, அதுக்காக ஒரு நல்ல தகவல் சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். அதை மறந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன்.
2: அப்படியாண்ணா?
1: ஆமாமா.
2: அப்ப கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுறீங்களா?
1: நானே இனிப்பான செய்தியை தான் சொல்ல வந்தேன்.
2: விஜய்,
1: இனிமே என் தங்கச்சி ரஞ்சனியோட பாட்டு எல்லாரு காதலையும் ஏனாக பாய போகுது. ஆண்டி சிவா, உனக்கு சந்தோஷம் தானே?
0: ஏய் விஜய், நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்டா.
1: ரஞ்சனி, உனக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள்மா.
2: நன்றி அண்ணா.
1: சிவா, லேடி வாய்ஸ் பெட்டர் சாய்ஸ்னு சொல்லி தங்கச்சிக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: ஏய் விஜய், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. ஏய், உன்னை புரிஞ்சிக்காம கிண்டல் பண்ணதுக்கு ஐ அம் வெரி சாரிடா.
1: நான் மன்னிக்க மாட்டேன்டா.
0: ஏண்டா
1: சிவா, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு நீ என்ன புரிஞ்சுக்கலடா. நமக்குள்ள இருக்கிறது வெறும் உறவல்ல, இது நட்பின் உணர்வு. இதுல குறைகள் தெரியாது, தெரியவும் கூடாது. சரி, உன் வைஃபிடம் சொல்லி ஸ்வீட் கொண்டு வர சொல்றா.
0: உடனே சொல்றேன்டா. டேய் விஜய், மியூசிக் அகாடமியில் நடந்த ரஞ்சனோட கச்சேரிக்கு ஃபீட்பேக் எப்படிடா வந்திருக்கு தெரியுமா?
1: பிரமாதம்னு பாராட்டு மெசேஜ் நிறைய வந்திருக்குடா. ரஞ்சனிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு பல பேர் வாழ்த்திருக்காங்களா மெசேஜில்.
0: டேய், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா விஜய்.
1: ஆமாண்டா,
0: ரஞ்சனியோட வளர்ச்சி தான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு பெருமையும் கூட. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்னு எல்லாரும் பேசணும், அந்த அளவுக்கு நான் இருக்க போறேன்டா விஜய்.
1: ஆஹா ஆஹா, உன்னுடைய உணர்ச்சியை நான் பாராட்டுறேன்டா. ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது எனக்கும் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா சிவா.
0: ஆமா, உன்னுடைய சாதனை என்னன்னு எனக்கு சொல்லவே இல்லையே.
1: என்னடா அப்படி கேட்டுட்ட? என் தொப்பைய பாரு. இதுக்கு உபயமே என் மனைவிதான். மனைவி அமைவதெல்லாம்
0: இதே தாண்டா என் மனைவி கிட்ட நான் சொன்னேன்.
1: சிவா, இது உனக்கும் எனக்கும்னு, சிவா இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் நினைக்காத. எல்லா கணவன்மார்களும் சொல்லக்கூடியதுடா. என்ன, ஒரு சில பேர் வருத்தத்தில் சொல்லுவாங்க. சரி, அதை விடுற, உன்னுடைய அடுத்த திட்டம் என்னடா?
0: ஏய், நான் அவளுக்கு தொடரும் நிழலா இருக்கணும்னு தீர்மானமே பண்ணிட்டேன்டா.
1: இதுவும் நல்லா இருக்கு சிவா. இருந்தாலும் ஒரு நண்பனா நான் ஒன்று சொல்றேன்டா, இதையும் மனசில் வச்சுக்கோ. காலையில் நிழல் பெருசாக இருக்கும்.
0: ஆமாம்.
1: உச்சி வேலையில் நிழல் இல்லாமல் கூட போயிடும்.
0: விஜய், ஏன் ரஞ்சனிக்கு என் உதவி எப்போதும் தேவை. ஹே, நானும் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன்.
1: ஓகே ஓகே, நீ உன் ஒய்ஃபுக்கு ஃபுல் டைம் ஹெல்ப்பராக இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லைடா. அது உன் பெருந்தன்மை, அதை நான் முழு மனசோட பாராட்டுறேன்டா. கேரியான்.
0: தேங்க்யூடா. அம்மா அம்மா.
2: என்னப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்க? ரஞ்சனியோட கச்சேரிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே போவீங்க, சேர்ந்தே வருவீங்க. இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கியே, ரஞ்சனி எங்க?
0: அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால நான் திரும்பி வந்துட்டேன்.
2: அதை ஏன்பா இவ்வளவு வருத்தமா சொல்ற? உண்மையிலேயே உனக்கு உடம்பு தான் சரியில்லையா, இல்ல மனசு சரியில்லையா?
0: அம்மா, அதை விடுமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்.
2: இருப்பா, தலைவலினா சொல்லு, சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன்.
0: அம்மா, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம்.
2: வேற என்னதான் வேணும்?
0: அம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், இப்ப எனக்கு தேவை தனிமை, அமைதி வேணும், நிம்மதி வேணும், போதுமா?
2: எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுற?
0: அம்மா, நீயே சொல்லுமா, இது நாள் வரைக்கும் ரஞ்சனி கச்சேரின்னா அவளை அங்க கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே இருந்து கச்சேரி முடிஞ்சதும் அழைச்சிட்டு வந்திருக்கனா இல்லையா?
2: ஆமா. இன்னைக்கு என்னாச்சு?
0: அம்மா, இனிமே அது தேவை இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுமா.
2: என்னடா சொல்ற, எனக்கு புரியும்படியா சொல்லு.
0: அம்மா, என்னை எதுவுமே கேட்காத.

0: ஏய் டேய், எங்கடா போற?
1: அம்மா ப்ளீஸ், என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுமா? நான் போறேன்.
0: ஆண்டவா, என்ன நடந்ததுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவனும் ஒண்ணுமே சொல்லாமலே போயிட்டான். சிவா இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவன் அமைதி வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அமைதி இல்லாம ஆகிட்டான்.
2: சிவா, சிவா,
3: விஜய், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சிவாவுக்கு மனசு சரியில்லைன்னு உள்ள போயிருக்கான். நீ என்னன்னு பாருப்பா. ஒண்ணுமே புரியாம நான் குழப்பத்திலே இருக்கேன்ப்பா.
2: ஆண்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போய் பாக்குறேன்.
3: சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ.
2: சிவா, டேய் சிவா, டேய் சிவா, டேய், உனக்கு என்னடா ஆச்சு? அதுவும் தனியா சோகமா அறையில உட்கார்ந்துருக்க?
1: விஜய், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ரஞ்சனிக்கு நான் எப்போதும் நிழலா இருப்பேன்னு சொன்னா இல்லையா?
2: ஆமா.
1: அப்ப உச்சி வெயில்ல நிழலே இருக்காது நீ தான் சொன்ன?
2: ஆமா.
1: அப்ப எனக்கு புரியலடா. எனக்கு இப்பதான் அது கூட அர்த்தம் புரிஞ்சுது.
2: சரி, அப்படி என்னதான் ஆச்சு?
1: ரஞ்சனியோட கச்சேரி சபால இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா?
2: ஆமா.
1: நான் இங்க இருக்கேன். ஏன் தெரியுமா?
2: ஏன்?
1: அந்த விழா தலைவர் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து, நீங்க போயிட்டு வாங்க, மேடத்தை கச்சேரி முடிஞ்சதும் நாங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் சொல்லிட்டாருப்பா. எனக்கு இடம் கொடுத்து உட்கார கூட வைக்கலப்பா.
2: அடடா,
1: அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு.
2: என்னது
1: அது? எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுடா.
2: டேய் சிவா, இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா. ரஞ்சனிக்கு சமமா உனக்கும் திறமை இருக்கு. பாட பாட ராகம், மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க. நீ உன் திறமைய மூடி வைக்காத. அது உனக்கு பின்னால ரோகமா போனாலும் போகலாம்.
1: ரோகமா?
2: ஆமா, அதுதான்டா வியாதி. நீ உன் இழப்ப நினைச்சு வருத்தப்பட்டா அதுதான் வியாதி. சிவா, நான் மறுபடியும் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். ஒரு பாடகரை தேங்காய் மூடி பாகவதர்னு கிண்டல் பண்ணியது அந்த காலம். சொல்ல போனா என்னுடைய தாத்தாவுக்கு அந்த பேர் தாண்டா இருந்தது. ஆனா இந்த காலகட்டம் வேற மாதிரி. இப்போ வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குதுடா. அதை புறம் தள்ளினா அதனால நஷ்டம் நமக்கு தாண்டா. அதை நினைச்சு பின்னால வருந்துவதுல பயனே இல்லை. அதனால நீயும் முயற்சி செய்ய. முயற்சி இருந்தா மட்டுமே அதிர்ஷ்டமும் நமக்கு துணையா வரும். என்னடா புரியுதா?
1: புரியுதுடா விஜய், புரியுது.
2: சிவா, ஒரு பாடகர் எப்படி இருக்குன்னு சொல்றா, அதையும் கேட்டுக்கோ. ஒரு மேடை கச்சேரியில பாடகர் நல்லா ஆலாபனம் செய்து பாடிக்கிட்டு இருந்தாராம். ஆடியன்ஸ்ல நிறைய பேரு ஒட்டா விட்டு தூங்கிட்டாங்களாம். ஆனா மேடைக்கு முன்னால அமர்ந்திருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தலைய ஆட்டி பாத்துக்கிட்டே இருந்தாராம். அதுல பாடகர் ரொம்ப குஷி ஆயிட்டாராம். நம்ம பாட்டை ரசிச்சு கேக்க ஒருத்தராவது இருக்கிறாருன்னு நல்லா பாடி முடிச்சாரண்டா.
1: பிரமாதம், ஒரு பாடகன் எப்படி இருக்கணும்னு சொல்ற, அது சரிதான். ஆனா நீ சொன்ன கதையில அந்த பாடகர் பாட்டை பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ரசிகர் தலை அதுக்கு பிறகும் ஆடிக்கிட்டே இருந்துதான். என்ன அவர் தலை ஆடுதலை?
2: அப்படி இல்லடா, உனக்கு ஒரு உந்து சக்தி வரணும்னு தான் சொன்ன. என்னுடைய இந்த ஆலோசனை கணவன் மனைவிக்குள்ள போட்டிய உண்டாக்குவதற்கு இல்ல, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய உண்டாக்குறதுக்கு தான். அத மறந்துடாத. முதல்ல நீ வெளியே வா.
1: ரூம் அவுட்டா?
2: வெரி குட் சிவா. இந்த ஹியூமர் சென்ஸ் இருந்தா கஷ்டம் கூட கஷ்டமா தெரியாதுடா. நான் உன்னை வெளி உலகத்துக்கு வர சொன்ன. இந்த உலகம் உன்னை வரவேற்க காத்து இருக்குடா.
0: ஒவ்வொரு
1: பாட்டுக்கும் நிறைய கைத்தட்டல் கிடைச்சிருக்கும். எல்லாரும் உன்னை பாராட்டிருப்பாங்க. அந்த பாராட்டு மழையில உன்னையே நீ மறந்துருப்ப. உன்னையே மறந்துருக்கும் அந்த நேரத்துல என்னோட ஞாபகம் எப்படி வரும்? அது வரவே வராது.
0: என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமை தானே?
1: அப்படிதான் நினைச்சேன், ஆனா அது இப்போ இல்லை.
0: ஏன் இப்படி மாறிட்டீங்க?
1: ஒரு பிரபல பாடகிக்கு முன்னால நான் அவங்க கணவனா நிக்கிறது மரியாதை கிடையாதுன்னு நேத்தி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லாம இருக்கலாம், ஆனா அவமரியாதை இருக்க கூடாது.
0: அப்படி என்னங்க நடந்துச்சு?
1: அது உனக்கு தெரிய வேண்டாம், அது என்னோட இருக்கட்டும்.
0: நேத்து கச்சேரி முடிஞ்சதுமே நான் உங்களை தேடினேன், உங்களை எங்கேயுமே காணும். அப்புறம் அவங்களா வாடகைக்கு கார் ஏற்பாடு பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க.
1: அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும்.

0: அதுவும் நல்லதுதான். அதுவே உனக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்கும்.
1: நீங்க பேசுறது எல்லாமே என்ன குறை கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்குங்க.
0: பரவாயில்லையே, நீ இது வரைக்கும் புரிஞ்சுக்காதத இப்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு.
1: இத பாருங்க, எனக்கு பக்க பலமா இருந்து என்னை வளர்த்து விட்டதே நீங்க தான். ஒரு கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவனோ அவங்க வளர்ச்சியில ஆனந்தம் தாங்க வளரணும். அதுக்கு உதாரணமா இருந்த நீங்க இப்ப ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு ஆசையா வந்த எனக்கு அதை எப்படி சொல்றதுனே தெரியலங்க.
0: ரஞ்சனி, நான் உன்னை தப்பா நினைக்கல, அப்படி நினைக்கவும் மாட்டேன். ஆமா, நீ சொல்ல வந்த சந்தோஷமான செய்திய சொல்லு.
1: அது வந்து எனக்கு வெளிநாட்டு கச்சேரி ஒண்ணு
0: புக் ஆயிருக்குன்னு சொல்ல போற. ஐ அம் ஹாப்பி. இப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ.
1: சொல்லுங்க.
0: நான் உன் கூட வர தயாரா இல்ல ரஞ்சினி. உன்னால பேச முடியலையா? அப்ப உன் மௌனத்தை சம்மதம்னு நான் எடுத்துக்கோவா?
1: என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க.
0: உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதையும் நானே சொல்றேன், வெளிநாடு போக எனக்கு இடம் இருக்காது.

0: சொல்ல போற. ஐ அம் ஹாப்பி. இப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ.
1: சொல்லுங்க.
0: நான் உன் கூட வர தயாரா இல்ல ரஞ்சினி. உன்னால பேச முடியலையா? அப்ப உன் மௌனத்தை சம்மதம்னு நான் எடுத்துக்கோவா?
1: என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க.
0: உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதையும் நானே சொல்றேன், வெளிநாடு போக எனக்கு இடம் இருக்காது, அவ்வளவுதானே. ஆனா இதை நான் எதிர்பார்த்ததுதான். எனக்கு அதுல ஏமாற்றம் கொஞ்சம் கூட கிடையாது. நீ தனியாவே போயிட்டு வா.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அட்வொகேட் ஆனந்த் வந்திருக்கேன். அதுவும் சரியான நேரத்துல வந்திருக்கேன் போல இருக்கு.
0: சரியான நேரம் கிடையாது சார், எங்களுக்கு சரியில்லாத நேரம்.
2: சிவா மாப்பிள, அதத்தான் எனக்கு சரியான நேரம்னு சொன்னேன்.
1: அங்கிள், உங்களைதான் நான் இங்க வர வேணாம்னு சொல்லி இருக்கோம்ல.
2: எஸ், நானும் இத்தனை நாளும் ஒதுங்கித்தான் இருந்தேன். உன் அப்பா இருக்கானே, அவன் தான் உன்னை பார்த்துட்டு வர சொன்னான். என் பொண்ணு பிரபலமான பாடகி, அவன் இப்ப எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னான். இங்க வந்து பார்த்தா உன்னோட புருஷன் உன்னை தனியா போக சொல்றாரு. அவர் ஏன் அப்படி போக சொல்றாருங்கிறது தான் முதல் கட்ட விசாரணை. சிவா மாப்பிள, நீ ஏன் ரஞ்சினிய தனியா போக சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: அட்வொகேட் சார், அத உங்க பிரச்சனையாக்க நான் விரும்பல.
1: ஆமா அங்கிள், எங்க விஷயத்துல உங்க மூக்கு நுழைக்காதீங்க.
2: நான் உன் அங்கிள்மா, உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது?
1: அங்கிள், உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருக்கா?
2: எஸ், பக்கத்துல ஒரு கேஸ பத்தி விசாரிக்கணும்.
1: விசாரிச்சிட்டு வாங்க, எங்க அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.
3: ஓகே, நான் கட்டாயம் திரும்பி வருவேன், வரேன்.
4: ரஞ்சினி, நீ சரியா சொல்லி அனுப்பிட்ட. அந்த ஆளு எப்ப வந்தாலும் அவன் தொழில நினைச்சுக்கிட்டே வரான், அதை பத்தியே பேசுறாப்புல.
1: அம்மா, அவர் கேஸ் பிடிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி பண்றாரு, அதுக்கு கேன் வாஷும் பண்றாரு. நாளைக்கு நீங்க வேணா பாருங்க, ரோட்ல டைவர்ஸ் வேணுமான்னு கேட்டு கூவி கூவி வியாபாரம் பண்ண போறாரு.
4: நீ புத்திசாலி பொண்ணுமா.
1: அம்மா, சிவா என்ன மட்டும் தனியா வெளிநாடு போக சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: ரஞ்சினி, வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கணும், அதைத்தான் சிவா சொல்லியிருப்பான். நீ போயிட்டு வாமா.
1: இருந்தாலும் அவர் முழு மனசோட சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையேமா.
4: அதையெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத, அவன் ஃப்ரெண்டு எடுத்து சொன்னா எல்லாம் சரியாயிடுமா. வாடா விஜய், நீ இந்த நேரத்துக்கு வந்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன், நீயும் சரியா வந்துட்ட.
5: என்ன ஆண்டி, இப்போ என்ன நினைக்க கூடிய அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான சமாச்சாரம்?
4: போய் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசு, அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான்.
5: சிவா, அம்மா உன்னோட பேச சொல்றாங்களே, என்னடா விஷயம்?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லடா
1: அண்ணா, அத நான் சொல்றேன். வெளிநாட்டுல ஒரு கச்சேரிக்கு என்ன கூப்பிட்டாங்க.
5: வாழ்த்துக்கள் தங்கச்சி.
1: தேங்க் யூ அண்ணா.
5: அம்மா, சிவா என்ன சொன்னமா?
0: நான் ஓகே சொல்லிட்டேன்டா.
5: அப்புறம் என்ன
1: அண்ணா? அவர் என்ன தனியா போக சொல்லிட்டாரு.
4: வேற விஷயத்தை பத்தி பேச போறானாமே.
1: பேசட்டும்மா, பேசட்டும், ரெண்டு பேரும் பேசிட்டு வரட்டும்.
4: நான் சொல்றேன் ரஞ்சினி, நீ கண்டிப்பா வெளிநாடு போகத்தான் போற. இத நான் என் மன மகிழ்ச்சியோட சொல்றேம்மா. எனக்கு அந்த ஆசை இருந்தது, ஆனா அது நிறைவேறல. என் மருமக, உனக்கு அந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா, அதை நிச்சயம் தவற விடக்கூடாது.
1: அம்மா அவசரப்படாதீங்க, அவங்க வரட்டும்.
4: வரட்டும் வரட்டும்,
1: வாங்க.
5: என்னன்னா, நீ நினைச்சபடியே வெளிநாடு போக சிவாவுக்கு சம்மதம்.
1: அண்ணா சொல்லுங்கண்ணா, அவர் முழு மனசோட சம்மதிச்சிட்டாரா?
5: சந்தேகமே வேண்டாமா.
1: அண்ணா, அவரும் என் கூட வருவாரான்னு கேளுங்கண்ணா.
0: என்ன சொல்ற, நானும் உன் கூட வரணுமா?
1: நான் மட்டும் தனியா போகணும்னு சொல்லவே இல்லையே. அந்த வெளிநாட்டு கச்சேரிக்கு என் கணவரும் கூட வர சம்மதிச்சா மட்டும்தான் நான் வருவேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நான் இதையெல்லாம் சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அப்போ இருந்த மனநிலைமையில இதெல்லாம் காது கொடுத்து கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்களே எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டு என் மேல கோவப்பட்டீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் நான் அந்த நேரத்துல மௌனமா இருந்துட்டேன்.
0: ரஞ்சினி, ரஞ்சினி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐ அம் வெரி சாரி ரஞ்சினி, ஐ அம் வெரி சாரி.
1: ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கோவத்துக்கு முன்னாடி பதில் பேசக்கூடாது, பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அதுதாங்க நான் செஞ்சேன், அவ்வளவுதான்.
5: பொறுமையா இருந்தே நீ சாதிச்சிட்டே தங்கச்சி.
4: ஆமா, நீ உள்ள போய் சிவா கிட்ட என்னதான் சொன்ன? அந்த ரகசியத்தை என்கிட்டயும் சொல்றியா? உள்ள போலாமா?
5: ஆண்டி, நான் இங்கே சொல்றேன், எல்லாருமே கேக்கட்டும் சரியா? சிவாவும் ரஞ்சினியும் ஒரு தராசின் இரண்டு தட்டுகள், ரெண்டு பேருமே சமநிலையில் உள்ள பாடகர்கள், திறமையானவர்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆண்டி. ஆனா

0: அது எடை போட்டு பார்க்க கூடாது. எப்போதும் சரியான அளவா அந்த முள்ளு காட்டாது. ஏற்றம் இறக்கமா இருந்தாதான் அது வாழ்க்கைக்கு அழகு.
1: ரஞ்சினி, ரஞ்சினி
2: சொல்லுங்க.
1: விஜய் என்ன தெளிய வச்சுட்டான். இப்ப எனக்கு கச்சேரிக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசை பயணமும் ஆரம்பிக்க போகுது. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் பூக்கும் கால்.
0: ரெண்டு நதிகள் தனித்தனியா போனா அவைகளால பக்கவாட்டில் உள்ள நிலங்கள் அதிகமா பயன்பெறும்.
3: உள்ள வரலாமா?
2: வாங்க அங்கிள்.
3: ஏமா ரஞ்சினி, உங்க அப்பாவுக்கு என்னமா பதில் சொல்றது?
2: சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
1: நான் சொல்றேன், சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ரஞ்சினி சிவரஞ்சினி.
4: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது சிவரஞ்சினி நாடகம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர்: பாடகர் சிவாவாக வி கிருஷ்ணமூர்த்தி, வக்கீல் ஆனந்தாக துரை ராமலிங்கம், சிவாவின் அம்மாவாக எஸ் கலாவதி, சிவாவின் நண்பன் விஜயாக ஸ்ரீனிவாச முருகன், பாடகி ரஞ்சனியாக ஏ மேரி புஷ்பலதா ஆகியோர்.
5: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
6: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2014 இதே நாளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 12 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுவதாக அவர் கூறியுள்ளார். 59 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் அரசின் மானியங்கள், நலத்திட்ட உதவிகள் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஊரக மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 56% கணக்குகள் பெண்களின் பெயரில் உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான அடித்தளத்தை பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் நிதி பாதுகாப்பை பிரதமரின் ஜன்தன் திட்டம் வகுத்து தந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்நாளையொட்டி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் அறிவாற்றலை கொண்டு செல்லும் பணியை சமஸ்கிருதம் காலங்கடந்து செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தத்துவம், நாகரீகம், கலாச்சார பாரம்பரிய அறிவாற்றல் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமஸ்கிருதம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள உலக சமஸ்கிருத தின வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் பாரம்பரிய சிந்தனையையும் ஆக்கத்திறனையும் அறிவாற்றலையும் சமஸ்கிருதம் மக்களுக்கு எடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் நேர்மறையான மாற்றங்களை இம்மொழி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சமஸ்கிருத மொழியை அதிக அளவில் மக்கள் கற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்திலும் ஆண்

0: ஆன்மீகத்திலும் வேரூன்றி உள்ள ரக்ஷாபந்தன் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் நாளாக இது உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில் அன்பின் வலிமையை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சிகரமான ரக்ஷாபந்தன் திருவிழாவை கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்களிடையே மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொண்டுவரும் நாளாக ரக்ஷாபந்தன் அமையட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நல்லிணக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ரக்ஷாபந்தன் நாளில் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதனிடையே பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் ரக்ஷாபந்தனையொட்டி நடைபெறும் விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று பங்கேற்கிறார். அம்ரித்சரில் உள்ள பொற்கோவிலில் நாட்டிற்காகவும் பஞ்சாப் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் நடைபெறும் சேவா பூஜையிலும் அவர் பங்கேற்கிறார். திரு சிவராஜ் சிங் சௌஹான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றவும் திட்டமிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற்ற இந்தியா கனடா நிதியமைச்சர்களின் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைக்கு பின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கனடா நிதியமைச்சர் பிரான்கைஸ் பிலிப் ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இவ்வாண்டு மார்ச் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கனடா ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்திற்கு இவ்வாண்டு இறுதி வடிவம் கொடுக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார நிகழ்வுகள் மற்றும் இரு நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, நிதி மற்றும் வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் இருநாட்டு நிதி அமைச்சர்களும் விவாதித்தனர். 2030 ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனடா டாலராக உயர்த்துவது என்றும் நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இந்தியா தயாராக உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நாட்டில் 8.78 GW மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 9 அணுமின் உலைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும், மின் உற்பத்தி மட்டுமின்றி வேளாண்மை, மருத்துவம் மற்றும் தொழிலக பயன்பாட்டுக்கும் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அணுசக்தித்துறை கூறியுள்ளது. 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு 100 GW அணுமின் உற்பத்தி திறனை எட்டுவதற்கான அணுசக்தி இயக்கம் நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு முதலிடம் என்ற அடிப்படையில் அணுமின் திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு உலைகள் பன்னெடுக்கு பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டப்படுவதாகவும், ஒட்டுமொத்த அவசரகால தயார்நிலை உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த வகையில் அணுமின் உற்பத்தி நாட்டில் நடைபெற்று வருவதாகவும் இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. வெங்காய தட்டுப்பாட்டை சமாளிக்க மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கிலிருந்து 450 டன் வெங்காயம் இன்று காலை கண்டா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தில்லி கொண்டுவரப்பட்டது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தேவையான அளவு வெங்காயம் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கொல்கத்தா, எர்ணாகுளம், குவஹாத்தி, வாரணாசி, லக்னோ, பட்னா, சண்டிகர், ஜம்மு மற்றும் அம்ரித்சர் நகரங்களில் தட்டுப்பாடின்றி வெங்காயம் கிடைக்க சரக்கு லாரிகள் மூலம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் உள்ள கேந்திரிய பண்டார் ரேஷன் கடைகள் மற்றும் வாகனங்கள் மூலம் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காய விற்பனை நேற்று முதல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்புக் குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள குழப்பம் காரணமாக எரிபொருளின் விலை உயர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். 41 அத்தியாவசிய உணவுப் பொருட்கள்

விலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்டங்களில் உற்பத்தியாகும் பிரத்யேக பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சென்னையில் இன்னும் ஓரிரு நாட்களில் பசுமை அங்காடிகள் மூலம் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். அசாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 76 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி காவல்துறையின் வடக்கு சரக சிறப்பு காவல் படையினர் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ISI அமைப்புக்கு ஆதரவான சமூக வலைதளத்தை முடக்கியுள்ளனர். கடந்த 2024 ஆண்டிலிருந்து பாகிஸ்தானின் புலனாய்வு அமைப்புக்கு சமூக ஊடகம் மூலமாக தகவல் அளித்து வந்ததையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து செல்போன் சிம் கார்டுகள் துபாய் வழியாக பாகிஸ்தானுக்கு கடத்தப்பட்டிருப்பதையும் அவர்கள் உறுதி செய்துள்ளனர். தாய்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஜெஃப்ரே சு குவான் இ லீ இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஏய் விஜயா, இந்த ஹோட்டல்ல சாப்பாடு சூப்பரா இருக்குல்ல?
1: ஆமா ரவினா, இந்த ஹோட்டல் நான் அடிக்கடிக்கு வர ஹோட்டல் தான். இங்க சாப்பாடு எப்பவுமே சூப்பரா இருக்கும். இன்னும் வேணா சொல்றேன், என்ன கொஞ்சம் சாப்பிடு நீ.
0: இல்ல இல்லடி, எனக்கு போதும், இதுவே என்னால சாப்பிட முடியல.
1: என்ன சொல்ற, நிறைய சாப்பாடு இன்னும் இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ண போறோம்?
0: பரவாயில்ல விடு, குப்பையில போட்டுட்டு போயிடலாம்.
1: இதெல்லாம் குப்பையில போறதுக்கு நம்ம வாங்கியிருக்கோம்.
0: ஏன்டி அப்படி கேக்குற?
1: ஆமா, பின்ன உன் தட்டுல இருக்க அந்த சாப்பாடு உன் கைக்கு வரத்துக்கு எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க தெரியுமா? முதல்ல விவசாயி வந்து விதை போட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிருப்பாரு, மாச கணக்குல அந்த பயிரை வளர்த்து அறுவடை பண்ணிருப்பாரு. இது இல்லாம போக்குவரத்து, சமையல் அறன்ட்டு எல்லாரோட உழைப்பும் இதுல இருக்கு.
0: உண்மைதான், ஆனா நம்ம மட்டும் இந்த உணவை வீணாக்காம இருந்தா என்ன மாற்றம் வரப்போகுது?
1: இந்த மாதிரி சொல்றதுனாலதான் எந்த மாற்றமும் வர்றது இல்ல. மாற்றம் நம்ம கிட்ட இருந்துதான் வரணும். ஒரு ஒருத்தரும் தேவைக்கு அதிகமா சாப்பாடு எடுக்காம தேவையான அளவு மட்டும் சாப்பாடு எடுத்துக்கிட்டா உணவு வீணாகிறத தடுக்க முடியும்.
0: சரியா சொன்ன. ஆனா மீதமாகிற உணவை நம்ம என்ன தாண்டி பண்றது?
1: அப்படி கேளு. முதல்ல நல்லா இருக்கிற சாப்பாட பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்ல அப்படின்னா சாப்பாடு யாருக்காவது தேவைப்படுதான்னு பார்த்து அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். வீட்டுல சாப்பாடு மீந்துச்சுன்னா அது அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு யாராவது கொடுக்கலாம். அதுவும் இல்லனா ஆதரவற்றவங்க யாருக்காவது கொடுக்கலாம். இல்ல உணவு வந்து கழிவு பொருளா மாறிடுச்சு அப்படின்னா அத உரமா மாத்தலாம்.
0: சரி, இதனால வேற என்ன பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு வரப்போகுது?
1: உணவு வீணாக்குறதுனால தண்ணீர் தட்டுப்பாடு, மின்சார தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, இது மாதிரி பிரச்சனைலாம் வர்றது மட்டும் இல்லாம இயற்கையும் பாதிக்கப்படும். குப்பையில நம்ம உணவை போடுறதுனால சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். அதே நேரத்துல பல பேரு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம காத்துட்டு இருக்காங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரவினா.
0: சரியா சொன்ன. இனிமேலு எனக்கு தேவையான அளவு மட்டும்தான்ப்பா நான் ஆர்டர் செய்வேன். ஒருவேளை அதுக்கும் மீதமா இருந்துச்சுன்னா அதை நான் வீணாக்காம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன்.
1: இதுதான் நல்ல பழக்கம். உணவை மதிக்கிறதும் விவசாயியோட உழைப்பு மதிக்கிறதும்

0: Boom.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் கேம்ப் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியால எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆபீசர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களும் கல்லூரி அல்லது பாலிடெக்னிக் மாணவர்களும் பொதுப்பிரிவினர், 15 வயது முதல் 35 வயது வரை உள்ளோரும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகியோர் பங்கேற்கலாம். இதற்காக ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in என்ற இணையதளமாகும். பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும். அடுத்த அறிவிப்பாக மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 500,000 ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை இருக்கலாம். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப் செட்கோ கடன் திட்டம். பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள். தனிநபர் கடன் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேயர்கள் இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:10. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் இனிமையான நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கடத்திக்குட்டை சிவகாமி மாணிக்கம், முத்து என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
6: மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: பண்பலை இசைப்பாடும் நேரம், நண்பகல் 1:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. வத்தல் மலை சவுதுமணி, பாரத விலாஸ் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:26. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீ மகாலட்சுமி
9: தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
8: தருமபுரி.
10: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.

0: ஒரு டீ போடுங்க
1: தம்பி, ஊருக்கு புதுசோ?
0: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
1: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
0: என்ன சொல்றீங்க, புரியலையே.
1: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
0: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
1: டீ எப்படி?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
0: என்ன விஷயம்னா?
1: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க? ஆமா.
0: ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
1: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
0: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
1: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா. அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
0: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
1: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
0: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

0: நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் அவருக்கு வந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. பட் ஆனால் வந்து ஒரு 1 மந்த்தாகவே வந்து அவருக்கு வந்து பசி இல்லை. வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குது, பசி இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த 1 மாத காலங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாந்தி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாந்தி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகியிருக்காரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு, இல்லை இது எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொல்லி எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க. பார்த்தாக்க நல்ல உள்ள பெரிய கேன்சர் கட்டி அடைச்சிக்கிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடை வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து வாமிட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு அதை தடுத்துக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணிச்சு. டக்குன்னு நாங்கள் வந்து உடனே பயாப்சி எடுத்துட்டோம், எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு உடனே சிடி ஸ்கேனும் எடுத்தோம். பார்த்தா அந்த சிடி ஸ்கேனில் கேன்சர் கட்டி தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து அந்த 1 மாத காலத்தை வந்து அந்த பசி இல்லை, வாமிட்டிங் வந்தது செஞ்சதுன்னு உடனே மருத்துவரை போய் அணுகி செஞ்சு பண்ணினதுனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் நம்ம 100% க்யூர் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து என்னை அன்பான பண்பலை நேர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து அந்த சிம்டம்ஸ், அதாவது பசி இல்லையா, வயிறு திம்முன்னு இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதுதான், உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், எண்டோஸ்கோப் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் பண்ணிடும். அதேமாதிரி போன வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து என்கிட்ட வந்த இதே மாதிரி தொந்தரவு, பசி இல்லை, வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே திம்முன்னு இருக்குது, படுத்துக்கலான்னே இருக்குது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க, வெளியவே வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த தொந்தரவும் இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செஞ்சு பண்ணி கேட்கலன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வேறு ஒரு என்னோடய பேஷண்ட்டே ஒருத்தர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பண்ணினதுனால பண்ணோம், வந்தார். அது பார்த்து செஞ்சு பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அதாவது அந்த உப்பு, அந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு டெஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பண்ணோம்னா, அவருக்கு வந்து சோடியம் வந்து வெறும்

0: 118 தான் இருந்தது, ஆல்மோஸ்ட் 140 பக்கம் இருக்கணும். இந்த சோடியம் எவ்வளோ கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணுன்னா, குடல் மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். குடல் நல்லா வேலை செஞ்சு மூமெண்ட் ஆனால் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி கீழே போகணும் செய்யணும் பண்ணும். அதனால் அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திம்மன் ஆகிடும் செஞ்சிடும். அதனால் வந்து பசி இல்லை செயலை பண்ணலன்னா நம்ம வந்து குடல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான்றதை நினைக்கக்கூடாது. பசி இல்லைனாக்கா அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், அதுதான் நான் சொல்லுவேன். 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், மீதி 10% வேறு காரண காரியங்களுக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செயல்பட்டுது. அதனால் கொஞ்சம் உடனே இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருங்க.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நேயர்கள் இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு. இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: பண்பலை கவிப்பாடும் நேரம், நண்பகல் 1:35. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க கோடியூர் சென்றாயம்பட்டி எம் ஆறுமுகம் அவர்கள். இதோ நேர்களே உங்களுக்கும் அந்த விருப்ப பாடல்.

வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. மேட்டூர் காளையனூர் பி ரங்கசாமி, மச்சான பார்த்தீங்களா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

இதுவரை அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கி இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி வங்கிக் கணக்குகளுக்கு மேல் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதில் 56% மகளிர் என்றும், ஊரக மற்றும் நடுத்தர நகர்ப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 19 தேதி நிலவரப்படி இத்திட்டத்தில் உள்ள மொத்த இருப்பு தொகை 3,17,000 கோடியாக அதிகரித்துள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தில் 41,29,00,000 ரூபாய் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு இதன் பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளது. ஜன்தன் வங்கிக் கணக்கு, ஆதார், கைபேசி எண் ஆகியவற்றின் இணைப்பின் மூலம் எவ்வித கசிவுகளோ இடைத்தரகர்களின் ஆதிக்கமோ இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்களின் நிதி நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. வங்கி சேவையை வாடிக்கையாளரின் வீடுகளுக்கே கொண்டு சேர்த்தது ஜன்தன் திட்டம் என்று பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல துணை மேலாளர் திரு முருகானந்தம் தெரிவித்துள்ளார்.
1: வங்கி சேவையை மக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்வதில் ஜன்தன் யோஜனா முக்கிய பங்காற்றியது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது ஒரு வங்கி கணக்கு மட்டுமல்ல, இது ஒரு குடும்பத்தை பேங்கிங், சேவிங்ஸ், கிரெடிட் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ், பென்ஷன், டிபிடி, டிஜிட்டல் பேங்கிங் என்ற முழுமையான ஃபைனான்சியல் எக்கோ சிஸ்டத்திற்குள் கொண்டு வரும் ஒரு உன்னதமான தேசிய முயற்சியாகும்.
0: இத்திட்டத்தின் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளி ஒருவர் தெரிவிக்கிறார்.
2: என் பேர் கீர்த்தனா, கருமண்டபம். ஜன்தன் கணக்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு பணத்தை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வந்து நேரடியாக எங்களுக்கு வந்துடுது. என்ன போன்ற குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் வங்கி சேவைக்கான கதவை திறந்ததோடு மட்டுமல்லாமல் எதிர்கால பாதுகாப்பிற்கான நம்பிக்கையும் அளிச்சிருக்கு.
0: தர்மபுரி மாவட்டத்தில் 4,07,000 ஜன்தன் வங்கிக் கணக்குகள் உள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் தெரிவித்துள்ளார்.
3: நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கப்பட்டது. ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர்டிராப்ட் வசதியும் பெறலாம். தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது.
0: சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதர சகோதரிகளுக்கிடையே அன்பையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, வளம், வெற்றியை இவ்விழா கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக

0: அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் தில்லியில் தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாட்டு அறையில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டதோடு தகவல் சேகரிப்பு மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தனர். இதனிடையே ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் நேபாளம் சென்றிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நேபாள அரசுடன் பேசி அவர்களுக்கான உதவிகளை செய்வதோடு விரைவில் அவர்களை மீட்டு வருவோம் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இந்தியர்கள் 290 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ள நிலையில் 1545 பேர் காணவில்லை என்றும் வெளியுறவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே திபெத் நாட்டில் உள்ள அணை உடைந்ததால் நேபாளத்தில் மீட்பு பணிகளை நிறுத்தி வைத்து அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நேபாள காவல்துறை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை, கடலூர், மதுரை, திருவள்ளூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தால் கட்டப்படும் என்று வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், மனை மேம்பாடு திட்டத்தின்கீழ் 564 மனைகள் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, கிருஷ்ணகிரி, கடலூர், சேலம், ராணிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டங்களில் அமைக்கப்படும் என்றார். சென்னை மாநகர் சிஐடி நகரில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 குடியிருப்புகள் வாடகைக்கு விடும் திட்டத்தின்கீழ் கட்டப்படும் என்றார். சுய சான்றளிப்பு மூலம் வழங்கப்படும் கட்டடங்களுக்கான பரப்பளவு 5000 சதுர அடியாக உயர்த்தப்படும். சிறிய வணிக கட்டடங்களுக்கு சுய சான்றளிப்பு மூலம் திட்ட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் கூடுதலாக 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கடைகள் கட்டப்படும். 10 கோடி ரூபாய் செலவில் விற்பனை அங்காடிகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை பெரம்பூரில் சாலையோரங்கள் மற்றும் ஆட்சேபகரமான பகுதிகளில் வாழும் ஏழை எளிய வீடற்ற மக்களுக்கு பெரம்பூரில் 111 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 462 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், விலையை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்று உறுதியளித்தார். ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர் சூழல் காரணமாக விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் கூறிய அமைச்சர், சர்க்கரை அதிகமாக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே சர்க்கரை விலை உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விலைவாசி உயர்வு குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய போது, கடந்த மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பேசுகையில், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வு ஏற்பட்டபோது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் முதலமைச்சர் சார்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை புழல் சிறையில் முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கைதிகளின் நிலை, அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து சிறைத்துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். திமுகவில் 110 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு வசதியாக தொகுதிகளை பிரித்து அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிவிப்பு வெளியிட்டார். இதன்படி 2 தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் வீதம் நியமிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் கைரேகை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது.

0: பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகிற 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தற்போது சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வேளாங்கண்ணி பாத யாத்திரையாக வருகின்றனர். கடற்கரை, கலைத்தெரு, பழைய வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் நாளை மறுநாள் தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவள்ளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நிலையத்தின் நேரம் நண்பகல் 1:55 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு கோயமுத்தூர் சின்னக்கல்லார் சோலையார் தலா 8 சென்டிமீட்டர் மழையளவும், கோயமுத்தூர் உபாசி சின்கோ தலா 7 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. சிவகங்கை, காரைக்குடி, திண்டுக்கல் நத்தம் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி 4 மூக்கு, சிவகங்கை, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, பெருஞ்சாணை அணை பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி புத்தன் அணை, ராமநாதபுரம், திருவாடனை, கன்னியாகுமரி குளச்சல் பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் தொண்டி, கோழிப்பேர்விளை, கன்னியாகுமரி சிவலோகம், தென்காசி குண்டாறு அணை, கிருஷ்ணகிரி கிழவரப்பள்ளி அணை, தென்காசி கருப்பநதி, நீலகிரி பந்தலூர் பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.5 டிகிரி செல்சியஸும், கோயமுத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 12.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.
2: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
3: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
2: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும்.

0: பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாசவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 2 மணி.
1: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்விக்குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
2: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: அட, இதே போல சேலை நம்ம வள்ளி கூட வச்சிருக்காளே. வள்ளி, நீயே தானா?
2: நானே தான். கேட்டா தோழின்னு சொல்லிக்க வேண்டியது, ஆனா நாள் கணக்கா பார்த்து பேசிக்கிறது கூட கிடையாது. இப்படி எங்கேயாவது கடத்தருவுல பாத்துக்கிட்டாதான் உண்டு.
1: எங்க நான் கேட்டுற போறேன்னு நீ முந்திக்கிட்டியா? போன வாரம் தானே எங்க வீட்டு கொல்லையில தோட்டம் போட விதைகளை வாங்கும் போது நாம பார்த்து பேசிக்கிட்டோம்.
2: ஆமாமா, அங்க பாத்துக்கிட்டோம்ல. இதே போல. அது சரி, தோட்டம் போட்டாச்சா?
1: போட்டாச்சு வள்ளி. வீட்டுக்கு வந்தா எங்க இந்த தோட்டம் போடுற வேலையிலாம் ஒத்தாசு செய்ய சொல்ல போறேன்னு வீட்டுக்கே நீ வரலல்ல?
2: ஆமா ஆமா, மலையை தூக்கி இங்கிட்டும் அங்கிட்டும் வைக்கிற வேலையை தரப்போறீங்க. ஆ செல்வி, மொத வேலையா தோட்டத்துக்கு கம்பி வேலி போட்டுரு. செடிகள்ல காய்கறி எல்லாம் காய்ச்ச பிறகு ஆடு மாடுக்கு வந்து மேய்ஞ்சிட போகுது. அப்புறம் யாரையும் போய் குத்தம் சொல்லவும் முடியாது.
1: அது சரிதான் வள்ளி. ஆனா கம்பி வேலிக்கு பதிலா உயிர் வேலி போடலாம்னு இருக்கேன்.
2: உயிர் வேலியா? இத போட்டா தோட்டத்தை பத்திரமா பாத்துக்க முடியுமா? மொத இந்த உயிர் வேலினா என்ன?
1: சொல்றேன் சொல்றேன். உயிர் வேலி போடுறதால பயிர் எல்லாம் பாதுகாப்பாத்தான் இருக்கும். வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு என்ன அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவங்க. இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
3: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். விவசாயிகளுக்கு என்ன வந்து முக்கியம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு வயலில் வந்து நெல் பயிரோ ஏதோ ஒரு பயிரை வந்து வைக்கிறாரு. அவருக்கு முக்கியமானது என்ன? அந்த நெல் பயிர்லேருந்து வர நெல் மணிகளை வந்து பார்க்கணும். சேதம் எதுவும் விளைவிக்காமல் அந்த பயிரை வந்து அவங்க வந்து நெல் மணிகளாக வந்து மாற்றி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து அவர் முக்கியமாக நினைக்கிற ஒரு கூற்று. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த கால விவசாயிகளுக்கு வந்து பெரும் வந்து சவாலாக இருந்தது இல்லை. ஏன்னா மாதம் மும்மாறி பொழிந்ததுனால அவங்க காலத்தே பயிர் செய்தாங்க. அதனால் பயிர்களுக்கு தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள் அதனோட தாக்குதலும் வந்து அந்தந்த பருவத்தை பயிர் செய்கிறதுனால அதோட தாக்குதல் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளோட இருந்தது. அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரியான

விவசாயத்தை மேற்கொண்டதுனால விலங்குகளாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம விவசாயம் பண்ணுற முறைகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதிகப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி அதோட மோகத்தினால சூழ்நிலைக்கு ஏற்ற விவசாயம் செய்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வரவே மறந்துட்டோம். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அதிகப்படியான சவால்களை வந்து இக்கால விவசாயிகள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான சவால் என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம், விலங்குகளுக்கு காட்டில் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பயிர்கள் செய்கிற இடத்துக்கு வந்து விலங்குகள் வந்து பயிர்களை நாசம் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு வந்து மகசூல் வந்து கம்மியாகுது. இது ஒரு பிரச்சனையாக வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து பெருங்குறையாகவே வந்து நாங்கள் நடத்துகிற எல்லா ஒரு பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பண்ணையில் நம்ம வந்து பயிர் பண்ணிட்டோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் விவசாயிகள் அதிகப்படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைகளில் விற்கிற வேலிகள், அதாவது கம்பி வேலிகள் வாங்கி பயிர்களை சுற்றி வந்து நட்டு வச்சிடறோம். இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இயற்கை சூழ்நிலை வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படுது. எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படிலாம் நம்ம வந்து குறைக்கலாம், உயிர் வேலி எப்படி வந்து காலநிலை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்துது, உயிர் வேலியோட நன்மைகள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, உயிர் வேலி மூலமா நமக்கு என்னென்ன பொருளாதார நன்மைகள், சுற்றுச்சூழல் நன்மைகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல உயிர்வேலி அப்படின்றது என்ன? உயிர்வேலிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயிர் வகைகளை வந்து நடுவில் நட்டுட்டு அதோட சுற்றி வந்து நம்ம என்ன பயிர் பண்ணுறோம் அப்படின்னா, தாவர செடிகளை பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா கட்டை போன்ற உயரமாக வளரக்கூடிய மரங்களான சவுக்கு, தேக்கு, அந்த மாதிரி நிறைய மரங்களும் புதர் செடிகளும் முச்செடிகளும் நட்டு அதை வந்து கவாத்து அப்படிங்கிறது என்னென்னா ப்ரூனிங்னு சொல்லுவாங்க, கிளைகளை வெட்டி அகற்றுதல். நமக்கு தேவையான கிளைகளை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகப்படியான வளர்ச்சி வர கிளைகளை எல்லாத்தையும் வந்து வெட்டி நமக்கு தேவையான வடிவத்தில் அந்த உயிர்வேலியை கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிறது தான் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உயிர்வேலியை பார்த்துட்டோம். உயிர்வேலியோட தேவை என்ன இருக்குது நம்ம மக்களுக்கு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தையே எடுத்துப்போம். அதில் வந்து 57 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற கடற்கரை வந்து இருக்குது. அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அதிகப்படியான காலநிலை மாற்றம் வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் நிறையவே இருக்கும். திடீர்னு காத்தடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு மழை பெய்யாது, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகப்படியான வெயில் அடிக்கும் போது மண்ணில் இருக்க ஈரப்பதம் ஆவியாகுது, அதிக காற்று அடிக்கும் போது மேல்பரப்பு மண்கள் வந்து காற்றோட சேர்த்து அடுத்து கொண்டு செல்லப்படுகிறது. அதே மாதிரி இங்க சூழ்நிலையில சுற்றி இருக்கிற மதுராந்தகம், செய்யூர் போன்ற பகுதிகளில் இருக்கிற அதிகப்படியான காப்பு காடுகள்னு சொல்லுவாங்க, வேடந்தாங்கல் சரணாலயம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சரணாலயங்கள் வந்து அதை ஒட்டி இருக்கிற பகுதிகள் வந்து சிறிது சிறிதாக காடுகள் வந்து அழிக்கப்படுகிறதால அதுல இருக்கிற காட்டு பன்றிகள், மயில்கள், ஆடு மாடுகள், அதனால தொல்லைகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியா ஏற்படுது. அதே மாதிரி இந்த பகுதிகளில் இருக்கிற மண் எப்படி இருக்குது அப்படின்னா, வறண்ட மண்களாக இருக்கிறதுனால அது வந்து எளிதில் வந்து காற்றாலையும் மணலாலையும் வந்து அடித்து செல்லப்படுகிறது. அதனால் அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதிகப்படியாக குறையுது. அதே மாதிரி உயிர்வேலிகள் வந்து நட்டு வைக்கிறதுனால அதில் வந்து என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஒரு செடியை வந்து நட்டு வைக்கிறோம், அதில் வந்து பூ பூக்குது, அது என்ன பண்ணுது, அது வந்து வண்ணமயமான பூக்களை பூக்கும்போது அது வந்து தேனீக்களையும் நன்மை செய்யக்கூடிய வண்டுகள் அந்த மாதிரி வந்து அது வந்து கவர்ந்து இழுக்கிறதுனால இப்போ நடுவில் நம்ம பயிர் வச்சிருக்க நெற்பயிராக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய பூச்சிகள், தீமை விளைவிக்கக்கூடிய சுருள் பூச்சிகளாக இருக்கட்டும், தண்டு துளைப்பானாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் வந்து அதோட உணவாக நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து உட்கொள்றதுனால பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்குதல் வந்து குறைகிறது. உயிர்வேலினா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட முக்கியத்துவம் பார்த்துட்டோம், அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வயலுக்கு வந்து தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ என்னென்ன வகையான உயிர்வேலிகள் இருக்குது, அதை வந்து நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எந்த மாதிரியான உயிர்வேலியை தேர்ந்தெடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் வந்து முள் மற்றும் பாதுகாப்பு அறத் தாவரங்கள், அதாவது முட்கள் வந்து நிறைய வைக்கிற தாவரங்கள், அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, கலாய்க்காய், கிளுவை, கொடுக்காப்புளி, கருவேலம், சப்பாத்திக்கள்ளி, சதுரக்கள்ளி, கற்றாழை வேலி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இதெல்லாம் எங்கே பண்ணலாம் அப்படின்னா, ஆடு மாடுகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கிற சூழ்நிலையாக இருந்தது உங்கள் பகுதி அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, முட்கள் நிறைந்த தாவரங்களை வந்து பாதுகாப்பாரனா
உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்து உரத்தேவையையும் வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்க விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய தாவரங்கள், அதுக்கப்புறம் புரதச்சத்து மிக்க தாவரங்கள் வந்து நான் வந்து ஆடு மாடு வச்சுருக்கேன், அதுக்கும் வந்து

எனக்கு தீவனமாக நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளணும், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க நாங்கள் என்னை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண முருங்கை, சீமை கிழுவை அதாவது ஊரக்கொன்றை தாவரம், சவுண்டல், சுபாபுல், அகத்தி, சிற்றகத்தி, காட்டுக்கொன்றை, அந்த மாதிரியான தாவரங்களை உயிர் வேலியில் நட்டு வளர்த்தோம் அப்படின்னா அதை அறுவடை செஞ்சோ இல்லை கவாத்து பண்ணும்போதோ நம்ம வந்து அதோட எஞ்சிய இலைகளை வந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்கும்போது அதோட வளர்ச்சி பெருகுது. அதே மாதிரி அடுத்து என்னன்னா, நான் வந்து ஒரு இயற்கை விவசாயி, எனக்கு தேவையான உள்ளீடு அதாவது நான் வந்து இப்போ பூச்சிக்கொல்லி தயாரிக்கணும் அந்த மாதிரி தயாரிக்கிற இடத்துல இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, நொச்சி, சீமை அகத்தி, வேப்ப மரம், ஆடாதொடை, காட்டாமணுக்கு, எருக்கு, அரளி, திருக்கள்ளி, ஆமணுக்கு, இது போன்ற தாவரங்களை வந்து வேலியில் நட்டு இயற்கை வேலியோட நடுவில் நடுவில் இது எல்லா சூழ்நிலையும் சேர்ந்து இருக்கிற இடத்துலையும் நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒரே ஒரு தாவரத்தை மட்டும் நம்ம நட்டு வளர்த்து உயிர் வேலியை உருவாக்க முடியாது. ஒரே ஒரு தாவரம், இப்போ நான் வந்து கிழவையை மட்டுமே நட்டு ஒரு உயிர் வேலியை உருவாக்குறேன் அப்படிங்கிறத விட எனக்கு எல்லா தேவையும் இருக்கு. ஒரு கிழவை வச்சிங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு கிழவை வைக்கிறீங்க அப்படிங்கும் போது நடுவில் வந்து நான் வந்து இயற்கை பூச்சி விரட்டி தயாரிப்பேன், அதனால நான் வந்து நொச்சி செடியை வைக்கலாம். அதே மாதிரி தழைச்சத்து நிறைந்த கிளைரி செடி அதாவது உரக்கொன்றை தாவரத்தை நட்டு வளர்க்கும் போது நான் வந்து அதை அறுத்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாகவும் நான் வந்து போட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில எல்லா செடிகளும் விவசாயிகள் வந்து வைக்கலாம். அதே மாதிரி காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காற்று தடுப்பான் தாவரங்கள் அதாவது மரங்கள் நெட்டையா கட்டையா வளரக்கூடிய தாவரங்களான சவுக்க மரம், பூங்க மரம், பனை மரம், சீமை மூங்கில், வேம்பு மரம் அதெல்லாம் வந்து வளர்க்கலாம். அதே மாதிரி அடர் கொடிகள், புதர் செடிகள், அழகு வேலி அதாவது வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குற விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா, பிரண்டை, மருதாணி, காகித பூ, தீக்குச்சி, வேலி மல்லி, தாழம்பூ, அந்த மாதிரியான தாவரங்களை வளர்த்து அதை வந்து அழகு செடிகளாகவும் வச்சுக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம வந்து அது வந்து ஆடு மாடுகள்கிட்ட இருந்து நம்மளோட பயிர்களையும் வீடுகளுக்குள்ளே அது வராமல் இருக்கிறதையும் நம்மளால் தடுக்க முடியும். அடுத்து உயிர் வேலியின் முக்கிய நன்மைகள் பற்றி பார்ப்போம். இது என்னென்னா, முக்கியமாக அது வந்து கால்நடைகளிடமிருந்து சேதத்தை தவிர்க்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான விவசாயிகளுக்கிடம் இருக்கிற அறியாமை. அதில் வந்து என்னென்னா, கால்நடை சேதத்தை மட்டும் அது தடுக்கிறது கிடையாது, அதே மாதிரி காற்றின் வேகத்தை குறைக்கிறதுக்கும் வந்து சவுக்கு, தேக்கு போன்ற கிளைகளற்ற கட்டை போன்று வளரக்கூடிய தாவரங்கள் வந்து பயன்படுகிறது. அதே மாதிரி நிலத்தினோட ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துறதுக்கு உரக்கொன்றை, அகத்தி போன்ற இலைகளை வெட்டி பசுந்தால் உரமாக வயல்வெளிகளில் போடும்போது வயலுடைய ஊட்டச்சத்து தன்மை வந்து பல நாட்கள் கழித்து அது வந்து சத்துக்களாக மண்ணிற்கு வந்து அளிக்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து நிறைய மரங்கள், புதர் செடிகளை வளர்க்குறது மூலயமா என்ன ஆகுனோ, அதோட வேர்கள் வந்து மண்ணை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிறதுனால மண் அரிப்பு ஏற்படாமல் வந்து நமக்கு வந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி மேற்புற மண்ணோட சத்துக்களையும் நமக்கு வந்து பாதுகாத்து தருகிறது. அதுக்கு அடுத்த முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லுயிர் பெருக்கத்தை வந்து நமக்கு வந்து பேணி காக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பூ பூக்கிற செடி வச்சுருக்கீங்க, முள் இருக்கிற செடி வச்சுருக்கீங்க, அதே மாதிரி உரச்செடி வச்சுருக்கீங்க, அதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கும். அதோட பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து வராமல் தடுக்கிறது. அதே மாதிரி தேனீக்கள், வண்ணமயமாக இருக்கிற பூக்கள் வந்து தேனீக்களை வந்து பெருமளவில் கவர்ந்து இழுக்கிறதுனால மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாகிட்டு நமக்கு வந்து மகசூலம் வந்து அதிகமாகுது, பட்டாம்பூச்சிகளின் பெருக்கம் வந்து அதிகமாகிறது. பொறிவண்டுகள், பொறிவண்டுகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, வயலில் எந்த விதமான லார்வான்னு சொல்லுவாங்க புழுக்கள், அதாவது கூட்டுப்புழுக்கு முன்னாடி இருக்கிற பருவம் வந்து புழுக்கள்னு சொல்லுவாங்க, அந்த புழுக்களை வந்து பிடிச்சி சாப்பிட்றதான் பொறிவண்டோட முக்கியமான உணவு. இந்த பொறிவண்டுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வயலில் ஏற்படுற பூச்சி தாக்கம் வந்து குறையும். அதே மாதிரி சிலந்திகளும் நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சி தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவுமே லார்வாக்களை வந்து அந்த சிலந்தி வலையில் பிடிச்சி வைக்கிறது மூலயமா நமக்கு வந்து பூச்சிகளோட தாக்கம் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி இந்த உயிர்வேலியை பயன்படுத்துறதுனால நமக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கிறது. தேக்கு, வேம்பு அந்த மாதிரி மரங்கள் வந்து நீங்கள் நட்டு வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அதில் வர மரக்கட்டைகளை நம்ம வந்து விற்பனை செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி விறகுகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். மக்கிய இலைகள் என்ன ஆகுது அப்படின்னா, வயல்வெளிகளுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அதில் விளைகின்ற இலைகள் வந்து கால்நடை தீவனங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. உயிர்வேலி மூலமாக கிடைக்கிற கரணைகள் வந்து நம்ம வந்து அடுத்த விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து அவங்களையும் வந்து ஊக்குவிக்கலாம், உயிர்வேலியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம வந்து உயிர்வேலியின் மூலமாக கிடைக்கிற பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகள். அடுத்து உயிர்வேலியை எப்படி நம்ம வந்து அமைக்கலாம், ஒரு
ஒரு சரியான நிலத்தை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். அதே மாதிரி அதை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு, அதுக்கு தேவையான உயிர்வெளி செடிகளை வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து சிறந்தது. உங்களுக்கு விலங்கு தொல்லை அதிகமா இருக்குன்னா முட்கள் இருக்கிற செடிகளா பயன்படுத்த வேண்டும்.

காற்றின் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அதிக உயரம் வளரக்கூடிய கிளைகள் அற்ற தாவரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். 45 சென்டிமீட்டர் அளவில் குழிகள் தோண்ட வேண்டும். ஒவ்வொரு குழியிலும் தொழு உரம், மண்புழு உரம், மேல்மண் கலந்து நிரப்ப வேண்டும். தேர்ந்தெடுத்த தாவரங்களை 50 சென்டிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் இடைவெளி விட்டு நம்ம நட்டு வைக்க முடியும். அதே மாதிரி நட்டு வச்சுட்டு ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து களை எடுக்கணும். அதுக்கு தொடர்ச்சியாக வந்து நீர் பாய்ச்ச வேண்டும். பராமரிப்பு பணிகள் வந்து நம்ம பயிர்களுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி உயிர்வேலி செடிகளுக்கும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உயிர்வேலி செடிகளுக்கும் பயிர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்வேலி பயிர்களை வந்து நம்ம கவாத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா, அதோட அடர்த்தி வந்து அதிகப்படியான அடர்த்தி இருக்கணும். விலங்குகளும் வெளியிலேருந்து எதுவும் ஊடுருவி உள்ளே வராத அளவுக்கு நம்ம அடர்த்தியாகவும் அதை வலுவாகவும் ஆக்குற நம்ம தொடர்ச்சியாக வந்து ஆண்டுக்கு 2-3 முறை வந்து கவாத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கவாத்து பண்ணீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி உயிர்வேலியோட உயரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது அது 5-8 அடி உயரத்தில் வந்து பராமரித்து வச்சுக்கணும். அதனால மட்டும்தான் நம்மளால் வந்து சுற்றுப்புற இதுவை வந்து பாதுகாக்க முடியும். உயிர்வேலியோட சேர்த்து நம்ம வந்து முருங்கை, அகத்தி, கிளைரிசிடியா அந்த மாதிரியான செடிகளை வளர்க்கறது மூலமா கால்நடைகளுக்கு தேவையான தீவனமும் கிடைக்கிறது, மனிதனுக்கு தேவையான உணவாகவும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி இப்போ தேனீக்களையும் வந்து உயிர்வேலியோட சேர்த்து நம்ம வளர்க்க முடியும். ஏன்னா உயிர்வேலியில் வண்ணமயமான மலர்கள் பூக்கிற செடிகளாக நம்ம வைக்கும்போது தேனீக்கள் வந்து வளர்க்கும்போது தேனீயோட நமக்கு கூடுதல் வருமானம் வந்து கிடைக்கிறது. அடுத்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பூச்சி விரட்டிகள் தயாரிக்கக்கூடிய இலை செடிகள் வந்து நம்ம வந்து நட்டு வைக்கிறது மூலமா நம்ம வந்து இயற்கை விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும். பசுந்தால் உரங்களாகவும் நம்ம அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். நுண்ணுயிர்கள் வளர்ச்சி வந்து நமக்கு வந்து அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி காலநிலை மாற்றம் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த காலகட்டங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை. உயிர்வேலியின் மூலமா காலநிலை மாற்றத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும், அதை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை எப்படின்னா அது வந்து கார்பன் சேமிக்கும். எப்படின்னா நம்ம வந்து தாவரங்களை நட்டு வைக்கிறது மூலமா அது என்ன பண்ணும் அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுன்ற கரியமில வாயுவை தன்னோட இலைத்தலைகளில் வந்து சேமித்து வச்சுக்குது. எவ்வளோ சேமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் செயல்படுகின்ற மத்திய வேளாண் வனவியல் ஆராய்ச்சி நிலையம் சொல்ற தரவுகள் படி 0.25 முதல் 76.55 டன் கார்பன் வர ஒரு ஹெக்டர்ல வளர்க்கப்படுற தாவரம் வந்து அவ்வளோ அளவுக்கு கரியமில வாயுவை வந்து சேமிச்சு வைக்குது. அதனால நமக்கு வந்து காலநிலை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தரவு வந்து வெளியிட்டு இருக்கு. அதே மாதிரி தாவரங்களில் மட்டுமல்லாம மண்ணிலையும் வந்து கார்பனை வந்து சேமிச்சு வைக்குது. அதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.003 முதல் 3.98 டன் கார்பனை வந்து ஒரு ஹெக்டர்ல ஒரு ஆண்டுக்கு வந்து உயிர்வேலி தாவரங்களை வளர்க்கறது மூலமா சேமிக்கப்படுதுங்கிற தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து காற்றோட வேகத்தை எவ்வாறு குறைக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ உயிர்வேலி மரங்களை வந்து உயரமாக வளரக்கூடிய தாவரங்களை வந்து நட்டு வைக்கிறது மூலியமாக நமக்கு 21.5%-36% வரை காற்றோட வேகத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திலிருந்து தரவுகள் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி உயிர்வேலியை சுற்றிலும் உள்ளே வளர்க்குற தாவரத்துக்கு வந்து வெப்பநிலையை வந்து அது வந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளின் சபையிலோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பான FAO வந்து தெரிவிச்சிருக்காங்க. மண்ணின் ஈரப்பதத்தையும் பாதுகாக்கிறது. ஏன்னா காற்றோட வேகம் குறையும் போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணிலிருந்து நீர் ஆவியாகிற தன்மையும் வந்து நமக்கு குறையிறது. அதனால நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சாம நம்ம வந்து கொஞ்சம் கால இடைவெளி விட்டே நம்மளால வந்து தண்ணி பாய்ச்ச முடியும். அதனால நீர் செலவழிக்கிற அளவும் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி ஈரப்பதமும் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால வந்து மண்ணில் தக்க வச்சுக்க முடியும். மழை நீரையும் வந்து பாதுகாக்குது. அது எப்படி அப்படிங்கிறது என்னன்னா, மேற்பரப்பில் வந்து தண்ணி வந்து அடித்து செல்லப்படுறத வந்து மரங்கள் வந்து தடுக்குதுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து சுற்றிலும் வளர்க்குறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா மழை நீர் வந்து தேங்கி நிற்கக்கூடிய நேரத்தை வந்து அதிகரிக்கிறதுனால அதிகப்படியான மழை நீர் வந்து மண்ணுக்குள்ளே ஊடுருவி உள்ளே செல்லும். இதில் வந்து விவசாயிகளுக்கு கூறக்கூடிய ஒரு முக்கிய ஆலோசனைகள் அப்படின்னா, உள்ளூர் சூழலுக்கு ஏற்ற தாவரங்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சு பயிர் பண்ணணும். ஒரே விதமான தாவரங்களை வந்து உயிர்வேலியில் நட்டு பராமரிக்காமல் பலவிதமான தாவரங்களை வந்து நட்டு பராமரிக்கும் போது அதிலிருந்து கிடைக்கிற பயன்பாடுகளும் வருமானமும் நமக்கு வந்து இரட்டிப்பாகுது. 2 ஆண்டுகளுக்கு 1 முறை வந்து நம்ம கவாத்து பண்ணி உயிர்வேலியை வந்து பராமரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெட்டிய இலைகளை வந்து தூக்கி

0: பயன்படுத்தாமல் நம்ம வந்து வயல்வெளிகளில் வந்து உரமாக பயன்படுத்தும் போது உர செலவை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்று நாம் நடும் ஒரு உயிர் வேலி நாளைய தலைமுறைக்கு வளமான மண்ணையும் வளமான சுற்றுச்சூழலையும் வளமான விவசாயத்தையும் பரிசாக வழங்கும். இது பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 90 80 78 03 04.
1: வள்ளி, வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு பத்தின விவரங்களை காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவங்க எடுத்து சொன்னாங்களே, கவனமா கேட்டுக்கிட்டதானே? இப்ப புரியுதா?
2: புரிஞ்சிச்சு செல்வி, சுவாரஸ்யமான தகவலா இருந்துச்சு. உயிர் வேலி எப்படி ஏன் போடணும், எந்த தாவரங்களை பயன்படுத்தலாம்னு அருமையா எடுத்து சொன்னாங்களே.
1: இந்த முறையத்தான் எங்க தோட்டத்துக்கு பயன்படுத்திக்க போறோம். பெரிய மலைய தூக்குற வேலையெல்லாம் இல்ல, வேலி போடுற அன்னைக்கு சொல்றேன், வந்து ஒத்தாசை செஞ்சிரு.
2: அப்பா, வாங்கின வார்த்தைய உடனே திருப்பி கொடுத்துருவியே. சரி சரி, அவசியம் வரேன். அப்பதானே எங்க கொள்ளையிலயும் இந்த உயிர் வேலியை போடும் போது நீ வந்து ஒத்தாசை செய்வே.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். நெற்பழ நோய் தாக்குதலும் கட்டுப்படுத்தும் முறைகளும். மஞ்சள் கரிப்பூட்டை நோய் என்று அழைக்கப்படும் நெற்பழ நோய் ஒரு சிறிய பூஞ்சான நோயாக வகைப்படுத்தப்படுகிறது. இது சமீபத்தில் உலக அளவில் நெல் விளையும் பெரும்பாலான பகுதிகளின் மிக முக்கிய நோய்களில் ஒன்றாக மாறியுள்ளது. நெல்லின் மஞ்சள் கரிப்பூட்டை நோய் நெல்லின் மகரந்த பகுதிகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாகும். இது உலகளாவிய நெல் தானியத்தின் தரம் மற்றும் விளைச்சலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. உலக அளவில் நெல் வளரும்

0: பகுதிகளில் மஞ்சள் கரிப்பூட்டை நோயின் அதிக தாக்குதலும் பரவலும் அதிக விளைச்சல் தரும் சாகுபடி ரகங்கள் மற்றும் கலப்பினங்களை பரவலாக ஏற்றுக்கொள்வது, நைட்ரஜன் உரங்களின் அதிக பயன்பாடு மற்றும் காலநிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட பல காரணிகள் இந்நோய்க்கு காரணமாக இருக்கலாம். இந்நோய் அரிசி தானிய எடை, கருவுறுதல், ஊட்டச்சத்து, விளைச்சல் நிலைத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார இழப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நெல்லின் மஞ்சள் கரிப்பூட்டை நோயின் அறிகுறிகள் முதிர்ச்சியடைந்த காலகட்டத்தில் மட்டுமே தெளிவாக தென்படும். இந்நோய் மஞ்சள் கரிப்பூட்டை நோய், லட்சுமி நோய், நெற்பழ நோய், பச்சை கரிப்பூட்டை நோய் என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்நோய் ஒரு குறிப்பிட்ட பருவம் என்று இல்லாமல் வெவ்வேறு இடைவெளியில் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நெற்பயிரை பாதிக்கின்றன. இந்நோய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நெல் தானியமும் மஞ்சள் நிற கனி உடலாக மாற்றமடைந்து காணப்படும். அதனால் விவசாயிகள் இதனை நெற்பழ நோய் என்றும் அழைக்கின்றனர். பொதுவாக இந்நோய் நெல் வயல்களில் பூக்கும் பருவத்திற்கு 2 முதல் 3 வாரங்களுக்கு பின்னர் தோன்ற ஆரம்பிக்கும். நோய் தாக்கப்பட்ட தானிய நெல்லில் மென்பட்டு துணி போன்ற தோற்றத்துடன் முதலில் பச்சை நிறத்திலும் பின்பு கருப்பு நிறமாகவும் நெல்லை சுற்றி பழ உருண்டைகள் காணப்படும். முதலில் இப்பழ உருண்டைகள் மிகவும் சிறியதாக காணப்படும். பின்பு வளர்ச்சியடைந்து 2 முதல் 5 சென்டிமீட்டர் அளவில் வீங்கி காணப்படும். இவை நெல் உமிகளுக்கு இடையே காணப்படும். பூ பகுதியை சுற்றிலும் வளரும். பின்பு கதிரில் இருக்கும் சில தானியங்கள் மட்டுமே தாக்கப்பட்டிருக்கும். இது சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சில தானியங்களில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் தற்பொழுது அதிக அளவில் நெல் தானியங்களை பாதிக்கின்றன. பூசண வளர்ச்சி தீவிரமாகும் பொழுது நெல்லை சுற்றி இருக்கக்கூடிய பழ உருண்டைகள் வெடித்து ஆரஞ்சு நிறமாக மாறி பின்னர் மஞ்சள் பச்சையுடன் கலந்து அல்லது முழுவதுமாக கரும்பச்சை நிறமாக மாறிவிடும். பொதுவாக இந்நோய் தானியங்கள் முதிர்ச்சி அடையும் தருணத்தில் அதிகமாக பாதித்து நெல் தானியங்களின் தரத்தை குறைக்கும். இதற்கான ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் பாதிக்கப்பட்ட பழ உருண்டைகளை முகக்கவசம் அணிந்து கொண்டு அப்புறப்படுத்தி முழுவதுமாக எரித்துவிட வேண்டும். நெற்பயிர்கள் ஈரமாக இருக்கும் பொழுது வயலில் உழவு செய்வதை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். அறுவடையின் பொழுது நோய் தாக்கப்பட்ட செடிகளை முழுவதுமாக அகற்றி அழித்து விடுதல் வேண்டும். மாற்றுப் பயிர்கள் மற்றும் களை செடிகளை அழித்து பின்னர் வயல் வரப்புகள் மற்றும் பாசன வாய்க்கால்களை சுத்தமாக வைத்தல் வேண்டும். அதிக அளவு தழைச்சத்து உரமிடுதலை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். நோய் பாதிக்கப்பட்ட வயலில் உள்ள வைக்கோல் மற்றும் பயிர் தூர்களை முழுவதுமாக அகற்ற வேண்டும். நோயற்ற மற்றும் சான்றளிக்கப்பட்ட விதைகளையே பயன்படுத்துதல் வேண்டும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசிம் என்ற மருந்தை கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைத்தல் வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு உயிர் எதிர்கொல்லி பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் என்ற அளவில் உலர் விதை நேர்த்தியோ அல்லது ஈர விதை நேர்த்தியோ செய்து விதைக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வேதியியல் பூசண கொல்லியையும் உயிர் எதிர்கொல்லியையும் ஒன்றாக கலந்து விதை நேர்த்தி செய்யக்கூடாது. நெல்லை பாதிக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த உரங்களை பிரித்து அளிக்க வேண்டும். நெற்கதிர் பருவம் மற்றும் பால் பருவத்தில் இம்மாதிரியான பூசண நோய் தாக்குதலை தடுப்பதற்கு கியூப்ரிக் ஹைட்ராக்சைடு என்ற தாமிர பூசண கொல்லியை 25 கிராம் என்ற அளவில் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அல்லது இந்நோயை கட்டுப்படுத்த புரோபிகோனசோல் என்ற பூசண கொல்லி மருந்தினை 16 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தெளிப்பானிற்கு 16 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். தூர்விடும் பருவம் மற்றும் பூக்கும் தருணத்திற்கு முன்னர் தொடு பூசணக்கொல்லி அல்லது ஊடுருவி பாயக்கூடிய பூசணக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இதுவரை விவசாய அரங்கம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

துன்பம் வந்து அடுக்கடுக்காக தாங்கினாலும் மனம் தளராமல் ஊக்கத்தோடு செயல்படுவனின் செல்வம் வந்து சேர்ந்துவிடும் என்ற அழகான வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி பூங்கொத்து.

இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சியில் இரண்டு திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேயர்களே. அந்த இரண்டு திரைப்படமும் பாகுபலி Part 1, Part 2 என்ற திரைப்படத்திலிருந்து இன்றைக்கு பூங்கொத்து நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியின் முதல் பாடலை பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து எம்எம் கீரவாணி இசையில் மதன் கார்கி வரிகளில் தாளர் மெஹந்தி, மரகதமணி, மௌலி சந்திர பட்லா ஆகியோர் குரலில் இந்த பாடல்.
1: பல பல பல

பண்பலை இசைப்பாடும் நேரம் பிற்பகல் 2:35. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூங்கொத்து. இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சியில் பாகுபலி பார்ட் 1, பாகுபலி பார்ட் 2 திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே.

சந்தோஷமாக இருக்கும் போது பாடலின் இசை பிடிக்கிறது. தூக்கம் இருக்கும்போது பாடலின் வரிகள் புரிகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்த பாடலுக்கான இசை எம் எம் கீரவாணி மதன் கார்கி வரிகளில் மோகனா திப்பு குரலில் இதோ நேர்களே அந்த பாடல்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:41. இசைக்கு நினைவுகளை தூண்டும் சக்தி உண்டு, சில சமயம் வலிக்கும் அளவிற்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை, இந்த பாடலுக்கான இசை எம்எம் கீரவாணி மதன் கார்கி வரிகளில் காலபைரவா குரலில். இதோ நேர்களே அந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:45. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியின் 2வது திரைப்படமான பாகுபலி பார்ட் 1 திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கும்

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான இசை எம்எம் கீரவாணி, மதன் கார்கி வரிகளில், ஹரிசரன் மற்றும் மேகலா குரலில். இதோ நேர்களே அந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:50. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூங்கொத்து.

இந்த பாடலை பாடியிருக்காங்க ரம்யா பஹிரா மற்றும் திப்பு. இந்த பாடலுக்கான இசை எம் எம் கீரவாணி, மதன் கார்கி வரிகளில். இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
4: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை பாடி இந்த பாடலை பாடியிருக்காங்க கார்த்திக் திண்மை, எம் எம் கீரவாணி இசையில், மதன் கார்கி வரிகளில். இதோ நேர்களே அந்த பாடல்.

இதுவரை பூங்கொத்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சியில் பாகுபலி பார்ட் 1, பாகுபலி பார்ட் 2 இரண்டு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இதுவரை உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 3 மணி 1 நிமிடம்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை டைப் செய்து 0434224430 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கீழ்மொரப்பூர் பகுதியைச் சேர்ந்த கோபிகா கேட்டிருக்கும் பாடல் நினைத்தேன் வந்தாயினும் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்

0: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: கட்சுவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் நாமக்கல் மாவட்டம் கண்ணுப்பட்டி பகுதியில் இருந்து பெரியசாமி கேட்டிருக்கும் பாடல் ஆனந்த பூங்காற்று எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகியுள்ளது.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
7: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனம்.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஆட்டியம்பட்டி பகுதியிலிருந்து சாரு தருண் கேட்டிருக்கும் பாடல் முதல் கனவேனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல் முதல்

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம், அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி குறைந்த இடங்களே உள்ளன. கவுன்சிலிங் கோட் 2620.
4: NAC A++ மற்றும் NBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ மகாலட்சுமி
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி.
9: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
10: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் கேட்டிருக்கும் பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: ஜீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: அணில் கொழுக்கட்டை பாபு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 3:30. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சிவகாசி விளாம்பட்டி பகுதியிலிருந்து. உதயலட்சுமி கேட்டிருக்கும் பாடல் ரோஜா கூட்டம் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.
1: அப்பை பெண்ணே நீ யாரோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: கர்ச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் அத்தமாபாளையம் பகுதியிலிருந்து செந்தில்குமார் கேட்டிருக்கும் பாடல் ஸ்ரீ எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் சிறுவலூர் பகுதியைச் சேர்ந்த காளியப்பன் கேட்டிருக்கும் பாடல் ஆசை எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: சின்ன சின்ன ஊடல்களும் சின்ன சின்ன மோதல்களும் மின்னல் போல வந்து வந்து போகும்.
1: மோதல் வந்து ஊடல் வந்து முட்டுக்கொண்ட போதும் இங்கு காதல் மட்டும் காயமின்றி வாழும்.
0: இது மாதிரி

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் எம்ஜா நகர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் கேட்டிருக்கும் பாடல் ஷாஜகான் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: ஹலோ, யார் பேசுறது?
8: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
7: சொல்லுங்க, என்ன விஷயம்?
8: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
8: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
7: என்ன வேலை சார்?
8: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
7: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
8: மேடம், ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் அமுச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
7: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
8: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
7: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அம்சாச்சு அம்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
9: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.

தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. நேயர்களை நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25. நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாரு ஜே பார்த்தசாரதி. வணக்கம் பார்த்தசாரதி.
1: வணக்கம் பிரபாகரன், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் பார்த்தசாரதி. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். என்னென்ன குறிப்புகள்லாம் நம்மக்கிட்ட
1: இருக்கு? ஒரு பிரபலத்தை பற்றி இருக்கு, அதே போல் ஒரு அருவியை பற்றி இருக்கு, ஒரு கோட்டையை பற்றி இருக்கு, இந்த மாதிரி பல வகையான நம்ம கேள்வியோட குறிப்புகளோட நேயரை சந்திக்கலாம்.
0: அடுக்கடுக்காக போயிட்டே இருக்கு.
1: கண்டிப்பாக
0: அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரி
1: நம்ம குறிப்புகளை சொல்ல சொல்ல தான் நேயர்கள் வந்து உற்சாகமாக அந்த விடை சொல்கிறதுக்கான தருணங்கள் ஏற்படும்.
0: கண்டிப்பாக நீங்கள் சொன்னோடனே நேயர்களும் வந்துட்டே இருக்காங்க. பேசலாம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர். வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
2: கோம்பேலேருந்து ராஜானந்த் பேசுகிறீங்களா?
0: சரிங்க, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துலாமா?
2: ஆ கொடுக்கலாம், கொடுங்க.
0: ஐயா, இவர் வந்து ஒரு அறிவியலாளர், வெளிநாட்டை சார்ந்தவர், மிகவும் பிரபலமானவர். நீங்க தான் சொல்லணும்.
2: வெளிநாட்டை சார்ந்தவர்.
0: ஆமாங்க ஐயா.
2: நன்றி ஐயா, சரிங்க.
0: நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
1: இனிப்பில் நிமிடர்.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா குறிப்புகள்
2: இருக்கிறார்களா?
1: ஐயா இறந்துட்டாருங்க ஐயா.
2: ஐன்ஸ்டீன்.
1: ஐன்ஸ்டீன் என்பது தவறான பதில் ஐயா. நல்லதொரு முயற்சி.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் சார். நான் அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுகிறேன்
0: சார். சரிங்க ஐயா, குறிப்புகளை கேட்டீங்களா?
3: ஆமாம்.
0: உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: குறிப்பு கொடுங்க.
0: இவர் வந்து பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. ஒரு அறிவியலாளரை பற்றி கேட்டுட்டு இருக்கோம்.
3: ஆமாம் சார்.
0: நீங்கள் தான் சொல்லணும்.
3: சரி சார், வேறு வாய்ப்பு கொடுத்தாரன் சார்.
0: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: இணைப்பில் நேயர்
4: மாலை இணை. வணக்கம் ஐயா.
1: வணக்கம், கூறுபவர்
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாங்கல்பட்டி கோபால்.
1: ஐயா நீங்கள் குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: ஐயா உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இவர் ஒரு இசை வல்லுநர் கூட.
4: நம்ம நாட்டை சார்ந்தவர் இல்லையா?
1: இல்லைங்க, வெளிநாட்டை சார்ந்தவர். முதல் குறிப்பு மூன்று குறிப்புகளே வந்து பிரபாகரன் சொல்லிட்டாரு.
4: சரி சார், வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: நான் வேலம் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா? விண்வெளி ஆய்வுகள்ல வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவர் இவர். நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றீங்களா? இல்லைங்களே, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. சரிங்க பார்த்தசாரதி, நம்ம நிகழ்ச்சியில விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: தருமபுரி, குமாரசுவாமி பேட்டை, டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும்

0: 126 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்விக்குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
3: நான்கு மணி 6 நிமிடத்திலும் கெட்டரசு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-24-40-30 மற்றும் 2-94-86-10-25.
4: மற்ற நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணிப்போடு 24-40-31 மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
3: கண்டிப்பாக பார்சாது, நம்ம நம்பரும் சொல்லிட்டோம், நேர்களும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு அறிவியலாளரை பற்றி கேட்டுருக்கோம், தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இணைக்கூடிய வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
5: ரங்கசாமி.
3: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
5: கேட்டுட்டு தாங்க இருக்கேன்.
3: ம், சொல்லாமே.
5: விட சொல்லட்டுங்களா?
3: ம், சொல்லிருங்க.
5: ஆல்பர்ட் ஐடின்.
3: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா?
5: ஐடின்.
3: ம், சொல்லிடுவோம்னு நினைச்சிங்களே, தவறான பதிலை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கேளுங்க.
5: நன்றிங்க.
3: இணைப்பில் இணைக்கூடிய நேயர்
4: வருகிறோம். இணைப்பில் இணையும் நேயர்,
6: இருவருக்கும் மாலை வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: மாலாபல்லாத குமரேசன் பேசுகிறாங்க.
4: உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா இல்லை விடை சொல்கிறீங்களா?
6: குறிப்பு கொடுங்க.
4: இவர் வந்து அகச்சிவப்பு கதிர்களை உலகிற்கு அறியப்படுத்தியவருங்க ஐயா.
3: வெளிநாட்டை சார்ந்தவன் சொல்லிருக்கிறமே. ஆமாங்க, தொடர்ந்து கேளுங்க.
5: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வர் அம்மா. உங்களுக்கு விடை தெரியுமா? உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, அதாவது பல்வேறு அந்த பல்வேறு விருதுகளை பெற்றவருங்க.
3: ஒரு 10 நேயர்கள் சொல்லிருக்கீங்களே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன்.
4: முன்ன நேயரே வந்து இந்த விடையை சொல்லிட்டாருமா.
7: நன்றி.
3: இந்த விடையை சொல்ல படிச்சாதி, இந்த
4: இந்த குறிப்புக்கான விடை இல்லை, அந்த இதை சொல்லிட்டார்.
3: சரி, ஓகே. இணைப்பில் இணைக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்
6: ஐயா. வணக்கம், இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: பக்கம் வாழை தொட்ட சின்ன பேசுறேங்க ஐயா. இன்னொரு குறிப்பு ஒன்று கொடுங்க.
3: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்.
6: கில்லியன் ஏர்சன்.
3: என்னங்க ஐயா?
6: கில்லியன் ஏர்சன்.
3: தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம்.
6: நன்றி.
3: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
8: இனிமையான மாலை வணக்கம்.
4: வணக்கம், கூறுபவர்
8: மேச்சேரி கச்சராயனூர் ஜெயராமன்.
4: ஐயா, உங்களுக்கு விடை தெரியுமா?
8: ஐயா, வில்லியம் ஹெர்சல்.
3: ஹெர்சல். இதுக்கு முன்னாடியே ஒரு நேயர் கரெக்டாக சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க.
8: என்ன
3: பாடல் கேட்கலாம்?
8: மாமர குயிலேங்கிற பாட்டுங்க.
3: சரிங்க, கொடுத்தலாம். நன்றி. வேற எதனா குறிப்புகள் தெரியுமா?
8: நீங்களே சொல்லுங்க.
3: சரிங்க, சரிங்க, சொல்லிடலாம். நன்றிங்க. ஜெர்மனி நாட்டை சேர்ந்த வந்து வில்லியம் ஹெர்சல் அப்படின்ற ஒரு அறிவியலாளரை பற்றி தான் நம்ம குறிப்புகள் கேட்டுருந்தோம். பார்த்தாதி,
4: சரியான விடையை சொல்லிட்டாரு கச்சநாயரு ஜெயராமன் அவர்கள்.
3: கண்டிப்பாக இவரை பற்றி மற்ற குறிப்புகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 15, 1738 ஜெர்மனியில் பிறக்கிறாரு. இவருடைய இறப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 25ஆம் தேதி தான் இவருக்கு வந்து நினைவு நாள் போயிருக்கு.

0: 1822 வந்து இவர் வந்து இறந்துடுறாரு. 1774 வந்து முதல் முதல்ல வந்து தொலைநோக்கியை வந்து இவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஓகேங்களா. 1781 வந்து கேப்பிலோ பதக்கம் அப்படின்ற பதக்கத்தை இவர் பெற்றிருக்கிறாரு. ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுரேனஸ்கோலை வந்து இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால் வந்து 3 ஜார்ஜ் மன்னர் வந்து இவரை வந்து அரசு வானியலாளராக வந்து பணியமர்த்தம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, சனிக்கோளின் துணைக்கோளாம் இருக்கக்கூடிய 61 துணைக்கோள் என்செலடஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். அதாவது இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சார்.
1: இந்நாளில் வந்து கண்டுபிடிச்சதுனால நம்ம அந்த
0: இவரை பற்றி குறிப்புகள் கேட்டோம் பார்த்தாரு. கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு.
1: அதே போல் 19 வயதிலே இவர் வந்து ஒரு அறிவியலாளர் கூட, இசையிலும் கூட இவர் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லுநராகவும், 19 வயதிலேயே கிட்டத்தட்ட பிரிட்டனில் குடிபெயர்ந்து இசைக்கலைஞராகவும், அதே போல் சிம்போனிகளும் இசைகளாகவும் இசை அமைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வல்லுநராகவும் இதில் திகழ்ந்திருக்காரு.
0: கண்டிப்பாக நிறைய கச்சேரி மேடைகளில் வந்து இசையமைப்பு பண்ணி அதுக்கும் நிறைய பாராட்டுகள் விருதுகளாக வாங்கியிருக்காரு.
1: விருதுகள், ஆமாம்,
0: கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, வானியல் வந்து நைட்டில் இசைக்கூடிய இசையை வச்சு அதெல்லாம் இப்போ யோசிச்சாரா என்னன்னு தெரியல, அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சரிங்க, அந்த நேயர்கான பரிசு பாடலுக்கு முன்பாக
2: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
12: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: 4:13 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.
14: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
15: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
16: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
17: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
18: September 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100 மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. September 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான்கு மணி 21 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் புதிய இணையர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 81 10 25.
7: மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31, மற்றொரு இணைப்பெண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
6: சரிங்க பர்சாதி, நம்ம நிகழ்ச்சியோட முதல் குறிப்பாக வந்து ஒரு அறிவியலாளரை பற்றி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அடுத்த குறிப்புகள் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு.
7: கண்டிப்பாக
6: நேயர்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? சரிங்கய்யா, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுக்கலாமா?
8: கொடுங்க
6: ஐயா. இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், ஒரு இயற்கையான சூழல் அமைந்த இடம், மிகவும் பிரபலமான இடம்.
8: வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
6: நன்றி. தொடர்ந்து கேளுங்க.
7: இணைப்பில் நேயர்
6: இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர்
7: வருக, வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
7: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
9: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கல்வி தலைவன் கைத்தறி ஜெயநாதன்.
7: ஐயா, முதல் 3 குறிப்பு கேட்டீங்களா? அதாவது எப்படின்னா, பிரபலமான, அதாவது எப்படி, ஒரு மலையில் அமைந்துள்ளது, ஒரு பிரபலமான மலையில் அமைந்துள்ளது இந்த அருவி.
9: அப்படிங்களா?
7: ஆமாங்க.
9: கொல்லிமலை.
6: நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்த சொல்றீங்களா? தவறான பதில். தொடர்ந்து கேளுங்க. நன்றிங்க.
9: தமிழ்நாட்டில்
6: இருக்குது. உங்களுக்கான குறிப்பு இருக்கு வேண்டுமா, இல்ல பதில் சொல்லிடுறீங்களா? சரிங்க, கொடுத்துடலாம். இது வந்து ஒரு அருவி.
9: அருவி இல்லையா?
6: ம், தமிழ்நாட்டில் தான் இருக்கு. முதல்ல சொல்லுங்க.
9: மேகமலை அருவிங்க?
6: மேகமலை அருவியா?
9: ஆமாங்க.
6: இன்னும் நிறைய இருக்கே. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க.
9: சரிங்க,
6: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
10: வணக்கம்.
7: யார், எங்கிருந்துங்க பேசுறீங்க?
10: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேங்க.
7: ஐயா, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
10: கேட்டங்க, ஓரளவுக்கு கேட்டேன். ஓரளவுக்கு சொல்லட்டுங்களா பதில்?
7: சொல்லுங்க ஐயா.
10: பொதிகை மலை ஓரத்தில் இருக்க குற்றாலம.
6: குற்றாலம் போயிருக்கீங்களாங்களா?
10: ஆ, போயிருக்கேங்க.
6: அதனால தான் சொல்லிட்டேன்றீங்களா?
10: அதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சது சொல்கிறேன்.
6: சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. ஆனால் அந்த அருவி இல்லைங்கய்யா.
10: அப்படிங்களா?
6: ஆமாங்க. தொடர்ந்து கேளுங்க ஐயா.
10: நன்றி.
6: இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
11: மாலைவனம் சார்.
6: வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
11: நல்லமலை ஒன்று நார்மலுக்கு என்ஆர்
6: முத்து. ம், சரிங்க. குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
11: கேட்டேங்க ஐயா.
6: ம், பதில் சொல்லாமே.
11: எனக்கு உண்டான குறிப்பு கொடுங்க.
6: உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடர்ந்த மரங்கள் மற்றும் பாறைகளுக்கு நடுவில் இந்த அருவி கொட்டுது.
11: சரிங்க சார், வாய்ப்பு நன்றி சார்.
6: நன்றி. தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
12: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை.

0: அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: நான்கு மணி 27 நிமிடத்தில் நாம் கிட்டத்தட்ட கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு அறிவியை பற்றி குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
7: நான் காரியமான போக்குலேருந்து குமார்.
6: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
7: கும்பகோணம் அறிவி.
6: கும்பகோணம் அறிவி, குறிப்பு கேட்டிருந்தா கொடுத்துருப்போமே.
7: அதுதான் இருக்குமோ.
6: சரிங்க, எடுத்தோடனே தவறாக சொல்லிட்டீங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
7: நன்றி.
8: இணைப்பில் நிமிடம்.
9: ஹலோ ஐயா, வணக்கம். ஐயா
8: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
9: இருவருக்கும் வணக்கம்.
8: தண்ணியானது பள்ளத்தாக்குல விழுது. கொடுமுடி போயிருக்கீங்களா?
6: சரிங்கம்மா, தவறான பதில், தொடர்ந்து கேளுங்க.
9: ஓகே, நன்றி.
6: இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
10: ஹலோ,
6: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
10: ராஜா பேசுறேன், பாபார்பட்டிலிருந்து.
6: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
10: ஐயா, இது எந்த மாவட்டத்தில் இருக்குங்க?
6: எந்த மாவட்டத்தில் இருக்கு? ஸ்ட்ரைட்டான குறிப்பை கேட்குறீங்களே.
10: கோவை மாவட்டத்தில் இருக்குங்களா?
6: இல்லை, கோவை மாவட்டத்தில் இல்லை.
10: சரி, நன்றிங்க.
6: நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
8: இணைப்பில் நேயர்,
11: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்.
8: வணக்கம், கூறுபவர்
11: பாபா ஜான், பாலக்கோட்லேருந்து.
8: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
11: கேட்டேன் சார், மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க சார், முயற்சி செய்யலாம்.
8: அதாவது அது மழைக்காலங்களில் இந்த அருவியை பார்க்கறதுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும்.
11: தேனி கம்பம் சுருளி அருவி.
8: சுருளி அருவி, இந்த அருவி போய் நீங்கள் போயிருக்கீங்களா?
11: இல்லை சார், போனதில்லை.
8: ஐயா, நல்லது ஒரு முயற்சி, தவறான பதில் இல்லைங்க.
11: நல்லது, நன்றிங்க.
6: நிகழ்ச்சியில்
12: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
13: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
14: தொடர்புக்கு 9500848820.
15: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுங்க.

0: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
2: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை DNB நகரில் வீற்றிருக்கும் 426 பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: 4:30 அமைந்திருக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
9: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நான்கு மணி 32 கிட்டரசு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள். நம்ம நிகழ்ச்சியில ஒரு அறிவை பத்தி குறிப்புகள் கொடுத்துருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
13: ஆமா
4: இருக்கும் ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? ஆமாங்க. ஐயா உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, எளிமையான குறிப்பு வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கு, நம்ம பக்கத்து மாவட்டத்தில் இருக்கு. என்னங்க எடுத்தவன சொல்லிட்டீங்க? என்ன பாடல் கேட்கலாம்? கண்டிப்பா கொடுத்துடலாம். கண்டிப்பா கண்டிப்பா.
13: நன்றி.
4: நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காட்டில் ஒரு நீர்வீழ்ச்சியாக விளக்கக்கூடிய கிளியூர்
14: அருவி
4: அருவி கிளியூர் அருவின்னு சொல்லுவாங்க.
14: ஆமாம்.
4: இதை பற்றி மற்ற குறிப்புகள்லாம் பார்த்தாதி சொல்லுங்கள்.
14: அதாவது இது தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. இதனோட சுமார் 91 அந்த அருவியோட உயரம் அதாவது 300 சொல்கிறாங்க. பருவமழை காலங்களில் இந்த அருவியில் பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம இது சேலம் மாவட்டத்தில் இது ஒரு அமைந்துள்ள ஏற்காடு ஏரியில் இருந்து கிட்டத்தட்ட 2.5 தொலைவில் அமைந்துள்ள கிளியூர் அருவி என்பது மிகவும் சரியான பதில். பதில் சொன்ன நேயருக்காக
4: பாடலுக்கு முன்பாக விளம்பரம் கொடுத்துலாம். படிச்சாதி
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
15: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
16: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
11: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNB நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த

0: குறைவான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நான்கு மணி 41 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள். சரிங்க பாட் சாதி, நம்ம நிகழ்ச்சியில் இரண்டு குறிப்புகள் கொடுத்துட்டு, இரண்டு குறிப்புகளுக்கும் பதில் சொல்லிட்டாங்க நேயர்கள்.
2: ஆமாம், அழகாக பரிசு பாடலை தட்டிட்டு போயிட்டாங்க.
1: கண்டிப்பாக இப்போ அடுத்த குறிப்புகள்லாம் என்னென்னலாம் இருக்குது உங்ககிட்ட?
2: நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அறிவை பற்றி, அதுக்கு முன்னே இதை பற்றி கேட்டோம், ஒரு விஞ்ஞான, அதுக்கப்புறம் அறிவை பற்றி கேட்டோம். இப்போ ஒரு பிரபலமானவரை பற்றி கேட்கலாம்.
1: பிரபலமான
2: பன்முகத்தன்மை கொண்டவராக.
1: கண்டிப்பாக உங்களை மாதிரியா,
2: அப்படி கூட சொல்லலாம்.
1: சரிங்க, இப்போ இணைக்கூடிய நேயர்களை நினைச்சுவோம். வணக்கம். இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. இணைப்பில் இணைக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
3: சேலம் கருணாகரன்.
1: உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: கொடுங்க சார், கொடுங்க சார்.
1: இவர் வந்து ஒரு பிரபலமானவர். வானொலியில் வந்து இவருடைய பங்கு வந்து முக்கியமானதாக இருக்குது. இசைத்துறையில் வந்து வல்லவர். முதல் மூன்று குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
3: சினிமாவில் நடிச்சிருக்கிறாரா சார் இவர்?
1: இருக்கலாம்.
2: உங்களுக்கு உங்களுக்கான மூன்று குறிப்புகளும் சொல்லிட்டோம், மறுபடியும் இன்னொரு குறிப்பு சொல்லணும்னா அடுத்தடுத்த குறிப்புகளில் வரும்.
3: சரிங்க சார், அடுத்த நேரம் காலி விட்டுறேன் சார்.
1: சரிங்க, நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. வணக்கம்.
4: ஹலோ,
2: இணைப்பில் ஐயா. வணக்கம் ஐயா, யாருங்கன்னு பேசுறீங்க?
4: சார் மேச்சேரியிலிருந்து ரத்னசாமி.
2: ஐயா உங்களுக்கு குறிப்பு கேட்டீங்களா இல்லை குறிப்பு கொடுக்கலாமா?
4: பூர்ணம் விஸ்வநாதன்.
1: பூர்ணம் விஸ்வநாதனா?
4: ஆமாம் சார்.
1: சரிங்க, எதை வச்சு சொல்றீங்க இந்த குறிப்பு? கண்டிப்பா வானொலி நிறைய கேப்பீங்க போல இருக்கே. சரிங்க, நான் தவறா சொல்லிட்டீங்க, நல்லா முயற்சிங்க. வாழ்த்துக்கள். நன்றி. என்ன பண்ணி கொடுங்க ஐயர். வணக்கம். என்ன விடுபட்டுட்டாங்க. வணக்கம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா, குறிப்புகள்ல கேட்டீங்களா? ஐயா குறிப்புகளை கேட்டிங்களா?
4: இவர் ஆனா பெண்ணாங்க.
2: பெண்ணுங்க ஐயா?
4: அப்படின்னா ஆர் பாலசரஸ்வதி.
1: ஆர் பாலசரஸ்வதியா?
4: ஆமாங்க ஐயா.
1: எந்த குறிப்பு வச்சு கண்டுபிடிச்சிங்க? கண்டுபிடிச்சிங்களா? அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு.
4: ஆமாங்க ஐயா,
2: டோட்டலாக சொல்லிட்டாரு.
1: சரி ஓகேங்க, என்ன பரிசு பாடல் கேட்கலாம்?
4: உங்கள் இருவண்டுக்கும் பிரிச்சா ஒரு அருமையான பாட்டை போடுங்கய்யா.
1: கண்டிப்பாக எங்களுக்கு பிடிச்ச பாட்டம்னா ரெண்டு பாட்டாக போட்டுடலாமா?
4: எப்படியான உங்கள் விருப்பங்கய்யா.
1: சரி ஓகேங்க ஐயா, வாழ்த்துக்கள். மற்ற குறிப்புகள் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்.
2: ஐயா இவங்களை பத்தி ஒரு குறிப்பு சொல்லுங்க ஐயா.
4: அவர் ஆந்திரகாரங்கம்மா.
1: ஐயா
4: அது ஆல் இந்தியாவில் முதலாவதாக மில்லிசை பாடியவர்.
1: கண்டிப்பா வா.
2: சூப்பர்.
4: இது வந்து இதெல்லாம் நம்ம நாள் மலர்ல சொன்ன விஷயம் தான் ஐயா.
1: அப்படிங்களா? அப்ப எவ்வளவு
4: அதை குறிச்சு வச்சிருக்க நோட்ல.
1: சரி ஓகேங்க, நிறைய ஸ்கிரிப்ட் வச்சிருப்பீங்க போல இருக்கே.
4: சரி
1: நன்றி. ஆர் பால சரஸ்வதி தேவி
2: என்பது சரியான பதில்.
1: சரி மற்ற குறிப்புகள்லாம் சொல்லுங்கள் பார்த்தசாரதி.
2: இவருடைய இவருடைய 1927 இவர் பிறந்தார். அதாவது சிறு வயது முதலே இசைத்துறையில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அது இசைத்துறையில்னா பாடல்கள் மற்றும் நடிப்பு, இது அத்தனையும் வந்து முதல்ல வந்து பாடகியாகவும் அதுக்கப்புறம் வந்து நடிப்பு துறையிலும் மிகவும் சிறந்து பிரபலமாக இருந்தவர். அதே போல் வானொலியில் முதல் மெல்லிசை பாடகின்ற ஒரு சிறப்பும் இவங்க பால சரஸ்வதி தேவிக்கு.
1: ஒரு எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம், முதல் முதல்ல மெல்லிசை பாடினதுன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம் தான்.
2: தமிழ் மொழியில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் இவரது குரல் வந்து மிகவும் ஓங்கி ஒழிச்சிருக்குது அதிகமாக. அதே போல் இவர் முதன் முதல்ல வந்து HMV அவர்கிட்ட தான் வந்து இவங்க 6 வயதிலேயே நம் தனது பாடல் பயிற்சியை வந்து எடுத்திருக்காங்க.
1: அது மட்டும் இல்லை, 1936 குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க.
2: ஆமாம், முதன் முதலில் பாடலும் ப்ளஸ்ஸு அது மற்றும் வந்து நடிப்பையும் மிகவும் சிறந்து விளங்கியிருக்காங்க. அதே போல் 1937, 1938, 1939 தொடர்ந்து பல படங்களில் நடித்து

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயம்.

0: மிகவும் சிறந்த நடிகருக்கான அந்த விருதுகளையும் பல விருதுகளை பெற்றிருக்காங்க.
1: சரிங்க பர்சதி, இவங்க எப்போ பிறந்தாங்கன்னு சொல்லியிருங்க.
0: 1923
1: கண்டிப்பாக அந்த வருஷம் தான் பிறந்திருக்கிறாங்க.
0: ஆமாம்,
1: இவங்களுடைய பிறந்த நாள் ஆன இன்று தான் இவங்களை பற்றி நம்ம குறிப்புகள்லாம் கேட்டிருக்கோங்க இல்லைங்களா.
0: ஆகஸ்ட் 28, 1923.
1: சரிங்க, அந்த நேர்காணல் பரிசு பாடலுக்கு முன்பாக
2: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நான்கு மணி 53 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியோட நிறைவு குறிப்பாக டக்கு டக்குன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குறிப்புகளில் வச்சிருக்கிறோம், மெயின் குறிப்பாக வச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இணையர் வணக்கம். வணக்கம்
7: ஐயா. மாலை வணக்கம் ஐயா.
6: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க
7: ஐயா? நான் மதிகம்பாளை ராமகையிலிருந்து 1வது 7 லட்சம் பேசுறேங்க ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
6: வணக்கம் ஐயா. உங்களுக்கான மூன்று குறிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோட்டை, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. முக்கியமான குறிப்பு என்னன்னா, ஒசூருக்கு பக்கமே இருக்கு. சரி, ஓகேங்க ஐயா, நினைச்சிட்டா அங்கே போயிட்டு வந்துருங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையக்கூடிய நேயர்
8: வருக, வணக்கம். இணைப்பில் நேயர் வணக்கம். யார் எங்க நீங்க பேசுறீங்க?
7: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல இருந்து பலகடை குருநாதன் சித்தனா
8: ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
7: நான் கேட்டிட்டதக்கன இருக்கறேன்.
8: உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா இல்ல விடை சொல்லலாமா?
7: ஒரு சொல்லுங்கண்ணே.
8: அதாவது இந்த கோட்டை வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. ஐயா உங்களோட வானொலி அளவு குறைச்சிக்கங்க.
7: வேலூர்ல உள்ள கோட்டைங்கண்ணே.
6: ஐயா நம்ம ஷைட்டான குறிப்பு என்னன்னு பார்த்தினா, ஒசூருக்கு பக்கம் இருக்குனே சொல்லிட்டோம்.
7: நல்லதுக்கண்ணே, நல்லதுக்கண்ணே.
6: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. இனிப்பில இணையக்கூடிய நேயர் வணக்கம். நன்றி, இணைப்பில் கூட நேயர்
8: வருக, வணக்கம்.
7: மாலை வணக்கம் ஐயா. பாப்பாரப்பட்டிலிருந்து பழனி பேசுறேங்க. இருவரும் நலமா
8: ஐயா? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா நீங்க குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
7: கேட்டுக்கணே இருக்கிறேங்க ஐயா. ஒசூர் பக்கத்தில் இருக்கிற கோட்டையை சொன்னீங்க.
8: ஆமா,
7: இந்த பாகலூர்ல இருக்கிற அந்த கோட்டைங்க ஐயா.
6: பாகலூர்?

0: ஆமாங்க ஐயா, அங்கே இருக்குதுங்கய்யா ஒரு கோட்டைங்க.
1: ஐயா அது
2: பாகலூரில் என்ன கோட்டைங்கய்யா? பாகலூர் கோட்டையா?
1: அது பேரே பாகலூர் கோட்டைங்க இல்லைங்கய்யா?
0: இல்லை இல்லை, பாகலூர் அந்த கோட்டைக்கு வேற பேர் இருக்குது, ஒரு மன்னர் காலத்தில் இது பண்ணதாங்க.
2: சரி ஓகேங்கய்யா, பொறுமையாக தேடி வைங்க, இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு குறிப்புகள் கேட்குற சொல்லுங்கள். நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கங்க ஐயா.
2: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாணி.
2: சரிங்க, குறிப்புகளாக கேட்டிங்களா? உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ட முகிலாளம் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி சொல்லுவாங்க. அதனுடைய என்னம்மா?
3: தென்னால வருத்தி கோட்டை.
2: ஒசூர் பக்கம் இருக்கா? இல்லைங்களே, இது வந்து எப்படி சொல்றது, ஒரு இங்கிலீஷ் பேர்ல இருக்கும். நான் ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட கோட்டை இது. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
4: வணக்கம் ஐயா, நான் நாகர்கோடல பேசுறேன்.
1: ஐயா உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்கய்யா.
4: கேக்குதுயா?
1: கேக்குங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
4: நாகர்கோடல் கணேசன்.
1: ஐயா நீங்க குறிப்புகளை கேட்டீங்களா?
4: கேட்டுங்க.
1: விடைய சொல்லாமே.
4: ஒசூர் பக்கத்தில் இருக்கிற கோட்டைங்க?
1: ஆமாங்க ஐயா, ஒசூர் பக்கம் தளி தளி கிராமத்தில்.
4: தேன் கோட்டைங்க?
2: தென்கனி கோட்டை. கோட்டை என்ன? தேன்கனி கோட்டை.
1: ஊர் இல்லையா அது? ஒரு கோட்டை.
4: அதாவது தேன் கோட்டை.
2: சரிங்க, நல்ல ஒரு கோட்டையாக சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க. என்ன பிள்ளை கூட நேயர், வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
2: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
5: கோச்சமல்லிருந்து குமார் பேசுறேங்க.
2: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
6: கேட்டீங்களா?
1: சூலூர் கோட்டை. இல்லைங்க அது தவறான பதில்ங்க.
6: நன்றி.
2: இன்னப்படி நீங்கள் கூடிய லாஸ்ட் நேயர், நீங்கள் சொன்னால் கரெக்டாக உங்களுக்கான ஒரு சின்ன பாடல் கொடுக்கலாம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
7: தருமபுரி மாவட்டம் அரியம்மன் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
2: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
7: கேட்டுங்க. கோட்டை மாரியம்மன்.
2: கோட்டை மாரியம்மன் எங்க? நம்ம அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய கோயிலை சொல்றீங்களா?
7: இல்லைங்க சார், ஒசூரில் இருக்குது.
2: சரி ஓகேங்க, தவறான பதில். நன்றிங்க.
1: நம்மளே விடை.
2: கண்டிப்பாக பார்த்தாதி, நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளே விடை சொல்லிடலான்னு நானும் வந்துட்டேன். எப்படி சொல்ல, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டோம். ஒசூர் பக்கம் இருக்கக்கூடிய கோட்டை அப்படின்னு சொன்னோம். நிறைய நேர்கள் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன்.
1: அது வந்து கோட்டைன்னும் போது அந்த கோட்டையோட ஊரோட நேம் தான் சொல்கிறாங்க. இதோட கோட்டையோட பேர் என்னென்னா பிரேட் கோட்டை. அதாவது எப்படி சொன்னால் பிரேட் ஃபோர்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம கிருஷ்ணகிரியில் ஒசூரில் அமைந்துள்ள இந்த பிரேட் கோட்டை, அதாவது கெனில் வார்த் கோட்டை. அப்போ இருந்த 1859 62 வரை சேலம் கலெக்டராக இருந்தார் இல்லையா, அவரோட நினைவாக இந்த கோட்டை. இந்த கோட்டை எதுக்கு கட்டப்பட்டதுன்னா, தன் மனைவி வந்து வரவழைக்கிறதுக்காக, நான் எனக்கு ஒரு கோட்டை கட்டினா தான் நான் தமிழ்நாட்டில் வருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயத்தை கட்ட காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. ஒசூரில் ஒரு சிறிய ஒரு சுற்றுலாத்தலம், இது ஒரு வீடு, இது ஒரு அலுவலகம், இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வீடுன்னு கூட சொல்லலாம்.
2: கண்டிப்பாக பார்த்தது 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குறிப்புகள் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா?
1: ஆமாம், கண்டிப்பாக.
2: சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோற்றமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
10: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
2: நெர்களையத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு நாங்கள் ஆர் கே பிரபாகரன் மற்றும்
1: ஜே

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5 மணி 1 நிமிடம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலைத்தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் முடியிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: டைமண்ட் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் பாட்டு பாடவா எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் உமாரமனின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம்
4: முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்விக்குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் முத்துக்காளையனம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் நாடோடி மன்னன் எனும் திரைப்படத்திலிருந்து. தேவாவின் இசையில் காளிதாசனின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலைத்தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் மணிரத்னம் எனும் திரைப்படத்திலிருந்து. சிப்பியின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எச் சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை, ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: மனதை வருடும் பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில், கங்கை மரணியின் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
6: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி, 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
7: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல், மாலை தின்ற நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த பாடல் எல்லாமே என் ராசத்தான் என்னும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் மனோ எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: அதன் கூட மாடப்புறா.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400015.

0: 9 కౌన్సిలింగ్ కో 2683.
1: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் நம்ம அன்னச்சினம் திரைப்படத்தில் இருந்து.

மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வனஜா கிரிஜா எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சரளநாத குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
6: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
5: சிந்திப்போம்.

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது மாலைத்தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கிறோம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கையம்மன் திருக்கோவில்.

0: வைகாசி மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் சிரசு ஊர்வலம் என்பது ஒரு முக்கியமான மற்றும் பாரம்பரியமான திருவிழாவாகும்.
1: அம்மா முடியாத கங்கை அம்மா, நீதாமா எங்களுக்கு துணை, உன்னை விட்டா எங்களுக்கு யாருமா? நாங்க நினைச்சதெல்லாம் நீ நடத்தி கொடுக்கணுமா அம்மா?
0: இந்த விழா ரேணுகாதேவி மற்றும் அவரது மகன் பரசுராமனின் புராண கதையை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகிறது. ஜமதக்னி முனிவரின் மனைவியான ரேணுகாதேவி தாமரை குளத்தில் நீராடும் போது ஒரு கந்தர்வனின் நிழலை கண்டு சில நொடிகள் மயங்கினார். இதை தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்த ஜமதக்னி தன் மகன்கள் மூலம் மனைவியின் தலையை வெட்டுமாறு கட்டளையிட்டார். 3 மகன்கள் மறுத்த நிலையில் பரசுராமன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றினார். பின்னர் தந்தையின் ஆசீர்வாதத்தால் தாயை உயிர்ப்பித்தார். அப்போது தவறுதலாக வெட்டிய மனைவியின் உடலில் தாயின் தலையை பொருத்தியதால் கெங்கையம்மன் உருவானார். இந்த கதையை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் வைகாசி 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு தரணாம்பேட்டையில் உள்ள முத்தியாளம்மன் கோயிலில் இருந்து கெங்கையம்மன் சிரசு ஊர்வலமாக புறப்படுகிறது. சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோபாலபுரத்தில் அமைந்துள்ள கெங்கையம்மன் கோயிலில் சிரசு கொண்டு வரப்பட்டு சண்டாளச்சி உடலில் பொருத்தப்பட்டு கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும்.
2: தலைமேல சிரசு வைத்து நடந்து வரும் ஊர்வலம், தடைகள் யாவினையும் விலக வைக்கும் ஊர்வலம்.
0: சிரசு ஊர்வலத்தின் போது பக்தர்கள் வழிநெடுகளும் பூமாலை சூட்டும், கற்பூரம் ஏற்றும், தேங்காய் உடைக்கும் வழிபாடுகளை செய்கின்றனர். சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த ஊர்வலத்தில் திரளுவார்கள். தேங்காய்கள் உடைக்கப்படுவது வழக்கம். கெங்கையம்மன் கோயில் கவுண்டன்ய மகாநதியின் கரையில் அமைந்துள்ளது. கோயிலில் கெங்கையம்மன் மூலவர் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார். அம்மன் சன்னதியின் பின்புறம் நாகக்கன்னிகளும் நாக தேவதை சிலைகளும் அமைந்துள்ளன. மூலவர் சன்னதியை ஒட்டியபடி அம்மன் சிரசு மண்டபம் அமைந்துள்ளது. இந்த திருவிழா பக்தர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். கெங்கையம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வழங்கி அருள் புரிகிறார்.

0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

உற்சாகமான மாலை வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. இசையால் உங்கள் இதயத்தை வருட வருகிறது. இது இசை மின்னல். இசைமின்னலில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது தர்பார் என்ற திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் இசையில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்விக்குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
2: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எஸ் தமன் இசையில் யுகபாரதி வரிகளில் சிலம்பரசன் ரோஷினி குரலில், இதோ நேர்களே அந்த பாடல்.

0: ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
1: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
0: அனில் கொழுக்கட்டை மாவு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:22. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை மின்னல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நட்பே துணை என்ற திரைப்படத்திலிருந்து இப்பாப் தமிழா இசையில் இப்பாப் தமிழா பாடல் வரிகளில் பாடியிருக்காரு ஹிப்ஹாப் தமிழா, காக்கா, பாலகுமார், அறிவு ஆகியோர். இதோ நேர்களே அந்த பாடல்.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்றிரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுஜாதாஸ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் இன்றைய நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு.

இரவு 9:30 இடைவிடாத இசைமலை, இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடலாக வளம் வர காத்திருக்கிறது. நேயர்களே, இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரையும் வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அத்தனை பேரையும் நேர்ல பார்த்து பேசிட்டேன். இங்க வந்து ரெஸ்கியூ வந்திருக்கிறவங்க எல்லாம் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாருமே பாஸ்போர்ட் எல்லாம் தவற விட்டுட்டாங்க. டிராவல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்ல. என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் செய்ய சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய அறிவுறுத்தின் பேர்ல துரிதமாக செயல்பட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இப்ப நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறோம். நல்லபடியா அவங்க வந்து சென்னை வந்து சேருவோம்.

0: ஃபிஃப்டி பிளஸ் டீமாக தான் இவங்க போயிருக்கிறாங்க. ஸோ இந்த 57 டீம்ல வந்து 21 பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த மிச்ச பேரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாமான்னு நாங்கள் ரிசோர்ஸ் பண்ண வந்து ரொம்ப கடுமையாக போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் மட்டும் கிடையாது, நாங்கள் இங்கே தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், வார் ரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அது வந்து தொடர்ந்து வேலை செய்யுது. அப்புறம் இன்றைய தினம் எங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி சாரையும் நேரில் பார்த்தவர் கூட எலாபரேட்டிவ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சென்ட்ரல்ல போடப்பட்டிருக்கிற அந்த வார் ரூமுக்கும் போய் அவங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாம்னு நாங்கள் ட்ரேஸ் பண்ணிருக்கோம்.
1: முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டது. சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறையத் தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 14,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நீதித்துறை அமைச்சர் இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையில் வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தனி இட ஒதுக்கீடு வழங்கவும் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பு விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாநகராட்சியில் மழைநீர் தேங்க

இயங்காமல் வெளியேற்றப்படுவதற்கு ஏதுவாக 16 மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு மருந்து முகாமினை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் பெண்களுக்கான கல்வித் திட்டம் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கள்ள நோட்டை பயன்படுத்தியது தொடர்பாக 3 பேரை காவல்துறை

0: பயன்படுத்தப்படும் பெண்களுக்கான கல்வித் திட்டம் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கள்ள நோட்டை பயன்படுத்தியது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை எழும்பூர் அஞ்சலக கோட்ட அலுவலகத்தில் குறைதீர் முகாம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும் மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஸ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-18 என்ற செட் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நுரானி ரத்து அசாராவை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-14, 10-12, 13-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் லுபோமிர் பிஷ்டேயை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ் பால் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-4, 11-13, 11-5, 11-5 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் சியாஃபிக் கமால் முகமதை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர் தாய்லாந்தின் குனான் பரத்தானான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சஃபீர் அசாம் நவ்னீத் ரகுராம் இணையை வென்றது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:41.
7: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:41.
8: நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு. முதல் அறிவிப்பு, சென்னை துறைமுகக் கழகத்தில் காலியாக உள்ள மெட்டீரியல்ஸ் மேனேஜர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான கல்வித் தகுதி பிஇ பிடெக் என பிரிவாரியாக மாறுபடும். இதற்கு 45 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கான விண்ணப்பத்தினை அக்டோபர் 3ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு chennaiport.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, தமிழ்நாடு ஆளில்லா வான்வெளி வாகனக் கழகத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் ட்ரோன் பைலட் பிரிவில் 7 காலியிடங்களும், ட்ரோன் கோ பைலட் பிரிவில் 7 காலியிடங்களும், ஆர்பிடிஓ சூப்பர்வைசர் பிரிவில் 15 காலியிடங்களும், டிரைவர் பிரிவில்

ஒரு காலியிடங்களும் என மொத்தம் 36 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு டிப்ளமோ, பிஇ, டிகிரி என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு செப்டம்பர் 18 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு tnuavcorp.com என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, பரோடா வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதற்கான காலியிடங்கள் உள்ளூர் வங்கி அதிகாரி பிரிவில் குஜராத்தில் 1185 காலியிடங்களும், கர்நாடகாவில் 418 காலியிடங்களும், மகாராஷ்டிராவில் 218 காலியிடங்களும், தமிழகத்தில் 132 காலியிடங்களும், ஒடிசாவில் 100 காலியிடங்களும் என மொத்தம் 2482 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு. இதற்கு 21 வயது முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 850 ரூபாயும், பெண்கள் SAST பிரிவினருக்கு 175 ரூபாயும் ஆகும். இதற்கு செப்டம்பர் 7 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு bankofbaroda.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, அறிவியல் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் CSIR காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதற்கான காலியிடங்கள் டெக்னீஷியனில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பிரிவில் 21 காலியிடங்களும், பப்ளிஷிங் பிரிவில் 7 காலியிடங்களும், ஹார்ட்வேர் நெட்ஒர்க் பிரிவில் 5 காலியிடங்களும், மெக்கானிக் பிரிவில் 3 காலியிடங்களும், லேப் டெக்னீஷியன் பிரிவில் 2 காலியிடங்களும் என மொத்தம் 43 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு ITI என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 28 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், SAST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கு செப்டம்பர் 17 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு csir.res.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, திருச்சி NIT கல்வி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான காலியிடங்கள் அப்ரண்டிஸ் பிரிவில் 24 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி +2, டிப்ளமோ, பட்டப்படிப்பு என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு செப்டம்பர் 2 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு nats.education.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, கோவை மாவட்ட சுகாதார சங்க கட்டுப்பாட்டில் செயல்படும் மருத்துவமனைகளில் காலியாக உள்ள லேப் டெக்னீஷியன், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், உதவியாளர், தெரபிஸ்ட் உட்பட 85 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 35 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பத்தினை செப்டம்பர் 10 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு coimbatore.nic.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். நேயர்கள், இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. நிலையத்தின் நேரம் மாலை 6:45 நிமிடம். நேயர்கள், இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தற்போது வரை பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். கோயம்புத்தூர் நீலாறு கீழ் அணை பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழையளவும், சேலம் அகராகரம் பனைமரத்துப்பட்டி கடத்தூர் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையளவும், மதுரை கள்ளந்திரி நீலகிரி அவலாஞ்சி கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் புதுக்கோட்டை திருமயம் நீலகிரி விண்ட்வொர்த் எஸ்டேட் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழையும் பெய்தது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இன்று 36-37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருந்தது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் 5 தினங்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளில் மட்டும் மீனவர்கள் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: நிலையத்தில் நேரம் மாலை 6:50.
1: அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களும் கல்லூரி அல்லது பாலிடெக்னிக் மாணவர்களும் பொதுப்பிரிவினர், 15 வயது முதல் 35 வயது வரை உள்ளோரும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகியோர் பங்கேற்கலாம். இதற்காக ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in என்ற இணையதளமாகும். பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும். அடுத்த அறிவிப்பாக மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை இருக்கலாம். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப் செட்கோ கடன் திட்டம். BC, MBC, DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள். தனிநபர் கடன் அதிகபட்சமாக ₹25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம்

0: ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இந்த சுற்றுலா போறது எதுக்காக அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கங்க, வெளியே போயிட்டுதான் நல்லா இருக்கும், மகிழ்ச்சி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, சுற்றுலாங்கிறது ஒரு கல்வி. எப்படி கல்வி அப்படின்னா, நாம பல முறை படிச்சிருந்த ஒரு விஷயத்த நேரில் பாக்குறப்ப நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது, அது உண்மைதாங்கிறது நமக்கு புரியுது. சுற்றுலாங்கிறது ஒரு வரலாறு. நம்மகிட்ட எவ்வளவு பழைய செய்திகள் எல்லாம் இருந்தன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பொருத்தப்பட்டல என்ன அப்படின்னா, நான் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பயணி. அப்போ அதே மாதிரி ஒரு முறை மும்பை போகிற வாய்ப்பு கிடைச்சது. எதுக்காக அப்படின்னா, கல்யாண மாலை, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கல்யாண மாலை மோகன் மீரா மேடம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பட்டிமன்றம் நடத்துறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போல்லாம் ட்ரெயினில் தான் போனோம். 2 நாள் பயணம். போயிட்டு ஒரு நாள் பட்டிமன்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாம்பேயை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா இடமும் போயிட்டு வந்தோம். அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்னாங்க. அது எங்கே இருக்குன்னா, நம்ம சாதாரணமாக பாம்பேக்குள்ளே பார்த்துட முடியாது. இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம போய் அங்கேருந்து இப்போ நம்ம படகில் போகணும். இந்த கேட்வே ஆஃப் இந்தியா நீங்கள் எல்லா படங்களையும் பார்த்துருப்பீங்க. நாயகன் படத்தில் கூட சரண்யாவும் கமல் வருவாங்க, நிறைய புறாக்கள் வந்து நிற்கும். அதே மாதிரி கோபுர வாசல்லைங்கிற படத்தில் கார்த்திக் பூர்ணம் அதன் சுகுமாரி இன்னொரு அந்த ஹீரோயின் இவங்க எல்லாரும் அதை சுற்றிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பாட்டு அற்புதமான பாட்டு, காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இப்போ அந்த கேட்வே ஆஃப் இந்தியா கேட்டுவாங்க. இங்கே நம்ம போயிட்டோம்னா இங்கேருந்து படகில் போகணும். இப்போ ஒரு ஆளுக்கு 150 ரூபான்னு நினைக்கிறேன். நாங்கள் குடும்பத்தோடு போனோம், எங்கள் பட்டிமன்ற டீமையும் கூட்டிகிட்டு போனோம். அப்போ அந்த அங்கே போயிட்டு வரப்போது என்னென்னா, அந்த ஒரு 20 நிமிஷம் படகில் போனோம்னா ஸ்டீமரில் தான் போகணும், மோட்டர் படகில் போகணும். போயிட்டே இருக்கப்போ அந்த தீவை பார்த்தோன்னே அப்படி பிரமிப்பு ஏற்படுதுங்க. சரி, வெறும் மரங்கள் தான் இருக்குதுன்னு நினச்சி போனால், அப்படி படி ஏறி அப்படி போன உடனே வியப்புன்னா வியப்பு, அட்டே அப்பா போனால் அப்படி அசந்து போய் நின்றுட்டாங்க. எத்தனை வகையான குகை சிற்பங்கள், அடேப்பா எந்த காலத்தில் உருவாச்சு நமக்கே தெரியல, இவங்களும் கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க. ஆனால் அது பௌத்தர்களுக்கான கோயில்களாக இருந்திருக்கு. பிற்காலத்தில் வந்து அது வந்து இந்து கோயிலாக மாறி இருக்கு. அதில் குறிப்பாக 3 முகம் அப்படியே தொங்குற மாதிரி இருக்குங்க அந்த குகையில். அந்த 3 முகம் என்ன தெரியுங்களா, சிவன், பிரம்மா, விஷ்ணு. அந்த ருத்ரனாகிய சிவபெருமானுடைய முகம் அப்படி நடுவில் இருக்கும். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வெறுமாண்டியில் அதை அப்படியே 3 முகம் அப்படி பயன்படுத்திப்பார். அவர் சொல்ல வந்தது 3 சாமின்னு வச்சுக்கோங்களேன். 3 சாமினா யார், நடுவில் இருந்து ருத்ரனாகிய சிவன், இந்த பக்கம் பிரம்மா, இந்த பக்கம் திருமால், இந்த 3. இப்போ இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தூங்குற மாதிரி அந்த குகையில் இருக்கும். இந்த குகைக்குள்ளே போனோம்னா எவ்வளோ பெரிய இடங்கள், 60,000 அடியில் அந்த குகை உருவாக்கப்பட்டிருக்கு. இது காலங்காலமாக வந்திருக்கலாம் அப்படிங்குன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த குகைகள் வந்து யார் யாருடைய காலத்தில் உருவாகிருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாங்க. குங்கணி மௌரியர்கள், பாதாமின் சாளுக்கியர்கள், சிலகாரர்கள், சிறிகூடகர்கள், ராஷ்டிரகூடர்கள், தேவகிரியின் யாதவர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள், குஜராத்தின் ஷாகி வம்சம், மராட்டியர்கள், போர்ச்சுகீசியர்கள், பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள், இத்தனை பேரும் இதனுடைய அருமைகளை பேசுகிறாங்க. இப்போ உள்ளே போனீங்கன்னா அந்த குகைகளுடைய குளிர்ச்சி எப்படி தெரியுங்களா, சுற்றி கடல் தாங்க, அது வந்து தீவு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாறையிலே இதை பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, புத்தருடைய இதுகளில் வந்து அந்த தியானம் பண்ணக்கூடிய இடங்களாக இருந்திருக்கலாம். அதே போல 11 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய நடராசருடைய சிலை ஒன்று ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க, நடனம் முடியக்கூடிய சிற்பம். மேலே கூடி போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த

0: இயல்பான அழகான சரஸ்வதி சிலைகள், மற்றவை எல்லா தெய்வங்களுக்கான சிலைகள் இருக்கு. ஏழுக்கும் மேற்பட்ட அந்த குகைகள் இருக்கு. இது நீங்க ஒரு நாள் ஆகும் பாக்கிறதுக்கு. நம்ம வாட்டுக்கு போயிட்டு ஓடியாந்துடக்கூடாது. இந்த பயணப்பட்ட விஷயத்துல நாம பார்த்தது என்ன, பல்லாண்டுகளுக்கு முன்பாக உருவான இந்த சிற்பங்களையும் மலைக்குகைகளையும் கடலுக்கு நடுவில் இது அமைந்திருக்கிறதையும், எப்படி போனாங்க, எந்த கருவிகளை கொண்டு போனாங்க, யார் யார் சேர்ந்து உருவாக்குனாங்க, இதை யார் அனுபவிச்சாங்க, இன்றைக்கும் இது பார்க்கறது பிறகு இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. நேரம் இருந்தால் ஒரு முறை போயிட்டு வாங்க. எப்போதும் போகிற இடங்கள், எப்போதும் போகிற கோயில்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த மாதிரியான எலிஃபெண்டா கேவ்ஸ் மாதிரியான இடங்களையும் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் நமக்கு கிடைக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நிலையத்தின் நேரம் இரவு 7 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் ஷியாமலா அவர்கள்.
1: சமூக நீதித்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நேற்று நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு வன்னியரசு, திரு வே சம்பத்குமார், திரு ஷாஜகான் ஆகியோர் வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், விலைவாசி உயர்வு குறித்து எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானமும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதம் மற்றும் அமைச்சர்களின் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் தமிழகத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கடந்த மே மாதத்தை விட இப்போது அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருப்பதாக கூறி, இதை கட்டுப்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். கடந்த காலத்தில் வழங்கியது போல நியாய விலை கடைகளின் மூலம் அத்தியாவசியப் பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை கொண்ட சிறப்பு ஆலோசனைக் குழு ஒன்றை அமைத்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அடுத்து பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் விலைவாசி உயர்வு தொடர்பான தகவலை தெரிவித்ததுடன், தமது ஆட்சிக் காலத்தில் விலையை கட்டுப்படுத்தியதாகவும், இப்போது கட்டுப்படுத்துவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி ஆகியோரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன், ஈரான் போர்ச்சூழல் காரணமாக பெட்ரோலியப் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் அரிசி, சர்க்கரை

உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து விட்டதாக கூறினார். விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தனியாக கட்டுப்பாட்டு குழு ஒன்றை அமைத்திருப்பதாகவும், இந்த குழுவின் ஆலோசனையை அடுத்து இன்னும் 2-3 நாட்களில் நியாய விலை கடைகள் மற்றும் பசுமை கடைகள் மூலமாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தமது பதிலுரையை தொடங்கிய நேரத்தில் எம்ஜிஆர் திரைப்பட பாடலான தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்று பாடல் வரிகளில் வரும் தெருத்தெருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு என்ற வரிகளையும், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார், தம் மக்கள் நலம் ஒன்றையே பெரிதெனக் கொள்வார் என்ற வரிகளையும் பாடி சில கருத்துக்களை தெரிவித்த போது திமுகவினர் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவையில் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் திரு சம்பத்குமார், 15 மாவட்டங்களில் உள்ள 150 பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதிகளில் ஆய்வுகள் நடத்தி அங்கு தேவையான உணவு, குடிநீர், தங்கும் வசதி உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்து தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 4000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், இதற்கென மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலமாக 33 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது தவிர உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க மத்திய மாநில நிதியாக 202 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு மாதமும் விடுதிகளில் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் முதல் மாதத்தில் கண்டறிந்த குறைகளை அடுத்த மாதத்திலேயே தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு குறித்து பேரவையில் இன்று காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு ஏ வ வேலு, திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சி வி சண்முகம் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த இடஒதுக்கீட்டிற்கு உரிமை கொண்டாடிய நிலையில் விவாதம் நீண்டு கொண்டே போனதை அறிந்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹானை பதிலுரை வழங்குமாறு அழைத்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ஆற்றிய பங்களிப்பை விரிவாக எடுத்துரைத்த அமைச்சர் திரு ஷாஜஹான், மறைந்த இஸ்லாமிய தலைவர் காயிதே மில்லத் வழியில் மிக கண்ணியமாகவே தாம் உரையாற்ற விரும்புவதாக குறிப்பிட்டார். 1967 அண்ணா தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும், 1977 எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களோடு இணைந்து பங்காற்றியதை நினைவு கூர்ந்த திரு ஷாஜஹான், 1977 தேர்தலில் அதிகபட்சமாக 10 தொகுதிகளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு வழங்கிய எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சிறுபான்மையின மக்களுக்கென 5 மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் செலவில் சமுதாய கூடம் அமைக்கப்படும் என்றும், அவர்களில் 10,000 பேரை தேர்ந்தெடுத்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் எனவும், இதற்கென 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். 10 மாவட்டங்களில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கென புதிய அலுவலகம் கட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் திரு ஷாஜஹான் வெளியிட்டார். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு யார் அதிக சலுகை செய்தது என்பது குறித்த விவாதமும் காரசாரமாக நடைபெற்றது. இந்த நேரத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களால் இயன்ற அளவு சிறுபான்மையின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருப்பதாக கூறியதுடன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு நடைபெற்றபோது இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் பயணம் செல்ல அரசு நிதியுதவி வழங்குவது போல கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் செல்ல நிதியுதவி வழங்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் உடனடியாக நிறைவேற்றி தந்ததை நினைவூட்டினார். சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு பதிலளித்து பேசுகையில், தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு துணை நின்றவர்களின் பட்டியலை கூறி நன்றி தெரிவித்ததுடன், மறைந்த பல்வேறு தலைவர்களின் பெயர்களை கூறி அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தினார். சமூக நீதி, சமத்துவம், தமிழ் தேசியம் உள்ளிட்டவற்றை முன்னெடுத்து விடுதலை சிறுத்தைகள் தங்களது அரசியல் பயணத்தை தொடங்கிய விவரங்களையும் அவர் பட்டியலிட்டார். அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி பெறும் சுமார் 360 மாணவர்களுக்கு 36 லட்சம் ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்குவதற்கு நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறினார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் இன்று பேரவையில் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு மார்க்கண்டேயன், திரு அப்துல் வஹாப், குட்டி என்ற சுதாகர், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு பாலகிருஷ்ண ரெட்டி, திரு பழனிசாமி, தாவேக உறுப்பினர்கள் திரு மு வி கருப்பையா, திரு கே ராம்குமார், திரு எம் கோபிசன், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய 9 பேர் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்தனா்.
இந்த விவாதங்களுக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் பதில்

0: எடுத்து பேசுகையில், சுயநிதி திட்டத்தின் கீழ் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் 917 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாவட்டம் புரசைவாக்கம் எர்ணாவூர் நந்தனம், கடலூர் மாவட்டம் குண்டுசாலை, மதுரை மாவட்டம் எல்லிஸ் நகர், திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை, கன்னியாகுமரி மாவட்டம் வல்லன் குமாரவிளை ஆகிய இடங்களில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், வாரிய வாடகை குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 20 குடியிருப்புகள் 18 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்று கூறினார். தவணை முறை திட்டத்தில் ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு விற்பனை பத்திரம் வழங்க அபராத வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இந்த திட்டம் ஓராண்டுக்கு மட்டும் சிறப்பு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். நகர் ஊரமைப்பு ஆணையரகம் சார்பில் அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர், நில உபயோக மாற்ற விண்ணப்பங்களுக்கான முழுமையான இணைய வழி செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறினார். சுய சான்றிதழ் மூலம் வழங்கப்படும் குடியிருப்பு கட்டிடங்களுக்கான பரப்பளவு 5000 சதுர அடியாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். சிட்கோ, சிப்காட், எல்காட் மற்றும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தொழிற்சாலை மனைப்பிரிவுகளில் அமையும் கட்டிடங்களுக்கு 3 தரப்பு சான்றிதழ் மூலம் கட்டிட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும், குடியிருப்பு கட்டிட அனுமதிக்கான கூடுதல் அதிகாரம் உள்ளாட்சிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாற்றத்தக்க வளர்ச்சி உரிமைகள் பரிவர்த்தனைக்கான மின்னணு இணைய வழித்தளம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும், சாத்தங்காடு இரும்பு சந்தைக்கான வளாகம், கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் ஆகியவற்றில் உள்ள சாலைகள் 20 கோடி ரூபாய் செலவில் சீரமைத்து மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கோயம்பேடு வளாகத்தில் 22000 சதுர அடி பரப்பளவில் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் நகர்ப்புறங்களில் உள்ள 20 திட்ட பகுதிகளில் சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக 12,648 அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுகட்டுமானம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதியில் சாலையோரங்களில் ஆட்சேபகரமான இதர பகுதிகளில் வாழும் வீடற்ற ஏழை எளிய குடும்பங்களுக்காக 462 அடுக்குமாடி குடியிருப்புகள் சுமார் 111 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்ற மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை அமைச்சர் திரு ராஜ்குமார் வெளியிட்டு அவையை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார். சில நேரத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சிகளுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டாலும் பேரவைத் தலைவரின் சாத்வீகமான நடவடிக்கையால் பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் அமைதியோடு முடிவுற்றது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் ஷியாமலா அவர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வாசிப்பவர் எம் ஹரிஹரன்.
2: கோவை மாவட்டம் வால்பாறையில் வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டு தினம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வால்பாறை தலைமை அஞ்சலக அதிகாரி மணிவண்ணன் தலைமையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் இந்திய தாய்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தங்களின் இல்லங்களில் மூவர்ண கொடியான தேசிய கொடியை ஏற்றி வந்தே மாதரம் பாடலை பாடி சிறப்பிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வால்பாறை தலைமை அஞ்சலகத்தின் முன்பு தொடங்கிய இந்த பேரணி நகர்பகுதி வழியாக காந்தி சிலை பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் வழியாக அஞ்சலகத்தில் நிறைவு செய்யப்பட்டது. மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மக்கள் நலத்திட்டங்களான பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் குறித்து 2 சிறப்பு விழிப்புணர்வு முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு பாலநாகேந்திரன் தலைமையுரையாற்றினார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் விஞ்ஞானி டாக்டர் எஸ் ரினோ ஜான் மற்றும் கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் எம் சுகன்யா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் இதில் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு குறித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஜூலை 29 தேதி சர்வதேச புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய நாட்டின் தேசிய விலங்கான புலிகள் பாதுகாப்பு மற்றும் அதன் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனமலை புலிகள் காப்பக வனத்துறை சார்பில் ஆளியார் பகுதியில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பேரணியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தன்னார்வ அமைப்புகளுடன் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து புலியின் படங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு வனத்தை காப்போம், புலிகளை காப்போம் என கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தை பொள்ளாச்சி வனச்சரகர் அப்துல்லா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆளியார் அணை பூங்கா, மின்வாரிய குடியிருப்பு, ஆளியார் அறிவுத் திருக்கோவில் வழியாக சென்று

0: வனத்துறை சோதனை சாவடியில் உறுதிமொழி எடுத்து ஊர்வலம் நிறைவு பெற்றது. கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள அமிர்தா விஸ்வ வித்யா தீபம் பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஞானேஷ்குமார், நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணியம், இளைஞர்கள் தொழில் முனைவோராக மாற வேண்டும் எனவும், நிதி மேலாண்மை மட்டுமின்றி தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிறந்த வகையில் தீர்வு காண்பவர்களாக உருவாக வேண்டும் என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், நாட்டின் ஜனநாயகத்தில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும், அவர்களுக்கான கல்வி அறிவுக்கு பல்கலைக்கழகங்கள் அடித்தளம் இடுவதாகவும், அதே நேரத்தில் மாணவர்களின் மனநலனையும் பாதுகாத்து சிறந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கைத்தறி அபிவிருத்தி ஆணையத்தின் கீழ் செயல்படும் நெசவாளர் சேவை மையம் மற்றும் சிறுமுகை கைத்தறி உற்பத்தியாளர்கள் நிறுவனம் ஆகியவை சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகையில் கைத்தறி தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் நெசவாளர் சேவை மையத்தின் உதவி இயக்குநர் புகழேந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி நெசவுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கி வரும் முக்கியத்துவம் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கைத்தறி நெசவில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வரும் நெசவாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தேசிய விருது பெற்ற 4 கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் 8,000 ரூபாய் வழங்கும் ஓய்வூதிய திட்டத்தின் பயன்களும் இந்நிகழ்வில் வழங்கப்பட்டன. மேலும் ஜவுளித்துறையில் உயர்கல்வி பயிலும் கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒப்புதல் ஆணைகளும் வழங்கப்பட்டன. சுதேசி ஜக்ரான் மஞ்ச் அமைப்பு சார்பில் கோவை ரத்னம் கிராண்ட் அரங்கில் சுதேசி மேலா எனும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர்கள் முன்னெடுத்த சுதேசி இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும், கோவை சுதேசி மேலா போன்ற நிகழ்வுகள் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதோடு புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவ பாரத் சார்பில் கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி ஆகிய இரு இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் பங்கேற்று போதை பழக்கத்திற்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வாசித்தவர் எம் ஹரிஹரன் அவர்கள். இன்னும் சிலோடுகள் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத்துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்த புள்ளி விவரங்களையும் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியும் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு எளிதாக்கியுள்ளது. ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை எளிதாக ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்தியாவில் நடத்தப்பட உள்ள சர்வதேச போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமை கோருவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.

அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். தீவிரவாத செயல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென தேசிய புலனாய்வு முகமையின் 3 புதிய நீதிமன்றங்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களில் இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களை கலந்து ஆலோசித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் மேலாண்மையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதென இந்தியாவும் அர்ஜென்டினாவும் முடிவு செய்துள்ளன. இந்தியாவிற்கான அர்ஜென்டினா தூதர் திரு மரியானோ அகஸ்டின் காசினோ தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமாரை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக அலுவலர்களுக்கு பரஸ்பரம் பயிற்சி அளிப்பது என்றும் இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டது. கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன. இதுதொடர்பாக ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் திரு நாகேஷ் சிங் கான்பராவில் அந்நாட்டு கடற்படை தலைமை தளபதி பால் பக்லியை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. பொதுத் தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. திரு நந்தன் நிலைக்கனி தலைமையிலான இந்த குழு தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உற்பத்தி துறை 7.3%, மின் மற்றும் எரிவாயுத்துறை 8.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதுகுறித்த விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தியுள்ளது. மால்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இம்மாதம் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கர்நாடகாவில் 72,000 அரசு காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கொள்கை அளவில் முதலமைச்சர் ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே அம்மாநில அமைச்சர் திரு நாகேந்திரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்கான வாரிய முறைகேடுகளில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் தம்மீது தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாகவும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் திரு நாகேந்திரா தெரிவித்தார். தொழில்துறை வளர்ச்சிக்காக மகாராஷ்டிரா அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாசிக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாசிக் நகரின் தொழில் வளர்ச்சி இடையில் சற்று பின்தங்கியதாகவும் தற்போது அது சரி செய்யப்பட்டு வளர்ச்சி வேகம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா வளர்ச்சியில் நாசிக் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். கோவாவில் மதமாற்ற தடைச்சட்ட வரைவு மசோதா தொடர்பான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவா சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்தார். இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பஞ்சாபில் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார்.
சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார்.

அவர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று நிறைவடைந்தது. 57 நாட்கள் நடைபெற்ற இந்த யாத்திரை இன்று உரிய பூஜைகளுடன் நிறைவு பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா குவைத் இடையேயான பாதுகாப்பு குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. 1500 மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீனாவில் நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளிலிருந்து 800 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நார்வே மன்னர் 5 ஹரால்ட் இன்று காலமானார். அவருக்கு வயது 89. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 21-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பொன்பிச்சா சோய்கி வாங்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு எதிரான முதலாவது ஜூனியர் பயிற்சி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் இரு அணிகளும் 3 பயிற்சி போட்டிகளில் பங்கேற்கின்றன. புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரிஷிகா நந்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இரவு வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:25.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
6: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
7: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம்.

0: மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி.
8: என்ன செல்வி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எந்திரிச்சு வந்து உன்னோட செடியை பார்த்துட்டு இருக்க.
9: செடியில ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு புள்ள. அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். தினம் தினம் செடியை கவனிச்சாதானே ஏதாச்சும் குறைபாடு இருந்தா சரி செஞ்சுக்க முடியும்.
8: நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற?
9: நீ சொல்ல வந்தத முழுசா சொல்ல வள்ளி.
8: அதான் கழனியில பயிர் எல்லாம் சீரா வரும்னு பார்த்தா நோய் பாதிச்சிருச்சுன்னு சொன்னேன்ல.
9: அதுக்குத்தான் பயிரை தினம் தினம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன்.
8: நீ இதோ இந்த சன்னல் ஓரத்துலயும் முட்டத்துலயும் ரெண்டு ரெண்டு செடிய வச்சிருக்க. இன்னைக்கு புது இலை எத்தனை விட்டு இருக்கு, பூ எத்தனை விட்டு இருக்குன்னு சரியா சொல்லிடுவ. ஆனா கழனியில அப்படி இல்லைல்ல.
9: அப்படின்னா கழனியில எப்படி நோய் மேலாண்மை செய்யறதுன்னு நீ தெரிஞ்சிக்க.
8: ஆனா நாங்க தான் சரியா கட்டுப்படுத்திடுறோமே.
9: நோய்களை கட்டுப்படுத்துற முறைகளை சரியா தெரிஞ்சிருந்தா நீ ஏன் புள்ள என்கிட்ட வந்து குறைபட்டுக்க போற?
8: அது வந்து நீ சொல்றதும் சரியாதான் படுது.
9: அப்படின்னா அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க எடுத்து சொல்றாங்க. அந்த விவரங்களை கவனமா கேட்டுக்க.
10: நெல், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் ஏற்படும் நோய்களை அங்கக முறையில் கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக காண்போம். இன்றைய வேளாண்மையில் அதிக மகசூல் பெறுவதற்காக இரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் மண்ணின் வளம் குறைவதோடு சுற்றுச்சூழல் மாசுபடுவதற்கும் மனித ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கும் இது வழிவகுக்கிறது. இத்தகைய சூழலில் நிலையான வேளாண்மைக்கான சிறந்த மாற்று வழியாக அங்கக வேளாண்மை விளங்குகிறது. இந்த முறையில் நோய்களை கட்டுப்படுத்த முக்கிய அணுகுமுறையே ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. ஒரு நோய் பயிரில் உருவாவதற்கு 4 முக்கிய காரணிகள் தேவைப்படுகிறது. அவை நோய்க்கிருமி, நோய்க்கு உட்படும் பயிர், நோய் வளர ஏற்ற சுற்றுச்சூழல், காலநிலை இவை ஆகும். இந்த 4 காரணிகளையும் கருத்தில் கொண்டு நோய்களை கட்டுப்படுத்தும் பொழுது ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை செயல்படுகிறது. இந்த ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையின் முக்கியத்துவத்தில் கோடை உழவு, களை மேலாண்மை, பயிர் சுழற்சி, சரியான விதைப்பு காலம், பொறிப்பயிர்கள் பயன்படுத்துதல், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள், விதை நேர்த்தி மற்றும் மண் ஆரோக்கிய மேலாண்மை ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படும் போது மட்டுமே அங்கக வேளாண்மையில் நீடித்த நோய் மேலாண்மையை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியும். முதலில் மண் ஆரோக்கியத்தை பற்றி காண்போம். அங்கக வேளாண்மையின் அடித்தளம் மண் ஆரோக்கியமாகும். மண் ஆரோக்கியமாக இருந்தால் இயல்பாகவே பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். மண்ணின் இயற்பியல் தன்மையை மாற்ற நாம் தக்கை பூண்டு, சணப்பை, கொழுஞ்சி போன்ற பசுந்தாள் உரப்பயிர்களை வளர்த்து அவற்றை பூக்கும் பருவத்தில் மடக்கி ஒழும்பொழுது அவை மண்ணின் துகள்களை மிகவும் காற்றோட்டமாகவும் நீர் தாங்கும் திறனுடனும் மாற்றி அமைக்கின்றன. இதனால் வேர் வளர்ச்சி அதிகரிப்பதோடு மண்ணில் ஊட்டச்சத்துகளும் கரையாத வடிவிலிருந்து கரையக்கூடிய வடிவத்துக்கு மாற்றப்பட்டு தாவரங்களுக்கு எளிதில் கிடைக்கின்றன. நுண்ணுயிர்களின் செயல்பாடு அதிகரிப்பதால் பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற நுண்ணூட்டச்சத்துகளும் தாவரங்களுக்கு கிடைக்கும் தன்மை மேம்படுகிறது. மேலும் மண்ணின் கரிம கார்பன் அளவு உயர்ந்து மண் வளம் நீண்ட காலத்துக்கு நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த மண்ணின் கரிம கார்பன் அளவை உயர்த்துவதற்கு உயிரியல் உரங்களை நாம் மாற்றாக பயன்படுத்துதல் அவசியம். இந்த உயிரியல் உரங்கள் இயற்கை

யாகவே வளிமண்டலம் மற்றும் மண்ணில் உள்ள தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்ற மெகா ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி தாவரங்களுக்கு அளிக்கின்றன. அடுத்ததாக கலாச்சார முறைகள் மூலம் நோய் மேலாண்மை. அங்கக வேளாண்மையில் நோய்களை கட்டுப்படுத்துவதில் கலாச்சார மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இம்முறையில் நோய் கிருமிகளின் வாழ்க்கை சுழற்சியை முறியடித்து நோய் பரவலை குறைக்கிறோம். இவற்றில் முதலாக இடம்பெறுவது கோடை உழவு. கோடை காலத்தில் ஆழமாக உழவு செய்வதன் மூலம் மண்ணில் மறைந்து வாழும் நோய் கிருமிகள், நூற்புழுக்கள், பூச்சிகளின் முட்டைகள் வெயிலின் தாக்கத்தால் அழிக்கப்படுகின்றன. உதாரணமாக நெற்பயிரில் நெல் உரை அழுகல் நோயை ஏற்படுத்தும் பூஞ்சைகளின் அமைப்புகள் வெகுவாக குறைக்கப்படுகின்றன. நிலக்கடலையில் தண்டழுகள், வேரழுகள் நோய்களின் தாக்கமும் அதன் பூஞ்சான கிருமிகளும் குறைக்கப்படுகின்றன. காய்கறி பயிர்களில் முக்கியமாக பாதிக்கும் வேர் முடிச்சு நூற்புழுக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைகிறது. அடுத்ததாக களை மேலாண்மை. களைகள் பல நோய் கிருமிகள் மற்றும் நோய் கடத்தி பூச்சிகளுக்கு மாற்று தாங்கு தாவரங்களாக செயல்படுகின்றன. நெல் வயல்களில் களைகளை அகற்றுவதன் மூலம் பச்சை தத்து பூச்சிகளின் இனப்பெருக்கத்தை வெகுவாக குறைக்க முடியும். இந்த பச்சை தத்தை பூச்சிகள் நெல்லில் துங்க்ரோ என்ற வைரஸ் நோயை பரப்புகின்றன. இந்த துங்க்ரோ என்ற வைரஸ் நோயை கட்டுப்படுத்த எந்த மருந்துகளும் பயன்படுவதில்லை. மாறாக இந்த பூச்சிகளை அழிப்பதன் மூலம் துங்க்ரோ நோயை வெற்றி கொள்ளலாம். பயறு வகை பயிர்களில் வெள்ளை ஈக்கள் இவ்வாறாக மஞ்சள் தேமல் நோயை பரப்புகின்றன. இவைகளுக்கும் களைகள் அதிகமாக இடம் கொடுக்கின்றன. எனவே களைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் வெள்ளை ஈக்களின் இனப்பெருக்கத்தையும் நம்மால் குறைக்க முடியும். இதன் மூலம் மஞ்சள் தேமல் நோய் பரவுவதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். தோட்டக்கலை பயிர்களில் வயல் சுத்தம் மற்றும் களை நீக்கம் நோய்களின் ஆரம்ப தாக்கத்தை குறைக்கின்றன. அடுத்ததாக முக்கியமான ஒரு கலாச்சார முறை பயிர் சுழற்சி. ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடும் பொழுது அதிலுள்ள நுண்கிருமிகளும் மண்ணில் தங்கும் நுண்கிருமிகளும் வாழ்க்கை சுழற்சியை நீடித்து கொண்டே இருக்கின்றன. எனவே அந்த வாழ்க்கை சுழற்சியை முறியடிப்பதற்கு இந்த ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடாமல் மாற்று பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் இந்த நோய் கிருமிகள் அதிகமாக பெருகுவதை தடுக்கலாம். உதாரணம் நெல், உளுந்து, நெல் என்று மாற்றி மாற்றி பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் மண்ணில் நோய் கிருமிகளை நம்மால் அழிக்க முடியும். நிலக்கடலை, சோளம், பிறகு நிலக்கடலை இவ்வாறாக பயிர் சுழற்சி செய்யலாம். தக்காளி பயிரிடும் பொழுது அதற்கடுத்து பாசி பயிரும் மீண்டும் தக்காளியும் பயிரிடலாம். ஏனெனில் தக்காளியில் நூற்புழுக்களின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். மீண்டும் மீண்டும் தக்காளி பயிரிடும் பொழுது நூற்புழுக்கள் உடைய சக்தி மிகவும் அதிகமாக மாறிவிடும். எனவே அவற்றின் வாழ்க்கை சுழற்சியை இடையில் பாசி பயிறு என்ற பயிரை பயிரிடுவதன் மூலம் நம்மால் குறைக்க முடியும். அடுத்ததாக மிளகாய் பயிரிடும் பொழுதும் இவ்வாறு தான். இரண்டு மிளகாய் பயிர்களுக்கு நடுவில் ஒரு பாசி பயிரை நாம் பயிரிடும் பொழுது இந்த பயிர் சுழற்சி முறையிலேயே இந்த நுண்ணுயிர் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த இயலும். இவ்வாறு பயிர் சுழற்சி மேற்கொள்வதால் வேரழுகள், வாடல் மற்றும் இலை புள்ளி நோய்களின் தாக்கமும் வெகுவாக குறைகிறது. மேலும் மண் வளம் மேம்படுகிறது. அடுத்ததான கலாச்சார முறை விதைப்பு காலத்தை சரி செய்தல். சில நோய்களை நாம் விதைக்கின்ற காலத்தை சரியான காலத்தில் விதைப்பதன் மூலமே நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும். சரியான பருவத்தில் விதைப்பதால் இந்த நோய்கள் மற்றும் நோய் கடத்து பூச்சிகளின் தாக்கத்தை எளிதாக தவிர்க்கலாம். உதாரணம் குறுவை மற்றும் சம்பா நெற்பயிர்களை பரிந்துரைக்கப்பட்ட காலத்தில் நடவு செய்வதால் இலைக்கருகல் நோய் மற்றும் துங்க்ரோ நோயின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. உளுந்து மற்றும் பாசி பயிரை மழைக்கால தொடக்கத்தில் விதைப்பதால் மஞ்சள் தேமல் நோயின் தாக்கம் மிகவும் குறைக்கப்படுகிறது. நிலக்கடலையை பரிந்துரைக்கப்பட்ட பட்டத்தில் விதைப்பதால் டிக்கா எனப்படும் இலைப்புள்ளி நோய், ஸ்பாட்டடு வில்ட் எனப்படும் நச்சுயிரி நோயின் தாக்கம் மிகவும் குறைகிறது. அடுத்ததான கலாச்சார முறையில் ஒன்று சுகாதாரம். வயலில் சுகாதாரத்தை நாம் பேணும் பொழுது
களைகள் கட்டுப்படுவதுடன் களைகளால் பரப்பப்படும் நோய் கடத்திகளும் குறைக்கப்படுகின்றன. நெல் வயல்களில் நோய் தாக்கிய வைக்கோல்களை மண்ணில் புதைத்து மக்கச் செய்வது ஒரு சிறந்த சுகாதார முறையாகும். காய்கறி பயிர்களில் வாடிய மற்றும் நோயுற்ற செடிகளை உடனே அகற்றி அழித்தல் ஒரு நல்ல முறையாகும். அறுவடைக்கு பின் மீதமுள்ள பயிர்கழிவுகள் மற்றும் நோய் தாக்கிய களைகளை எல்லா பயிர் வகைகளிலும் அகற்றி அழிப்பதன் மூலம்

நோய் கிருமிகளின் பரவலை நம்மால் கட்டுப்படுத்த இயலும். மாம்பழம் மற்றும் வாழை போன்ற பழமரங்களில் பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் காய்களை உடனுக்குடன் அகற்றி வயல்வெளி சுகாதாரத்தை மேம்படுத்துதல் அவசியம். அடுத்ததாக சமச்சீர் ஊட்டச்சத்து மேலாண்மையை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நமது பயிர்களை அதன் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அதன் மூலமும் நோய்களிலிருந்து அவற்றை பாதுகாக்க முடியும். அதிகப்படியான தழைச்சத்து பெரும்பாலும் பல நோய்களின் தாக்கத்தை அதிகரிக்கக்கூடும். எனவே கரிம உரங்கள், பசுந்தாள் உரங்கள் மற்றும் உயிர் உரங்களை சமநிலையாக பயன்படுத்த வேண்டும். அதிக நைட்ரஜன் நெற்பயிரில் இலைக்கருகள் மற்றும் உரையழுகள் நோய்களை அதிகரிக்கும். பொட்டாசியம் போதுமான அளவில் வழங்கப்படும் பொழுது தாவரங்களின் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு திறன் மேம்படுகிறது. இவ்வாறான கலாச்சார முறைகள் மூலம் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை நம்மால் ஊக்குவிக்க முடியும். குறிப்பாக நெல் பயிரில் இலைக்கருகள் நோய், பாக்டீரியா இலைக்கருகள் நோய், உரை அழுகல் நோய் போன்றவை மகசூலை பெரிதும் பாதிக்கின்ற நோய்களாகும். இவற்றை நோய் எதிர்ப்பு ரகங்களை தேர்வு செய்வதன்

தாவரங்களின் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு திறன் மேம்படுகிறது. இவ்வாறான கலாச்சார முறைகள் மூலம் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை நம்மால் ஊக்குவிக்க முடியும். குறிப்பாக நெல் பயிரில் இலைக்கருகள் நோய், பாக்டீரியா இலைக்கருகள் நோய், உரை அழுகல் நோய் போன்றவை மகசூலை பெரிதும் பாதிக்கின்ற நோய்களாகும். இவற்றை நோய் எதிர்ப்பு ரகங்களை தேர்வு செய்வதன் மூலமும் விதை நேர்த்தி செய்வதன் மூலமும் முதலிலேயே இந்த நோய்களை நம்மால் தடுக்க முடியும். குறிப்பாக பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லி மூலம் விதை நேர்த்தி செய்தல், 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதைகளை நேர்த்தி செய்து வயலில் நடலாம். அல்லது நடும் பொழுது நாற்றுக்களை 1 லிட்டர் தண்ணீரில் 10 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் மருந்தை கலந்து அவற்றை நாற்றுகளை உறிஞ்ச வைத்து அதன் பின்பு நடவு வயலில் நடலாம். அடுத்ததாக சமச்சீர் ஊட்டச்சத்து வழங்குதல், நீர் மேலாண்மையை முறையாக கடைபிடித்தல் போன்றவை நோய்களை கட்டுப்படுத்த இயலும். குறிப்பாக பாக்டீரியா இலைக்கருகள் நோய் பாதிப்பில் முக்கியமாக அதிகப்படியான நீரை தவிர்த்தல் அவசியம். நெல் வயல்களில் பச்சை தத்து பூச்சி மூலம் பரவும் துங்க்ரோ வைரஸ் நோயை கட்டுப்படுத்த ஆங்காங்கே ஒளிப்பொறிகளை அமைக்கலாம். 1 ஹெக்டேருக்கு 1 ஒளிப்பொறி என்ற விதத்திலும் நாம் இவற்றை பயன்படுத்த முடியும். மேலும் பெவேரியா பேசியானா அல்லது மெட்டாரைசியம் அனிசோஃபிலே என்ற உயிர்கொல்லி மருந்துகளை 1 லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் தண்ணீர் கலந்து தளிக்கலாம். இதனால் இந்த பச்சை தத்து பூச்சிகளின் எண்ணிக்கை வேதியியல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதை விடவும் அதிகமாக குறைக்கப்படுகின்றது. ஏனெனில் இந்த பெவேரியா பேசியானா, மெட்டாரைசியம் அனிசோஃபிலே போன்ற பூஞ்சை உயிர்கொல்லி மருந்துகள் இந்த பூச்சிகளின் உடலில் தொற்றை ஏற்படுத்தி அவற்றை அழிக்கின்றன. மேலும் அவை இனப்பெருக்கம் செய்யாதபடியும் பாதுகாக்கின்றன. அதிக ஈரப்பதம் உள்ள சூழலில் இந்த உயிர்கொல்லிகள் சிறப்பாக செயல்படுகின்றன. மேலும் வயல் வரப்புகளில் பாசி பயிறு அல்லது உளுந்து போன்ற பயிர் வகை பயிர்களை வளர்ப்பது மண்வளத்தை அதிகரிப்பதோடு பயனுள்ள உயிரினங்களையும் எண்ணிக்கையையும் உயர்த்துகிறது. தோட்டக்கலை பயிர்களில் நோய் மேலாண்மையை அங்கக முறையில் மிகவும் அழகாக நம்மால் திட்டமிட முடியும். தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டை போன்ற காய்கறி பயிர்களிலும், வாழை மற்றும் மாம்பழம் போன்ற பழப்பயிர்களிலும் பல்வேறு நோய்கள் தாக்குகின்றன. ஆரோக்கியமான நாற்றுகளை பயன்படுத்துதல் இதில் முதல் படியாகும். பாதிக்கப்பட்ட செடிகளை அடிக்கடி அகற்றுதல் வேண்டும். வயல் சுகாதாரத்தை பேணுதல், உயிரியல் காரணிகளை பயன்படுத்துதல் ஆகியவை முக்கிய மேலாண்மை முறைகள். தோட்டக்கலை பயிர்களில் குறிப்பாக காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது சுற்றிலும் சாமந்தி பூ பயிரிடுவது நூற்புழுக்களிலிருந்து அவற்றை பாதுகாக்கும். பயிர் வகை பயிர்களில் பாசிப்பயிறு மற்றும் உளுந்தில் மஞ்சள் தேமல் நோய் வெள்ளை ஈக்கள் மூலம் பரவுவதால் அவற்றையும் ஒளி பொறிக்கல் கொண்டு நம்மால் தடுக்க இயலும். நெல் தவிர மற்ற அனைத்து பயிர்களிலும் ட்ரைகோடர்மா விரிடி கொண்டு விதை நேர்த்தி செய்தல் அல்லது ட்ரைகோடர்மா விரிடியை மண்ணில் தெளித்து விடுதல் மூலம் மற்ற நோய் கிருமிகளை நம்மால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய், தண்டு அழுகல் நோய், நச்சுயிர் நோய் இவற்றை பரப்புகின்ற த்ரிப்ஸ் பூச்சிகளையும் நீல ஒட்டுப்பொறி அல்லது ஒளிப்பொறி பயன்படுத்தி நம்மால் குறைக்க இயலும். எல் பயிரில் வேரழுகல் மற்றும் பச்சை பூ நோய் குறிப்பாக இந்த பிரதேசங்களில் காணப்படுகின்றன. இந்த நோய் கடத்திகளை ஒளிப்பொறிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த நோய்களுக்கு மஞ்சள் ஒட்டுப்பொறிகளும் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். நீல ஒட்டுப்பொறிகளையும் நாம் ஆங்காங்கே வயல்களில் பயன்படுத்துவது நல்லது. இனக்கவர்ச்சி பொறிகள் சில நோய்களுக்கு மிகுந்த கட்டுப்பாட்டை அளிக்கின்றன. அங்கக வேளாண்மையில் பொறி பயிர்கள் மிக முக்கியமானவை. சாமந்தி நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும். ஆமணக்கு காய்கறி மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் இலை தின்னும் புழுக்கள் மற்றும் காய்ப்புழுக்களை ஈர்த்து முக்கிய பயிர்களை பாதுகாக்கிறது. நெல் வரப்புகளில் பயிர் வகை பயிர்களை வளர்ப்பது உயிரின பன்முகத்தன்மையை அதிகரிப்பதோடு தழைச்சத்தையும் உயர்த்தி மண் வளத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆக ட்ரைகோடர்மா, பேசிலஸ் சப்டிலிஸ், அசோஸ் பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, வேம் போன்ற பல நுண்ணுயிர்கள் பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்துவதோடு தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. இதனால் இவை நோய்கிருமிகளுடன் போட்டியிட்டு அவற்றின் வளர்ச்சியை தடுப்பதோடு தாவரத்தின் இயற்கையான நோய் எதிர்ப்பு திறனையும் தூண்டுகின்றன. இயற்கை உட்பொருட்களான பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், அமுத கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல், தொழு உரம், மண்புழு உரம், பசுந்தாள் உரங்கள் இவை அனைத்தும் மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை மிகவும் அதிகரிக்கின்றன. ஆகவே ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது ஒரு தனிப்பட்ட தொழில்நுட்பம் அல்ல. அது மண், பயிர்,

0: உட்நுயிர், சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயியை இணைக்கும் முழுமையான அணுகுமுறையாகும். எனவே மண் ஆரோக்கியத்தையும் பயிர்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதன் மூலம் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை அங்கக வேளாண்மையில் நம்மால் சிறப்பாக நெறிப்படுத்த முடியும். நஞ்சில்லா உணவு நமது உரிமை, நஞ்சற்ற உணவு உற்பத்தி நமது கடமை.
1: என்ன பிள்ள, அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்க. கவனமா கேட்டுக்கிட்டதானே?
2: ஆமா, அம்புட்டு வரவங்களையும் கேட்டுக்கிட்டேனே. மண் வளத்தை சரியா பாதுகாக்கிறது பயிர்கள்ல நோய்களை கட்டுப்படுத்த முதப்படியா விளங்குதே. இத்தனை மேலாண்மை முறைகளை கவனத்தில் வச்சு செய்கிறது கழனியில் நோய்களை கட்டுப்படுத்த ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: பயிர்களில் ஏற்படுற நோய்களை தடுக்க இத்தனை வழிமுறைகள் இருக்கிறப்ப
2: இப்போ தான் இந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டேனே. இனி இதெல்லாம் சரியாக பயன்படுத்தி நோய்களை கட்டுப்படுத்தி பயிர் செழிப்பாக வளர வழி செஞ்சிடுறேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: பயிர்களை தாக்கும் ஆப்பிரிக்க அரக்கணத்தை. ஆப்பிரிக்க அரக்கணத்தைகள் பயிர்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டவையாகும். இவை பழமரங்கள், காய்கறி பயிர்கள், பூக்கள், அழகு தாவரங்கள் ஆகியவற்றை அதிக அளவில் தாக்கி சேதம் ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இவை உலக அளவில் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் மிகவும் அச்சுறுத்தலாக உள்ள உயிரினமாகும். அது மட்டுமல்லாமல் மனிதர்கள், விலங்குகள் உள்ளிட்ட மற்ற உயிரினங்களுக்கும் அதிக அளவில் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவையாக உள்ளன. உலக அளவில் மிக மோசமான 100 அந்நிய ஊடுருவும் உயிரினங்களில் ஒன்றான இந்த நத்தை இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச ஒன்றியத்தின் இயற்கையை பாதிக்கும் உயிரினங்களின் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க அரக்க நத்தைகளின் தாயகம் கிழக்கு ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகளாகும். இதன் தாக்குதல் ஜப்பான், ஆஸ்திரேலியா, மொராக்கோ, எத்தியோப்பியா, சோமாலியா, மடகாஸ்கர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை, மலேசியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் அதிக அளவில் காணப்படுகிறது. வர்த்தகம் மற்றும் போக்குவரத்தினால் ஆப்பிரிக்க அரக்கணத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவியதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும்

இவற்றின் பரவலை தடுக்க போதிய கண்காணிப்பு இல்லாதது குறிப்பிடத்தக்கது. இவை தங்களுடைய வாழ்க்கை சுழற்சி முறைகளை தாங்கள் இருக்கும் வாழிடங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உடையவை. பல்வேறு காலநிலைகளுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் திறமை கொண்டவை. இவை ஓரிரவில் 50 மீட்டர் தூரம் நகர்ந்து செல்லக்கூடியவை ஆகும். வேளாண் நிலங்களில் மட்டுமல்லாமல் கடற்கரை பகுதிகள், காடுகள், நகரங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. தாவரங்கள் மட்டுமல்லாமல் பூஞ்சாணம், காகிதம் மற்றும் காகித அட்டைகள் உள்ளிட்டவற்றையும் உண்ணும் ஆற்றல் பெற்றவை. மேலும் ஓடுகள் உருவாக தேவையான கால்சியம் சத்தினை பெறுவதற்கு மணல், சிறு கல், இறந்த உயிரினங்களின் எலும்புகள், சுவர்களின் பூச்சிகள் போன்றவற்றையும் உண்ணக்கூடியவை. இவை அதிக இனப்பெருக்கத்திறனுடையது. இதன் அதிக உண்ணும் பழக்கத்தினால் மிகவும் அரிதாக தங்களின் முட்டைகளை கூட உண்டு வாழும். ஆப்பிரிக்க அரக்கநத்தைகள் தாக்கும் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பயறு வகைகள், பயிர்கள், அவரை, சோயா, பருத்தி, வெண்டை, கத்தரி, தக்காளி, மிளகாய், முட்டைக்கோசு, கேரட், வெள்ளரி, பரங்கி, பப்பாளி, கொக்கோ, கொய்யா, தென்னை, வாழை, எலுமிச்சை, பலா உள்ளிட்ட பயிர்கள். இந்த ஆப்பிரிக்க அரக்கநத்தைகள் பூக்கள், அலங்கார செடிகள், காய்கறிகளின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் முழுவதுமாக சேதத்தை ஏற்படுத்தும். மர வகைகளில் பட்டைகளை சுரண்டி சேதத்தை ஏற்படுத்தும். பகல் நேரங்களில் நாடா போன்ற கழிவுகள் வாயிலாக இவற்றின் தாக்குதலை அறிந்து கொள்ள முடியும். ஒரு நாளுக்கு 100 நத்தைகள் சராசரியாக 200 கிராம் கழிவுகளை வெளியேற்றும். ஆப்பிரிக்க அரக்கநத்தைகள் பெருகுவதற்கு 9 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் தட்ப வெப்பநிலை ஏற்றதாகும். குறிப்பாக 15 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை மிகவும் உகந்ததாகும். மேலும் மழைக்காலங்களில் இவற்றின் பரவல் மிக அதிக அளவில் காணப்படும். 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழ் செல்லும் பொழுது இவற்றால் சரிவர இயங்க முடியாது. இவை ஈரப்பதமான நிலங்களை விரும்புபவை. தண்ணீர் நன்கு வடியக்கூடிய நிலங்கள் ஏற்றவையாகும். இவை மண்ணின் கார அமில நிலை 6.3 முதல் 6.7 வரை உள்ள நிலங்களில் அதிக அளவில் காணப்படும். குறிப்பாக குளிர்காலங்களில் ஆப்பிரிக்க அரக்கநத்தைகள் உறக்க நிலையிலிருந்து வெளிவந்து அதிக அளவில் பரவும். இவை இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவை ஆகும். பகல் நேரங்களில் இருண்ட மற்றும் ஈரமான பகுதிகளில், குறிப்பாக சருகுகளுக்கு அடியில் அல்லது மண்ணுக்குள் மறைந்து கொண்டு இருக்கும். ஏனெனில் சூரிய வெப்பமானது நத்தைகளை அழித்துவிடும். இவை தாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாத பொழுது, அதாவது அதிக வெப்பநிலை நிலவும் சமயங்களில் ஓடுகளில் சுருண்டு கொண்டு 3 ஆண்டுகள் வரை உறக்க நிலைக்கு செல்லும் ஆற்றல் கொண்டவை. இந்த நத்தைகள் 20 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட உருவத்தில் பெரிய கூம்பு வடிவ உயிரினமாகும். நத்தையின் மேல்புற ஓட்டின் நிறம் அவை உண்ணும் உணவிற்கு ஏற்ப மாறுபடும். பெரும்பாலும் அடற்பழுப்பு நிறத்துடன் உடலில் பட்டைகளுடன் காணப்படும். இது இரு பாலுயிரி இனமாகும். நத்தைகள் முட்டைகளை குவியலாக ஈரமான பகுதிகள் அல்லது மண்ணுக்குள் இடக்கூடியவை. ஒரு குவியலில் 200 முட்டைகள் வரை இருக்கும். ஒரு நத்தை ஓராண்டில் 5 முதல் 6 முட்டை குவியல்களை இடும். முட்டை மஞ்சள் நிறத்தில் காணப்படும். முட்டை பொறிப்பு காலம் 8 முதல் 21 நாட்கள் ஆகும். 6 முதல் 8 மாதங்களில் முழு வளர்ச்சியடைந்த நத்தைகளாக உருமாற்றம் அடையும். இவற்றின் சராசரி ஆயுட்காலம் 3 முதல் 6 ஆண்டுகள் ஆகும். ஆனால் ஏற்ற காலநிலை மற்றும் பிற உயிரினங்களால் ஆபத்தில்லாமல் இருக்கும்போது 10 ஆண்டுகள் வரை கூட வாழும் ஆற்றல் பெற்றவை. ஒரு வளர்ந்த ஆப்பிரிக்க அரக்கணத்தையின் எடை சராசரியாக 300 முதல் 600 கிராம் வரை இருக்கும். இதனை மேலாண்மை செய்யும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். களை செடிகள் மற்றும் இதர கழிவுகளை அகற்றி நத்தைகள் மறைந்து வாழ்வதற்கு ஏற்ற இடங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். கையுறை அணிந்து கொண்டு நத்தைகளை கையால் எடுத்து சமையல் உப்பு உள்ள வாளியில் இட்டு அழிக்கலாம். உப்பை வயல்கள் அல்லது தோட்டங்களை சுற்றி தூவி நத்தைகள் நுழையாமல் தடுக்கலாம். முட்டைகோஸ் இலைகள் அல்லது பப்பாளி தண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வயல்களில் ஆங்காங்கே வைத்து நத்தைகளை கவர்ந்து அழிக்கலாம். 15% உப்பு நீரில் நனைத்த ஈரத்துணி அல்லது சாக்குகளை 1 ஏக்கருக்கு 10 இடங்களில் ஆங்காங்கே வைத்து நத்தைகளை கவர்ந்து அழிக்கலாம். தேவையற்ற பழைய உணவுகள் மற்றும் அழுகிய பழங்களை வயலில் ஆங்காங்கே வைத்து அதனை சுற்றி மெட்டால்டிஹைடு 2.5% மருந்தை 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் தெளித்து நத்தைகளை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களின் தண்டு பகுதியில் தரைப்பகுதியிலிருந்து சற்று உயரமான இடத்தில் தகர தாள்களை வைத்து நத்தைகள் மரங்களின் மேல் ஏறாமல் தடுக்கலாம். பாத்துகள், பறவைகள் மற்றும் பாம்புகள் நத்தைகளை இயற்கையாகவே உணவாக உண்டு அழிக்கும். ஆப்பிரிக்க அரக்கணத்தை விவசாய பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு மூளைத்தொற்று மற்றும் வயிற்று நோய்களை தோற்றுவிக்கும் ஒட்டுண்ணி நூற்புழுக்களை பரப்பக்கூடியவையாகும். எனவே அசுத்தமான ஆப்பிரிக்க அரக்கநத்தை மற்றும் அவற்றின் எச்சங்கள் வாயிலாக நோய்கள் பரவுவதால் அவற்றை கவனமுடன் கையாள வேண்டும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பு.
1: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை டிஎன்பி நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
3: தருமபுரி மாவட்ட இணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தற்போது நிலவும் எல்னினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் பயிரிடப்படும் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண்மை பயிர்களுக்கு பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செயல்பட உள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தில் செயல்படுத்த பஜாஜ் அலைன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது தேவைப்படும் ஆவணம் பதிவு விண்ணப்பம், விஏஓ வழங்கும் நடப்பு பசலைக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்புச் சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலும் தொட

தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டுத் தொகையாக நெற்பயிருக்கு ரூபாய் 39,100, நிலக்கடலைக்கு ரூபாய் 22,600 மற்றும் சோளப்பயிருக்கு ரூபாய் 10,300 வழங்கப்படும். மேலும் நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டணமாக நெற்பயிருக்கு ரூபாய் 782, சோளப்பயிருக்கு ரூபாய் 206 மற்றும் நிலக்கடலைக்கு ரூபாய் 452 செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு பயிர் காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in என்ற இணையதள முகவரியும், மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசிய மையமாக்கப்பட்ட வங்கி மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகலாம் என தருமபுரி மாவட்ட இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 8 மணி. நேர்களை நாம் இணைகின்றோம். இது இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31, மற்றொரு 94 86 65 20 25.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பண்பலையோடு எழுந்து இருக்கும் அரசம்பட்டி காவா கட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க சார்.
0: அடர்ந்த காடுகள்
1: சார்.
0: ஐயா, உங்களுக்கான சொல் வந்து அடர்ந்த காடுகள்.
1: அடர்ந்த
0: காடுகள்
1: சொல்ற சார். அடர்ந்த காடு, கல், கால்,
0: கால்,
1: கால் சார், காயில், கால்,
0: அந்த இல் வரதில்லையே. அடுத்து
1: அடர்ந்தனா காடு சொல்றேன் சார்.
0: சொல்றீங்க.
1: அடல், அடர்.
0: இன்னொன்னு
1: கல் வராதுன்றீங்களே.
0: ஆமாங்க.
1: காக்கா, காக்கா.
0: அப்படிங்களா? காக்கு கால் இல்லையே
1: சார். கா சார், காடு, கா.
0: சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து பேருந்து நிலையம்.
2: பேருந்து நிலையம்.
0: பேருந்து நிலையம்.
2: பேருந்து. அப்புறம் வந்து நிலை.
0: நிலை.
2: நிலையம். அப்புறம் வந்து துரு.
0: துரு. எதிர்பார்த்தா நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து ஒண்ணு.
2: அப்புறம் வந்து வேலைன்னு ஒரு வரும்.
0: அந்தலாம் வராது. சரி, அடுத்து இன்னும் ஒண்ணு சொல்லாமே.
2: வேலை, பேணி, நிலைன்னு வருது.
0: இலைக்கு ஈ இல்லையே. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இணைப்பில் இணைக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து சுற்றுலா.

0: தலங்கள்.
1: சுற்றுலா தலங்களா?
0: போயிருக்கீங்களா?
1: போயிருக்கு சார். அப்பா
0: ஆனால் இப்போ வரலன்றீங்களா?
1: ஆ
0: சரி சொல்லுங்க.
1: சார் சொல்றேன் எழுதிக்கிறேன்.
0: எழுதுங்க.
1: சுற்றுலா தலங்கள் ஏதோ
0: சுற்றுலா தலங்கள்
1: ஒரிஜினல் ட்ரை பண்ணலாம்.
0: சொல்லுங்க.
1: சுற்று கல்
0: கல்.
1: தலங்கள்
0: தலங்கள் அவ்வளோதாங்களா? சரிங்க.
1: மூன்று தான் சார் வருது. நன்றி சார்.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி பேசுகிறேங்க.
0: சரிங்கம்மா. உங்களுக்கான சொல் வந்து உங்களுக்கு பிடிச்ச எழுத்துலேயே கொடுக்கலான்னு இருக்கேன். திரைப்படங்கள். ஆமாம்.
2: படம்.
0: படம் இம் இல்லையே.
2: படங்கள்னு சொன்னீங்களா?
0: படங்கள்னு சொன்னீங்களா? சரிம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசினா நல்லாயிருக்கும். அடுத்து.
2: பறை.
0: சரிங்க.
2: டம்
0: டம் இம் இல்லையே.
2: திடம் திடம்
0: திடம் அதான் இம் இல்லையே.
2: இம் இருக்குதுல்லங்க படம்.
0: திரைப்படங்கள் தான் கேட்டேன் நான்.
2: படங்கள்னு போது வருதுங்களா?
0: சரிங்க. கல். அடுத்து.
2: சரிங்க. நன்றி.
0: நன்றி. நீங்களே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். இணைப்பில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
3: கோட்டையூர்லேருந்து எம் ஆறுமுகம்.
0: சரிங்க. உங்களுக்கான சொல் வந்து பிடித்த பாடல்கள்.
3: பிடித்த பாடல்கள். கல். பாடல்.
0: பாடல்
3: பாட. பாடல்கள். பாடல்கள் அவ்வளோதாங்க.
0: இன்னும் ஒன்று இருக்கே. சரிங்க. நல்லா முயற்சி பண்ணிங்க. இன்னொன்று இருக்கு, யோசிச்சு பாருங்க. நன்றி. என்ன பிள்ளை கூடிய வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
3: ராகலாபுரம் கன்னியாகுமரி.
0: சரிங்க. உங்களுக்கான சொல் வந்து பொது மருத்துவமனை.
3: பொது மருத்துவமனை.
0: புது மருத்துவமனை இல்ல, பொது மருத்துவமனை.
3: பொது மருத்துவமனை.
0: ஜிஹெச் இருக்குல்ல, அதுதான்.
3: மனை.
0: ஏ, எதாவது சொன்னீங்களா? மனை.
3: மனை. பொது.
0: பொது.
3: புது. மருந்து.
0: மருந்து. சூப்பருங்க ஐயா. அடுத்து. அப்புறம்
3: துரு.
0: இன்னும் இரண்டு இருக்கே.
3: மது.
0: அடுத்து. அடுத்து. நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நான் தான் சொல்லணும்.
3: நன்றிங்க.
0: என்ன பிள்ளை கூடிய நேயர் வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் தருமபுரி மதிவான் பாளையம் மோகன் பேசுறியா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. உங்களுக்கான சொல் கொடுக்கலாமா?
4: கொடுங்க. கொஞ்சம் நெருப்ப கொடுங்க.
0: கொடுத்துடலாம். பிடித்த படங்கள். முன்ன வந்து பிடித்த பாடல்கள் சொன்னோம். இப்போ வந்து பிடித்த படங்கள்.
4: பிடித்த படங்கள்.
0: படங்கள்.
4: ஐயா கல். கடி.
0: கடி.
4: படங்கள்.
0: படங்கள்.
4: தடங்கள்.
0: தடங்கள்.
4: ஆமாங்கய்யா.
0: சூப்பர்.
4: பித்த.
0: அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க.
4: பித்தம். பித்தத்தை சொல்லுவாங்க.
0: அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை, வேற இருக்கு சொல்லுங்க.
4: பிடி.
0: பிடி. அடுத்தது. இன்னும் ஒரு எழுத்தை மட்டும் பிடிச்சிருங்க.
4: அதுதான் பிடிச்சிருந்தாங்க.
0: பிடிச்சிருங்க.
4: படி.
0: படி.
4: சரிங்க.
0: நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்ங்க ஐயா.
4: ஒரு கைத்தட்டல் கொடுங்க.
0: சரிங்க, கொடுத்துடலாம்.
4: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா.

0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
11: எடுத்து செய்யும் ஒழுத்துக் கொண்டிருக்கும் 8:10 மனதிற்கு ஷோ. இது இளந்தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
12: ஐயா வணக்கம். ஐயா
11: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
12: நான் வேலூர் மாவட்டம் பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
11: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீண்ட தூரம்.
12: சொல்லுங்க.
11: நீண்ட தூரம்.
12: நீண்ட தூரமா? தூரம்
11: தூரம்.
12: நீண்ட தூரம். நீ ஓரழுத்து ஒரு மொழி. அப்புறமா சொல்லிட்டேன், எவ்வளவுதான் வருது, இதுக்கு மேல இல்லையே.
11: இல்ல நிறைய இருக்கு, ஓரழுத்து ஒரு மொழியிலே இருக்கு. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
12: நீ சொல்லி
11: எப்படி இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம் ஐயா.
11: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
13: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில இருந்து ரகுராமன் பேசுறேன்.
11: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து
13: பண்ணிக்கயா.
11: மேற்கு தொடர்ச்சி மலை.
13: மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு
11: மேற்கு
13: தொடர்ச்சி
11: மலை.
13: மேற்கு தொடர்ச்சி மலை.
11: லைனா சொல்லிட்டேன்.
13: கிளை.
11: கிளையா? சிலை.
13: மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள சிலை.
11: சரிங்க.
13: தொலை.
11: தொலை.
13: தொலை ஒரு மொழி. தொலை.
11: தொலை தொடர்பு சொல்றீங்களா? சரிங்க, வாழ்த்துக்கள்.
13: தொடர். தொடர்.
11: நிறைய சொல்லிட்டீங்க.
13: வேற
11: வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
13: நன்றிங்க. நன்றி.
11: என்ன பிள்ளை கூட நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
14: காரிமால வட்டம் ஏமராஜ்.
11: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்கள். காவேரி போகுது இல்லையா? செய்தித்தாள் படிச்சிருப்பீங்களே. அந்த சொல் தான்.
14: வட்டங்கள்.
11: வட்டங்கள்.
14: மா
11: மா.

0: சரிங்கய்யா, சூப்பர். அடுத்து இன்னும் இருக்கே, டக்குன்னு சொல்லிடலாம்.
1: டெல்டா.
0: டெல்டா. ம்,
1: நாலு ஊஞ்சி தான்.
0: நாலு வந்துருச்சு, இன்னும் ஒன்றும் வரலையே. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கலங்கய்யா, நன்றி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அணில்
6: கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
8: தருமபுரி குமாரசுவாமி பேட்டை DNV நகரில் வீற்றிருக்கும் 426 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அக்கரைப்பட்டி சவுளு முனியப்பன் திருக்கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: 8:21 நாம் கெட்ரஸ் கொண்டிருக்கிறோம். இது இளந்தன்றல் என்ற நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
9: அனைவருக்கும் நேயர் வணக்கம்.
8: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
9: நான் முதலி மோகமணி, மேடம்.
8: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து வேளாண் அலுவலகங்கள்.
9: வேளாண்
8: அலுவலகங்கள்,
9: வேளாண் ஒரு சொல் இருக்கு. அலுவலகம்
8: அலுவலகங்கள்
9: அது ரெண்டு சொல்றேன்.
8: அடுத்து அவ்வளவுதானா?
9: வேளம்,
8: வேளம்.
9: மூணுதானா?
8: சரிங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
10: வணக்கம்
8: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
10: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
8: சரிங்கய்யா, ஆன்லைன்ல கேக்குறீங்களா?
10: ஆமாங்க சார்.
8: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கான சொல் வந்து
10: சொல்லுங்க சார்.
8: போட்டி தேர்வுகள்.
10: போட்டி தேர்வு, தேர்வுகள் சார். போரல் தோல்படி, தேய் ஒரல் தோல்படி சொல்லுவாங்க சார். தேர்வு,
8: தேர்வு
10: போட்டி தேர்வுகள்.
8: நல்ல முயற்சி பண்ணீங்க.

0: தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றி சார்.
0: என்ன பிள்ளை நீ கூட நேயர், வணக்கம். வணக்கம். ஏ, உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்க. இணைப்பு கிடைக்கிற இடத்துலேருந்து பேசுங்க. என்ன பிள்ளை இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
2: விக்ரம்.
0: உங்களுக்கான சொல் வந்து பொது அறிவு கேள்வி. பொது அறிவு கேள்விகள், பொது அறிவு கேள்வி, ஜிகே. தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டீங்க போலயே. இன்னும் அதெல்லாம் இருக்கா? சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பிள்ளை கூட நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து தொண்டு நிறுவனங்கள்.
2: தொண்டு நிறுவனங்கள்,
0: என்ஜிஓ இருக்கு இல்லையா?
2: தொண்டு நிறுவனங்கள்.
0: அடுத்து
2: நன்று.
0: நன்று.
2: நின்று. நின்று.
0: நின்றா?
2: ஆமாங்க.
0: சரி.
2: வாங்கள். சரி, வணங்கள்.
0: வணங்கள். சூப்பரான வார்த்தை. அடுத்து
2: வனம்.
0: வனம்.
2: சரி சரி சார். வண்டு. வண்டு.
0: வண்டு இருக்கா? இருக்கு இருக்கு, உங்ககிட்ட கேட்டேன் நான். அடுத்து இன்னும் ஒரு எழுத்து.
2: வரு.
0: வரு. வருன்னு சொல்றீங்களா? வடு. சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க. எப்படி இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் செலவடை கிராமம் பூகாரத்திலிருந்து ராமு பேசுகிறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து திரைக்கதைகள்.
3: திரைக்கதைகள். திரை.
0: திரை.
3: கதை. கல். தீ.
0: தீ.
3: நன்றி,
0: நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இணைப்பிடையே கூடிய நேயர், வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சரிம்மா, உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்கம்மா. இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. உங்களுக்கான சொல் வந்து கொடுத்துடலாமா? வெள்ளப்பெருக்கு.
3: வெள்ளப்பெருக்கு.
0: இன்னும் மூணு. புரியல. வெல். சரிங்க, உங்களுக்காக சரி. அடுத்து சரிம்மா, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்மா, நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: தர்மபுரி.
0: குறுந்தொகை. அடுத்து சேர்த்தே சொல்லிட்டீங்களா?
4: நன்றிங்க.
0: என்ன இணைக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
5: எடப்பாடியில இருந்து நிர்மலா முருகனுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் கொடுக்கலாமா?
5: சொல்லுங்க ஐயா.
0: சிலப்பதிகாரம்.

0: பதி
1: பதி.
0: காரம்.
1: பிடிக்குமா உங்களுக்கு? இல்லை ஸ்வீட் தான் பிடிக்குமா?
0: ரெண்டுமே பிடிக்கும்.
1: சரி பிடிக்கட்டும், மற்ற இல்லத்துக்கெல்லாம் சொல்லிடுங்க. காரம். அடுத்து என்னங்க பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது?
0: அது தம்பி.
1: சரி சரி ஓகே, அந்த சொல்லும் இல்லையே. சரிங்கம்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இணைப்பில் நீ கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயா, கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிப்பேட்டை வட்டம் அனுசன கிராமத்தில் பேசுறேன், குமார்.
1: சரிங்க, உங்களுக்கான சொல் கொடுக்கலாமா?
2: சொல்லுங்க ஐயா.
1: தொலைத்தொடர்புகள்.
2: தொலைத்தொடர்புகள்.
1: தொலைத்தொடர்புகள்.
2: தொடர்பு.
1: தொடர்பு.
2: தொலை. தொடர்.
1: தொடர்.
2: புகழ். புகழ்.
1: புகழ். புகழ். சரி ஓகே, புகழ். இல்லை இல்லை இல்லை, இருந்தாலும் என்ன
2: பண்ணுறது?
1: அடுத்து ஒன்று.
2: நன்றி சார், வாழ்த்துக்கள், நன்றி சார்.
1: சரிங்க, நீங்களே சொல்லிட்டீங்களா? நன்றி. எப்படி இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
3: இளம் தென்றி விளையாடி நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரருக்கு பணிவான முன்னேற கூறுவது திருப்பூர் மாநகரம் மனதை பார்ப்பது சேரங்கஸ்மி.
1: சரிங்க, உங்களுக்கு உங்களுக்கான சொல் வந்து
3: சொற்றொடர்னு சொல்லுங்களேன். சொற்றொடர். தமிழ் பேசுங்க, தமிழே பேசுங்க.
1: ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான சொற்றொடர் நீர்வீழ்ச்சி.
3: ஒரு இனம் அழியுதுன்னா வந்து அதை மொழியில தான் வந்து அழியுங்க. இனத்தை நான் வந்து எனக்கும் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய தலைமணி கற்றுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுமா? தலைமணி கட்டி கொடுங்க.
1: சரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கான சொற்றோட
3: நிச்சயமாக
1: இல்லை, உங்களுக்கு கொடுத்தது வந்து சொல் தான் கொடுக்க போகிறேன். நீர்வீழ்ச்சி.
3: நீர்.
1: நீர்வீழ்ச்சி.
3: நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி இல்லை, வருங்களேன்
1: சொல்லுங்க.
3: நீர். இந்த வீல்னால வராதுங்க, வீல்னா வந்து ஒரு மாதிரி வருங்க. நீர்.
1: சரிங்க.
3: வீல். வீழ்ச்சி.
1: சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க.
3: இந்த விழான்னு
1: வரும். விழா. விழான்னு இருக்கா? சொற்றோடன்னு சொன்னீங்க, ஆனா விழான்னு இல்லை. உங்களுக்கே தெரியுது இல்ல?
3: சரிங்க,
1: தொடர்ந்து யோசிங்க. நன்றி. இனப்படி இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். சரிம்மா, உங்களுக்கான சொல் கொடுக்கலாமா? நெடுஞ்சாலை. நெடுஞ்சாலை. அடுத்து. பின்னாடி இருந்து அம்மா சொல்றாங்களா? நன்றிம்மா. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: ஆயிரத்தி 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: அனில் கொழுக்கட்டை மாவு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: ஏகா

செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்வி குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.

0: மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறுகிறது. அனைவரும் இனிதே வருக. அழைப்பில் மகிழ்வது திருப்பணி குழு தலைவர் டிஎன்சி மணிவண்ணன், டிஎன்சி கல்விக்குழுமம், எஸ்எம்ஏ சதீஷ் ஆறுமுகம், எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் உபயதாரர்கள்.
3: செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கண்காட்சி. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், விவசாயிகள் சந்திப்பு, தென்னை பொருட்கள் கண்காட்சி. செப்டம்பர் 2 புதன்கிழமை அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் நல சங்கம்.
4: எட்டு மணி 39 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது, இது சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் கடைமணலிலிருந்து சிவனேஸ்வரி.
4: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து புறநானூற்று பாடல்கள்.
5: புறநானூறு பாடல்கள். நூறு.
4: அடுத்து 110ஆ? அடுத்துங்கய்யா. சிம்பிளா நிறைய இருக்கே. சரிங்க, யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
6: மணிகன் பத்திந்து ரமணி.
4: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து வார நாட்குறிப்பு. வார நாட்குறிப்பு.
6: குறி. குப்பு
4: அப்படின்னு ஒரு சொல் இருக்கா?
6: இருக்கு.
4: இருக்குங்களா? சரிங்க, பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ.
4: வணக்கம். யாரங்க பேசுறீங்க? சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து ரோஜா தோட்டம்.
7: ரோஜா தோட்டம்.
4: வீட்டில் இருக்கா? அடுத்து இத்தா. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
4: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
8: தருமபுரி மாவட்டம் கடத்துக்கிட்ட சிவகாந்தி.
4: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து சாலையோர பூக்கள்.
8: சாலையோர பூக்களா?
4: பூக்கள் தான்.
8: எல்லாரும் அவுட்.
4: நீங்களும் அவுட்டா?
8: பூவே. போதனை.
4: என்னங்கம்மா?
8: போதனை.
4: சாலையோர பூக்கள்னு சொன்னேன்.
8: சாலையோரம் பூக்கள் ஐயா. பூக்கள். பூவே.
4: சொல்றீங்களோ இல்லையா? நல்லா ராகம் பாடுறீங்கம்மா. நன்றிம்மா. எப்படி இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். விடுபட்டாங்க. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
9: ஹலோ.
4: வணக்கம்.
9: வணக்கம்.
4: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்க. இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
9: சீதா.
4: சீதா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
9: சஞ்சுராயன்பேட்டை.
4: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து தொடர் வண்டிகள்.
9: தொடர் வண்டிகளா?
4: ட்ரெயின்.
9: தொடர்.

0: வண்டி.
1: ம்,
0: அதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும்.
1: அதுக்கப்புறமா அப்புறம் டைமே முடிஞ்சிருங்களே.
0: நீங்கள் எனக்கு தெரியலீங்க.
1: சரிங்கம்மா, நீங்கள் யோசிச்சு உங்களுக்கே ஒரு சபாஸ் போட்டுக்குங்க. நன்றி.
0: ஓகே பாய்.
1: என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? உங்களோட வானொலி பெட்டி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. ஐயா, உங்களோட வானொலி பெட்டி அளவை கொஞ்சம் குறைக்குங்க.
2: ஓகே, சொல்லுங்க சார்.
1: ம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும்.
2: சொல்லுங்க சார், வார்த்தை.
1: ம், உங்களுக்கான வார்த்தையா? விமான நிலையம்.
2: விமான நிலையம்.
1: ம், ஏர்போர்ட்.
2: நிலை.
1: ம்,
2: நிலையம்.
1: ம்,
2: நில நீமனம்.
1: என்னங்க ஐயா?
2: நீமனம். நீமனம்
1: நியமனம் தான் இருக்கு, நீமனம் இல்லை.
2: நீமனம் தான் சார். நீ
1: இல்லை, விமான நிலையம் தான் கேட்டோம்.
2: நீமனம்.
1: ம், சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பிள்ளை இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம்.
1: ம்,
3: முருக்கம்பட்டி பஞ்சாயத்து.
1: சரிங்க, நான் ஒன்றும் சொல்லே சொல்லலை, உங்கள் பேரே பிரித்து பிரித்து நீங்களே சொல்லிக்கிறீங்களே. சரி, ஓகே. உங்களுக்கான சொல் வந்து கிரிக்கெட் மைதானம்.
3: கிரிக்கெட் மைதானம்.
1: ம்,
3: கிரிக்கெட்.
1: கிரிக்கெட்
3: மைதானம்.
1: ம்,
3: தானம்.
1: தானம், அடுத்து முக்கியமான ஒரு எழுத்து இருக்கு. எழுத்து சொல், என்ன வேணால் சொல்லலாம். அடுத்து. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கலங்க ஐயா, நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம்.
4: ஐயா, இரவு வணக்கம். ஐயா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஐயா, நான் இங்க மதியன்பாளையம் ராமகாயிருந்து ஒன்னாவது ஒன்று 702 பேசுறேங்க ஐயா. நலமா?
1: நலமுங்க ஐயா. உங்களுக்கான சொல் வந்து பங்கு சந்தை.
4: முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
1: பங்கு சந்தை.
4: சந்தை.
1: ம்,
4: பங்கு.
1: பங்கு. ம்,
4: வாய்ப்பு.
1: நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ சார், கோபால் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: கோபால் சார்.
1: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து பொது விடுமுறைகள்.
5: பொது
1: பொது பொது விடுமுறைகள், கவர்மெண்ட் லீவ் சொல்லுவாங்கல்ல.
5: புது விடுமுறைகள்.
1: ம், சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இப்படி இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம், யார்
6: பேசுறீங்க?
1: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து
6: சொல்லுங்க.
1: வங்கி கணக்கு.
6: வங்கி கணக்கா?
1: ம், வங்கி கணக்கு தான். ஐயா, எம்பிள்ள இருக்கீங்களா? சொல்லுங்க.
6: வங்கி.
1: ம்,
6: கணக்கு.
1: ம்,
6: வாங்கி.
1: வாங்கி, கால் இல்லையே.
6: ம்,
1: நன்றிங்க ஐயா. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ.
1: வணக்கம்.
7: வணக்கம், திருப்பூர் திருவானலூர் டெய்லர் குமார்.
1: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து நீண்ட தூரம். உங்களுக்கு எங்களுக்கும் இப்போ இருக்கு பார்த்தீங்களா? நீண்ட தூரம்.
7: நீண்ட தூரம்.
1: ம்,
7: நீண்ட தூரம் தானே?
1: நீண்ட தூரம் தான். இப்போ உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய தூரம் நீண்ட தூரம், அந்த தான் உங்களுக்கான சொல்.
7: தூரம்.
1: ம்,
7: நீண்ட.
1: ம்,
7: தாரம்
1: தூரம் தான் வரும்.

0: என்ன தான் நீங்கள்
1: ஓகே
0: இவ்வளோ
1: ஓகே
0: தூரமாக
1: நன்றிங்க.
0: இருந்தாலும் இவ்வளோ தூரமாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடாதுங்க ஐயா. நன்றி.
1: நன்றி நன்றி.
0: என்ன பிள்ளை, நீ குடிநேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: என்எம் துறை நாகசம்பட்டி. 1 மணி நேரமாக ட்ரை பண்ணுறோம்.
0: அப்படிங்களாங்க ஐயா, வாழ்த்துக்கள்ங்க ஐயா. அதுக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்.
1: வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கான சொல் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை.
1: கிழக்கு தொடர்ச்சி மலை.
0: ம்
1: கிழக்கு
0: ம்
1: தொடர்ச்சி
0: ம்
1: மலை
0: ம்
1: தொடர்
0: தொடர் சூப்பர்.
1: துண்டு
0: என்னங்க ஐயா
1: துண்டு
0: அப்படின்னு ஒரு எழுத்துக்களே இல்லையே, இதில் எழுத்துக்கள் இல்லையே.
1: தொடர்
0: ம் இதான் சொல்லிட்டீங்களே.
1: தொடர்பு
0: இல்லையே, இன்னும் ஒன்று சிம்பிளாக ஒன்று இருக்குது.
1: தொடர்
0: சொல்லிட்டீங்க.
1: லை
0: லை, அது கூட ஒன்று சேர்த்தனா நல்ல ஒரு எழுத்தே இருக்குது, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க,
1: நன்றி
0: வாழ்த்துக்கள்.
1: வணக்கம்.
0: என்ன பிள்ளை, நீ குடிநேயர், வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
2: சார் தர்மபுரி மாவட்டம்.
0: அம்மா, உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்கம்மா, இணைப்பு கிடைக்கிற இடத்துலேருந்து பேசுங்க.
2: சார் கேட்குதுங்களா?
0: சொல்லுங்க.
2: தர்மபுரி மாவட்டம் கிராமம் பேசுறீங்க.
0: உங்கள் பேர் சரியாக கேட்கலாமா? இணைப்பு கிடைக்கிற இடத்துலேருந்து பேசுங்கன்னு
2: நந்தினி சார்.
0: சரிங்க.
2: தர்மபுரி மாவட்டம் குண்டலகிரி கிராமம்.
0: சரிங்க சரிங்க. ஓகே, உங்களுக்கான சொல் வந்து கொட்டும் அருவி.
2: கொட்டும் அருவி
0: அருவி அடுத்து சரிங்கம்மா, நல்லா முயற்சி பண்ணிங்கம்மா, வாழ்த்துக்கள், நன்றிம்மா. என்ன பிள்ளை, நீ குடிநேயர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
3: சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து ஜெயஸ்ரீங்க.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து விளையாட்டு சாதனம்.
3: விளையாட்டு சாதனம். விளையாட்டு சாதனம். சாணம். விலை.
0: விலை.
3: விட்டு.
0: விட்டு. சரிங்க, ரொம்ப நேரம் விட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு
3: நன்றி.
0: நன்றிம்மா. என்ன பிள்ளை, நீ கூடிய நேயர், வணக்கம்.
4: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
4: சேலம் மாவட்டம் வாழப்பட்டிலிருந்து வள்ளி பேசுகிறேங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான சொல் வந்து வீட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள்.
4: வீட்டு விளையாட்டுப் பொருட்கள்.
0: வீட்டு உபயோகப் பொருட்கள்.
4: உபயோகப் பொருட்கள்.
0: ஆமாங்கம்மா.
4: உபயோகப் பொருட்கள். பொருள்கள்.
0: பொருட்கள்.
4: பொருள்கள். உபயோகம்.
0: உபயோகம். சரி.
4: வீட்டு வீடு.
0: வீடு.
4: வீடு.
0: அடுத்து
4: யோகம்.
0: வீட்டு யோகம் இல்லைங்களே, ஈம்
4: உபயோகம்
0: இல்லைங்களே.
4: வராது.
0: சரிங்கம்மா, நல்லா முயற்சி பண்ணிங்கம்மா, வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூங்க.
0: நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
5: தர்மபுரி பண்பலை 102.5-லும் ஏற்காடு பண்பலை 103.7-லும் தினமும் காலை 7:25-க்கு நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
7: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை

0: வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நெகலயத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளம் தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்தது சொல்லோடு விளையாடு. நன்றி நேயர்களே, தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக.
5: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் மனோஜ் சிங் ராணா வித் தி நியூஸ் அட் 9. The headlines: India sends third flight carrying 10 tons of humanitarian assistance to flood-hit Nepal. External Affairs Ministry says 320 Indian nationals remain uncontactable. Death toll in devastating Nepal-Tibet flash floods rises to 547. Over 1,500 people remain missing on both sides of the border. Prime Minister Narendra Modi to embark on a 4-day visit to Uzbekistan and Kyrgyzstan tomorrow. Government measures improve market availability of sugar, ensure faster movement. Ex-mill sugar prices fall by around 20%. India's index of industrial production records growth of 6.7% in July this year. And India's Velaval Senthil Kumar to take on Hungary's Balázs Farkas in the final of PSA Budapest Squash Open tonight. India has stepped up humanitarian assistance to Nepal affected by flash floods as the third flight carrying 10 tons of humanitarian assistance has departed for Kathmandu. External Affairs Minister Dr. S.J. Shankar informed this in a social media post. The minister said that the assistance includes portable generator sets, dignity kits, food packets and water purification tablets. Dr. Jayashankar said that an 11-member team of doctors, paramedics and recce team for tunnel rescue operations is also on board. He also reiterated India's support to Nepal's ongoing relief and rescue efforts. Earlier, India had sent more than 47 tons of emergency relief supplies in 2 flights. Meanwhile, the death toll from devastating flash floods in Nepal and Tibet has risen to 547, with 1,545 people still missing as rescue teams search riverbanks and isolated settlements for survivors and bodies swept downstream. Authorities have evacuated more than 800 people from affected districts and issued fresh warnings after a 5.1 magnitude earthquake struck southwestern China, raising fears of further flooding. India has launched a major rescue and relief operation. The Ministry of External Affairs has said that 320 Indian nationals remain uncontactable or are reportedly missing following the flash flood tragedy on Wednesday. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said around 100 people of Indian origin holding both nationalities also remain uncontactable. Addressing the media in New Delhi today, Mr. Jaiswal said that 63 Indian nationals working at Trishuli 1 hydropower project were rescued from the affected area. He said another 96 Indian nationals who were stranded on the Chinese side have safely crossed into Nepal by land and efforts are underway to evacuate them. Mr. Jaiswal informed the media that 21 Indian nationals from Tamil Nadu who had reached Kathmandu from the flood-affected area yesterday have arrived in New Delhi this afternoon.
6: 21 Indian nationals

0: Jharkhand, Uttarakhand and northeastern states tomorrow. India's Vilavan Senthilkumar will take on Hungary's Balázs Farkas in the final of the PSC Budapest Squash Open tonight. Vilavan stormed into the title clash with a thrilling 3-2 victory over compatriot V. Chotrani in the semi-finals last night. Farkas, the local favourite and world number 55, booked his place in the final with a straight games 3-0 victory over Egypt's Mustafa El Sirti. And now, before we end the bulletin, the headlines once again. India sends third flight carrying 10 tons of humanitarian assistance to flooded Nepal. External Affairs Ministry says 320 Indian nationals remain uncontactable. Death toll in devastating Nepal-Tibet flash floods rises to 547. Over 1,500 people remain missing on both sides of border. Prime Minister Narendra Modi to embark on a four-day visit to Uzbekistan and Kyrgyzstan tomorrow. Government measures improve market availability of sugar, ensure faster movement. Ex-mill sugar prices fall by around 20%. India's index of industrial production records growth of 6.7% in July this year. And India's Vilavan Senthilkumar to take on Hungary's Balázs Farkas in the final of PSA Budapest Squash Open tonight. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் 10 ஆண்டு கால சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். யுபிஐ எந்த அளவுக்கு மக்களிடம் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம்.
4: யுபிஐ இருக்கிறதுனால அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறதும் வந்து ஈஸியாயிருது, அந்த ஆன்லைன் வர்த்தகமும் அதிகமாயிருக்குன்னு சொல்லாம அந்த யுபிஐனால.
5: கண்டிப்பாக அதிகமாயிருக்கு. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இ காமர்ஸ் அப்படின்னு ஒன்று நான் மென்ஷன் பண்ணேன். நம்மளோட இ காமர்ஸ் ஆக்டிவிட்டியையும் இந்த யூபிஐயும் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இ காமர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது மொத்தமாகவே வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான். அப்போ பிளாட்ஃபார்மே டிஜிட்டலாக நான் ஆப்ரேட் பண்ணும்போது என்னுடைய பேமெண்ட்டும் அதோடு சேர்ந்து கார்லேட் பண்ணி நான் டிஜிட்டலாக பண்ணும்போது தான் இன்றைக்கி இந்த வளர்ச்சி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
4: இன்னொரு விஷயத்தையும் இதில் பார்க்குறோம். இப்போ என்னென்னா கையில் வந்து பணம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம எண்ணி வைக்கணும், கரெக்டாக பாதுகாப்பாக வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை, மொபைலில் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டால் போதும், நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம், சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிடிச்ச அம்சமாக இருக்குது மேம்?
5: நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைரி எடுத்து எழுதுற ஹேபிட் வந்து இன்னைக்கு யாருக்குமே கிடையாது.
4: அப்போ அந்த அளவுக்கு நேரமும் பொறுமையும் இல்லைன்னு கூட சொல்லலாம்.
5: ஆமா, நான் வந்து ஸ்பீடு அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு வேகமா நம்மளும் போயிட்டு இருக்கோம்,
4: நம்ம
5: பரபரப்பான வாழ்க்கையில முறையில நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற நமக்கு இந்த யூபிஐ அண்ட் டிஜிட்டல் அப்படிங்கறது வந்து ரொம்பவே வந்து உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளால அதை வந்து ஈஸியா வந்து ரெக்கார்டும் பண்ண முடியும். போயிட்டு இருக்கும் போதே மொபைல்ல என்னால வந்து என்னோட டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், யாருக்கு கொடுத்தேன், நாலு நாள் முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத என்னால ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கு.
4: அதே மாதிரி வந்து இப்போ பி நோட் யூஸ் பண்ணும்போதோ இல்ல காயின்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இருந்த அந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்ப இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ஒரு ரூபாய் நோட் அச்சடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல டிரான்சாக்ட் பண்றோம் அப்படின்ற போது இது யூபிஐ வந்து அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ரூபாய் நோட்டுகளையோ காயின்ஸையோ பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லலாமா?
5: கண்டிப்பாக. ஏன்னா எனக்கே ஞாபகம் இருக்குது என்னுடைய சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஒரு 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 ரூபா 25 ரூபா பொருள் வாங்கும் போது அந்த பேலன்ஸ் இருக்கிற 75 ரூபீஸை சேஞ்சாக வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த யூபிஐ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
4: இப்போது நம்ம வந்து இந்த பேமெண்ட் வந்து எவ்வளோ சிம்பிள் ஈஸி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மேம் இவ்வளோ நேரம். சிம்பிள் ஈஸி அப்படின்றது மட்டும் இல்லை, இது ரொம்ப செக்யூர்ட் பேமெண்ட் அப்படின்னும் சொல்லப்படும் போது அதனுடைய ரீச் அதனால தான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லாமல் ஒரு 10 இயர்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரி வந்து வச்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு ஒரு செக்யூர்டு ஒன்றா இருந்ததுனால மட்டும்தான் இது சாத்தியம்னு சொல்லாமல் மேம்?
5: கண்டிப்பாக. இது வந்து மிக விரைவான ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறத விட இன்னொரு சைடு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ரீசன் கூட இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது.
4: இப்போது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த யூபிஐக்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள் மேம். ஏன்னா 2016 வந்து லான்ச் ஆன இந்த ஒரு

0: பத்து வருஷங்களை வந்து நம்ம இப்போ கடந்து வந்திருக்கோம், அதுவும் ஒரு பெரிய சாதனையோடு கடந்து வந்திருக்கோம் அப்படின்போது இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன மேம்?
1: முதலே நம்ம பேசின மாதிரி August 2016 இதனுடைய லான்ச் நடந்தது. December 2016 வந்து இதனுடைய அடிஷ்னல் ஃபீச்சராக அந்த பிம் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2017 நமக்கு அந்த டைனமிக் கியூஆர் கோடு அப்படின்னு ஒன்று கிடச்சிது. இப்போ சில பேமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ட்ரு பண்ணவே தேவையில்லை, அந்த கியூஆரை நம்ம கேப்சர் பண்ணாலே போதும், நம்ம பில்லுக்கான தொகை வந்து அதிலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சது. அப்போ நம்ம சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப
0: ராங்க அமௌண்ட் வந்து நம்ம போடுறது அந்த மாதிரி எல்லாம் இல்ல,
1: அதெல்லாம் இந்த இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்தது 2018 வந்து யூபிஐ 2.0 அப்படின்னு ஒன்று வந்தது. இதில் நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்சியூமர் வந்து அவரோட மொத்த பில்லையுமே வந்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. 2019 October வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் வந்து கிராஸ் ஆச்சு. 2020 2022 இந்த டைம் தான் அந்த கோவிட் பீரியட் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் வந்து யூபிஐ ஆட்டோபே, யூபிஐ லைட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. இந்த யூபிஐ லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில லோ வேல்யூ டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப விரைவாக ஃபாஸ்டர் பேமெண்ட்டு விதவுட் எனி பின் ஃபெசிலிட்டி வந்து இதில் கொண்டு வந்தாங்க. 2023 இந்த யூபிஐ பேஸ் பண்ணி கிரெடிட் கூட ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஃபெசிலிட்டி வந்தது. 2024 இந்த யூபிஐ மூலமாக நம்ம வந்து டாக்ஸ் பேமெண்ட் பண்ணுற அந்த லிமிட்டை வந்து 1 lakh இருந்தது 5 lakh வரைக்கும் வந்து ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ அதே மாதிரி யூபிஐ லைட்டோட அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டும் 1000 ரூபான் இருந்தது அன்னைக்கு 5000 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 2025 ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மெத்தட் இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பேமெண்ட் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டர் அண்ட் இன்னும் மோர் சிம்பிளராக வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது.
0: இப்போ 2016 லான்ச் ஆன இந்த யூபிஐ அப்படின்னு சொல்லும்போது 2016 வந்து 2 crore டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து 24,162 crore டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்கு மேம்? 10 வருஷத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்வு அப்படின்னும் போது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை?
1: இன்னைக்கு வந்து 2026 2,360 crores ஒரு மாசத்துல, July 2026 மட்டுமே இந்த ஒரு மாசத்துல மட்டும் நம்மளால இவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த யூபிஐல நடந்திருக்கு. ஸோ இது என்ன நமக்கு தெரிவிக்குது அப்படின்னா இந்த வரவேற்பு மக்களிடையே வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும்.
0: இப்போ இது வந்து வரவேற்பு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னும் போது அதோட அந்த செக்யூரிட்டி அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்து அதுக்கான அப்டேட்ஸை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க இந்த யூபிஐ லைட் பத்தி வந்து சொன்னீங்க. நீங்க யூபிஐ லைட் மாதிரியே வந்து ஆட்டோபே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. யூபிஐ ஆட்டோபே அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது மேம்? இப்போ வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் வந்து பே பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மேம்?
1: இப்போ நம்மளுடைய மந்த்லி ரெக்கரிங் சார்ஜஸ் நம்மளுடைய இபி ஆகட்டும் இல்லை நம்மளோட லோன் இஎம்ஐயாக இருக்கட்டும் இதெல்லாம் கூட வந்து நம்ம ஆட்டோபே ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் போயிடும். ஸோ இப்போ நம்ம எவ்ரி டைம் வந்து ஞாபகம் வச்சு தான் நம்ம அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இந்த இடத்துல இல்லை. இந்த ஃபெசிலிட்டி வந்து 2020-22 காலகட்டத்தில் இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க.
0: அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸோட வந்து யூபிஐ வந்து இன்டகிரேட் பண்ணியும் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம்?
1: இது வந்து நம்ம பேங்க்கில் வந்து லோன் வாங்குறது அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குமோ அதை விட ரொம்ப சிம்பிளிஃபைடான ஃபெசிலிட்டி தான் இந்த யூபிஐ கிரெடிட் அப்படிங்கிறது. சிமிலர் டு பேங்க் லோன் தான், ஆனால் இன்னும் ஃபாஸ்டராக மிக விரைவில் நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: இப்போ நம்ம நாட்டோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால தான், ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மட்டும்தான் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளால் டெவலப் பண்ணி அதன் வாயிலாக வந்து பேமெண்ட்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். அப்போது சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து நம்ம அரசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அதற்கு வலு சேர்க்கிறது மேம்? ஏன்னா 2047 வந்து வளர்ச்சியடைந்த இந்தியான்ற விஷயத்தை வந்து அடையணுன்றதுக்காக தான் நாம் எல்லாத்தையும் சுயசார்பாக இருக்கணும்னு தொடர்ந்து அரசு சொல்லிகிட்டே வராங்க. அந்த அளவுக்கு நாமளும் இப்போ டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதுவும் வந்து ஒரு முக்கிய அம்சம்னு பார்க்குறீங்களா?
1: கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து சுயசார்பு இந்தியா வந்து கவர்மெண்ட் வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அதிகமாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவினுடைய ஒரு கெப்பாபிலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த யூபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய டிஜிட்டல் கெப்பாசிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து ஃபாஸ்ட்

0: பேமெண்ட் மட்டும் இல்லாம சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்டா இருக்கிறதுனால இந்த டெவலப்மெண்ட்டை நம்மளால இதுல சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியுது.
1: சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் சொல்லும் போது அது வந்து யூசர்ஸ்க்கு மட்டும் இல்ல பேங்க்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாமா மேம்? பேங்க்குக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தானே. இப்போ நம்ம யூசர்ஸ் மட்டும் வந்து இதை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை, பேங்க்குக்குமே வந்து அவங்களுடைய வேலையும் வந்து குறைச்சிருக்குன்னு சொல்லலாமா ஓரளவுக்கு?
0: கண்டிப்பாக. நம்ம மேனுவலாக போய் ஒரு கேஷ் டெபாசிட் பண்ணுறதோ கேஷ் வித்ட்ராயல் பண்ணும்போதோ அந்த பேங்கிங் சர்வீசஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும், அந்த பணிச்சுமை அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இருக்கும். இப்போ டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால 100 பேரில் வந்து 50 பேர் கிட்டத்தட்ட வந்து இதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக மாற்றுறதுனால அந்த சர்வீசஸுமே வந்து அவங்களால வந்து வேறு சில செக்டாரில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ அந்த டைமை வந்து இன்னும் எஃபெக்டிவாக அவங்களால யூஸ் பண்ண முடியும்.
1: இப்போ இதில் வந்து யூபிஐ வந்து நம்ம பே பண்ணும்போது ஒரு தனிநபருக்கு நம்ம பே பண்ணுறதுக்கும் ஒரு வணிக நிறுவனத்துக்கு நம்ம பே பண்ணுறதுக்கும் ஆன வித்தியாசம் அப்படின்றது என்ன மேம்?
0: இதில் வந்து ரெண்டுமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். இன்னும் ஒன்று வந்து நம்ம பர்சன் டு பர்சன் P2P பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்னொன்று பர்சன் டு மர்ச்சன்ட் அப்படின்னு நம்ம பேமெண்ட்டை சொல்லுவோம். இந்த P2P அப்படிங்கிறது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபருக்கான ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன். இன்னைக்கு இது வரைக்கும் நடந்த இந்த டோட்டல் யூபிஐ டிரான்சாக்ஷனில் அரௌண்ட் ஒரு 71% வந்து இந்த P2P டிரான்சாக்ஷன் மட்டுமே வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த P2M டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 63% வந்து கவர் ஆயிருக்கு. அப்போ நம்ம மர்ச்சன்ட்டோட நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதை விட ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரோட பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்து அதிக அளவில் இருக்குது.
1: அதாவது முன்னாடியே நம்ம வந்து இதை பேசணும், அதாவது ஒரு முறையான பண பரிவர்த்தனையை வந்து இதை ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும். இப்போ ஒருத்தர் வந்து நேரில் போய் நம்ம சந்தித்து பணம் கொடுக்க முடியலனா கூட உடனே அவங்களுக்கு வந்து பணத்தை அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த யூபிஐ அப்படின்றது பயன்படுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். பெண்களை வந்து வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அரசினுடைய முக்கியமான எண்ணமே. ஏன்னா நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து அரசு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது வளர்ச்சியில் அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் அவங்களுடைய பங்கு இருக்கணும். அப்போது ஒரு நிதி விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தற்சார்பு அடையக்கூடிய வகையில் இதில் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்?
0: கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து விமன் ஆண்டர்ப்ரனுவர் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து நிறைய வளர்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அரவுண்ட் ஒரு 38% ஆஃப் தி விமன் ரூரல் ஏரியாலையும் செமி அர்பன் ஏரியாவில் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா யூபிஐ வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து அவங்களுடைய பர்சனல் தேவைகளாக இருக்கட்டும் ஒரு பக்கம், இன்னொரு சைடு அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக வந்து இது ரொம்ப கிரேட்டராக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னு கூட சொல்லலாம். நிறைய பெண்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, குறிப்பாக நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. இன்னொன்று உலகமே உற்று நோக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்போது நம்ம நாட்டுக்கான மதிப்பு தரம் அப்படின்றது சர்வதேச அளவில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம்?
0: இது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே டெவலப் பண்ணுற அந்த இன்டர்ஃபேஸை வந்து உலக நாடுகளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்க்குற ஒரு விஷயமும் கூட.
1: இப்போது இவ்வளோ பெருமை சேர்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து இன்னும் அதிகமாக வந்து குறிப்பிட்ட அம்சங்களை சேர்க்கணும் அப்படின்றதும் கூட வந்து பார்த்திங்கன்னா அரசோட ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தா என்னெல்லாம் இருக்குது மேம்?
0: இதுக்காக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அந்த பாலிசி சப்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் வந்து, அடுத்தது வந்து டெக்னாலஜி சைடு. இதுக்கு தேவையான ஃபண்டிங் கூட கவர்மெண்ட் சைட்லேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
1: நிச்சயமாக டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதாவது நிறைய வந்து சைபர் கிரைம் குற்றங்கள்லாம் கூட நடக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. யூபிஐக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த செக்யூர்டு டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனால தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 10 இயர்ஸை கடந்து வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம். இன்னும் செக்யூர்டாக அது இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் அதில் சேர்க்கப்படும் போது இன்னும் வலிமையாக அது வந்து நிறைய பேரை சென்றடையும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போது இவ்வளோ சக்ஸஸாக இது ஆனதுக்கு என்னெல்லாம் காரணங்களாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
0: நம்மளோட டிஜிட்டல் பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் 3 வார்த்தையில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்பீடு, சிம்பிளிசிட்டி அண்ட் ஸ்கேல். இது மட்டும்தான் இந்த யூபிஐயோட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது.
1: இப்போது யூபிஐயோட விஷயங்கள் ஒவ்வொரு முக்கியமான அம்சங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். யூபிஐ பயன்படுத்தும் போது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இந்த யூபிஐ பயன்படுத்தும் போது பேக்ரவுண்டில் நமக்கு

0: அவ்வளவோ டெக்னாலஜிக்கல் விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஆனால் அது எதுவும் வந்து அன்றாடம் மக்களுக்கு அது தேவையான விஷயங்களாக இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம், எவ்வளவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும். அது போக இதில் அந்த பின் சேஃப்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த பின் நம்பரை எங்கேயும் எழுதி வச்சு தேவையில்லாமல் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணாலே போதும். இதை ரொம்ப சேஃபாக செக்யூராக நம்மளால் யூஸ் பண்ண முடியும்.
1: யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படின்றது அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்து அது வந்து எந்தெந்த விஷயங்களை கடந்து வந்திருக்கு, எவ்வளோ பேரை வந்து ரீச் ஆகியிருக்கு, என்ன மாதிரியான சாதனைகள் படைச்சிருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க மேம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு இந்த சேவை யூபிஐ அப்படின்றது போய் சேரும்போது நிறைய பண பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்தை வந்து இது ஊக்குவிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். யூபிஐ பண பரிவர்த்தனை 10 வருஷம் கடந்து வந்தது அப்படின்றது ஒரு சாதனை தான். இன்னும் பல சாதனைகளை இந்தியா படைக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள், டிஜிட்டல் கட்டமைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
0: நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
3: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 9:30.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா? 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
9: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
3: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணை கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.

0: பத்து மணி 40 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி. இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவோட கார்த்திகேயன்.
0: கார்த்திகேயன், என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்க? சார், திரிசூலம் படத்துல இருந்துங்க சார், மலர் கொடுத்தீங்க இந்த பாட்டுங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் நானும் கொடுத்துறேன். நன்றிங்க.
1: ஓகேங்க, தேங்க்யூ.

0: 10:45 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்றிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கம்பெனில டெய்லரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனில.
0: அப்படிங்களா, எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க?
1: 20 வருஷமாங்க சார்.
0: சரிங்க, வாழ்த்துக்கள், தொடர்ந்து பண்ணுங்க. என்ன பாடல் கேட்கலாம்
1: இன்னைக்கு? வந்து நேற்றுக்கு தான் எங்களுடைய கம்பெனியில 20வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க. அந்த 20வது ஆண்டு விழாவில் வந்து எல்லாத்துக்கும் இனிப்புகள் வழங்கினாங்க. அந்த கம்பெனி ஆரம்பித்த நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் அதே கம்பெனியில தான் வேலை செய்யறேன். எங்க ஊர்லயே கனியாம்பூண்டியிலே இருக்கு, எக்ஸ்போர்ட் கம்பெனி.
0: சரிங்க, வாழ்த்துக்கள். அதுக்கான ஒரு பாடலா?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க, கொடுத்தலாம். நன்றி.
1: ஊட்டி வரை உறவு படத்துல இருந்து பூமாலையில் ஒரு மல்லிகை. நன்றி சார்.
0: கொடுத்தலாம். நன்றி.

10:52 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க, அந்த நேயருக்கான பாடல் இதோ.

0: 10:54 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: நான் கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி விழாவுக்கான வெளியில் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? இன்னைக்கு மஞ்சள் மகிமை படுத்துங்க, ஆகாயம் வெயில் அழகால் விண்ணிலா, இந்த பாட்டு கொடுங்க. வணக்கம்.
0: சரிங்க, நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: 102.3 தருமுடி பண்பளைக்கும், 103.7 ஏற்காடு பண்பளைக்கும் இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு உரிமைக்குரல் இருந்து மஞ்சள் வாடும் தெந்தல் காற்று இந்த பாடல் அனைத்து நேரங்களுக்காகும். நன்றி, வணக்கம்.
0: சரிங்க, கொடுத்தலாம். நன்றி,
1: நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கணக்கம்பாளையம் கவிதா.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்களுக்கு வந்து திங்கட்கிழமை 34ஆம் ஆண்டு திருமண நாள். அதுக்கு கீழ்வானம் சிவக்கும் படத்துல கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான்.
0: சரிங்கம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி நன்றி நன்றி.

0: play squash open tonight. Bellavin stormed into the title clash with a thrilling 3-2 victory over compatriot V. Chotrani in the semi-finals last night. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 11:10. நேயர்கள் இணைக்கலாம் நாளை நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நலவேட் கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி மழலையாக எம் சிவானி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரமும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். காலை 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லர் வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்ப்பாள, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சகுகள், காலை 8:45 சர்மரோக்கு நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லும்போது, காலை 9:05 வானிலையில் வசந்தம், காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், காலை 10:05 நீங்கள் கேட்டவை. காலை 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 தமிழருவி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பும் மெல்லிசை ஆகியன கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2:00 உழைப்போம் உயர் என்ற நிகழ்ச்சியில் புகைப்பட கலைஞர் ஜலீல் பாஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 டாக்டர் தீபக் நியூ பனான் சைல்டு கேர் குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:00 மாலை தன்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசைமின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திமலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 அறிவிப்புகள், 7:30 வயல்வெளி. நாளைய நிகழ்ச்சியில் இயற்கை வழி வேளாண்மை முறைகள் கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எல்நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாத்தல் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்களின் உரை கேட்கலாம். 28:00 இளந்தன்றல் தலைப்பு தமிழ் பேசுங்க, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், இவையாவும் நாளை நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். உறங்கும் முன் ஒரு சிந்தனை, அன்புள்ள இடத்தில்தான் ஆண்டவன் இருக்கிறான், அன்புள்ள இடத்தில்தான் ஆண்டவன் இருக்கிறான், மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று, இதே அலைவரிசையில் நாளை காலை 5:53 நிகழ்ச்சிகள் தொடங்கும், சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம், ஜெய்ஹிந்த்.